நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை, மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 19 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 26 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 9 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:50. கீரவாணி ராகத்தில் மங்கள இசை.

மயக்கம் நீங்கிய குற்றமற்ற மெய்யறிவு உடையவர்களுக்கு அவ்வுணர்வு இருளிலிருந்து விடுபட்டு அடைகின்றதான இன்பத்தை கொடுக்கும்.

0: எனக்கு.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: நிலையம் தரும் நிகழ்ச்சிகள் இன்று திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாக காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம், 6:35 மடல் மாணிக்கம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், காலை 7 மலரும் காலை மலரில் சுழல் விளக்கு, தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள் தரும் மருத்துவ நேரம் ஆகியன. காலை 8 இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பில் தமிழோடு வாழ்வோம், கவிஞர் தமிழியல் ஆய்வாளர் முனைவர் இரா அறிவழகன் அவர்களுடன் நேரலை, காலை 10 போடு ஆட்டம் போடு, 10:30 பம்பாய் என் சுவாச காற்றே திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள் வலம் வரும், 11 சரிகம ரசிகம இன்று மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள் கேட்டு மகிழலாம், 11:30 ஸ்டம்ப், 12:10 மங்கையர் உலகம், பிற்பகல் 1 மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கோடை உழவால் கோடி நன்மை உரை வழங்குகிறார் புதுக்கோட்டை வம்பன்.

வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுநர் டாக்டர் ஏ சுகன்யா அவர்கள் தொடர்ந்து கோடை காலத்தில் தென்னையை தாக்கும் கருதலை புழு மேலாண்மை குறித்து சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எம் ரவி அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 2:30 மணிமலர் தருவது தென்னூர் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து சிறுவர் இசையின் மேடையில் பி தேவான்ஷி லட்சுமி அவர்களின் பாட்டு. பிற்பகல் 3 மணிக்கு இசை தூறல். 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ணக்கோலங்கள். மாலை 5 மணிக்கு பொன்மாலை திரை இசை. ஆறு மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சயின்ஸ் பீடியா தருவது உயிர் தொழில்நுட்ப படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் குறித்து உதவி பேராசிரியர் பி பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மண் எனது சொத்தல்ல, திருப்பித் தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே

எமது முதல் அலைவரிசை வரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு, ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 திரையிசை, பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

இரவு மணி 7:10 சேலம் மாவட்ட செய்தி மடல், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ராஜ்குமார் மசும்தார் அவர்களின் சந்தூர் இசை.

0: கேட்டது நிகழ்ச்சி நிரல். மரபிசையோடு பண்ணிசை, தகவல்களோடு இணைக்கும் திரையிசை. கேட்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசை, நேயர்களுக்காக நேயர்களால்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவிற்கு புதிய அரசு அமைப்பதில் மேலும் சில உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்தா அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். மேற்குவங்க பிஜேபி அரசு பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். ரயில்வே மதுரை கூட்ட மொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக

0: இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒருசில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்கலாம் பாரதி பண்.

0: Kamraj, the lone MLA elected from Mannagudi to make AIADMK General Secretary Edappadi Palaniswamy as the new Chief Minister. External Affairs Minister Dr. S. Jayashankar met Guyanese Health Minister and discussed the progress of India-Guyana health ties. Dr. Jayashankar, who is on a three-nation visit to the Caribbean, met Health Minister Dr. Frank Anthony on a stopover at Georgetown in Guyana. Dr. Jayashankar was in Jamaica on the first leg of his tour, then went to Suriname and will be in Trinidad and Tobago for the final leg of his visit. US President Donald Trump has announced a three-day ceasefire between Russia and Ukraine, noting that the temporary truce coincides with Russia's Victory Day celebrations commemorating the then-Soviet Union's role in the World War II. In a post on Truth Social, Mr. Trump said the ceasefire would take place from 9th to 11th of May and would include a suspension of all kinetic activity between the two countries. Mr. Trump stated that the request for the temporary truce was made directly by him and noted that the agreement will also include a prisoner exchange involving 1,000 prisoners from each side. The standoff over the Strait of Hormuz has intensified after Iran rejected a US-backed draft resolution at the United Nations Security Council, calling it flawed and politically motivated. Tehran argued that the proposal will legitimize unlawful actions rather than help resolve the conflict. Iran said the only path towards stability is ending the war, lifting the US maritime blockade on Iranian ports and restoring normal shipping through the Strait of Hormuz. The draft resolution, backed by the United States along with Bahrain, Saudi Arabia, UAE, Kuwait and Qatar, seeks to protect the freedom of navigation in one of the world's most critical energy corridors. Washington has accused Iran of threatening commercial shipping and destabilizing maritime traffic. Israel and Lebanon will resume negotiations with 2 days of intensive talks facilitated by the U.S. on 14th of May and 15th of May. U.S. State Department said delegations from both countries will meet in order to form a comprehensive peace and security agreement that substantively addresses the core concerns of both countries. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: வாழ்க்கை சிறக்க பொருளுடையதாக இருக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ அறவழியில் ஒழுகுதல் வேண்டும். இதனையே அறத்தால் வருவதே இன்பம் என்று திருக்குறளும் செல்வத்து பயனே ஈதல் என்று மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனாரும் வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்று மருதன் இளநாகனாரும் புறநானூற்றில் கூறியுள்ளது ஈண்டு நோக்கத்தக்கது. மனித வாழ்க்கை சிறந்திருக்க வேண்டுமேயானால் ஓதல், உணர்தல், ஒழுகுதல் ஆகிய மூன்று நிலைகளை அவன் கடந்தாக வேண்டும். நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படை என்னவென்று உணராமல் நிறைவான சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதனை அறிய ஓதல் அவசியமானது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது உலகநாதர் வாக்கு. ஓதல் என்பது கல்வி பயிலுதல், படித்தல், சொல்லுதல் என்ற பொருள்களை தரும். ஓதல் என்பது பொதுவாக கல்வி பயிலுதல் என்றாலும் நல் அற நூல்களை பயிலுதல் என்று நாம் கொள்ள வேண்டும். பயிலுதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையோ அல்லது கலையையோ முறைப்படி பயில்வதை குறிக்கும். அதாவது உளம் கொள படித்தல் ஆகும். அவ்வாறு படிக்கும் கருத்துகளில் மனத்தை செலுத்தி அக்கருத்துகள் பற்றியே சிந்தித்து அதனோடு பொருந்திய நிலையில் பயின்ற நூல்களில் உள்ள அறக்கருத்துகளின் நுட்பமான உண்மையான மெய்ப்பொருளையும் உணர்தல் என்பதாகும். மனத்தால் ஈர்க்கப்பெறும் நல்லறக்கருத்துக்களை அதன் உயிர்ப்பொருளை உண்மையான அறிவின் துணை கொண்டு சிந்தித்து

0: தெளிவு பெறும் நிலையில் உண்மையை உணரும் பக்குவத்தை மனமானது பெறும். இந்த நிலையில் உணர்தல் என்பது தன்னிச்சையாக நிகழும். தக்கது எது, தகாதது எது, நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எது, அறம் எது, அறம் அல்லாதது எது என்பதை அறிந்து பின்பற்ற வேண்டிய மெய்ப்பொருளை பற்றி படரும் நல்ல மனம் உருவாகும் பொழுது அவரிடம் உள்ள அறியாமை என்று சொல்லும் இருள் நீங்கும். மருள் என்று சொல்லக்கூடிய மயக்கம் நீங்கும். அறிவு தெளிந்த ஞான நிலையை பெறும். இப்படிப்பட்ட நிலையில்தான் பேரின்பம் உண்டாகும். ஓதலுக்கு பின் ஒழுகல் என்னும் ஒழுக்க நிலையில் நிற்பவர் உயர்ந்து நிற்பர். மனத்தை நல்வழியில் செலுத்தி கற்க வேண்டியவற்றை கற்று அதன் உண்மை பொருளை உணர்ந்து அதற்கேற்ப ஒழுகல் என்ற மூன்று படிநிலைகளை வலியுறுத்தும் குரல்தான் கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதாகும். கற்க என்பது ஓதல் என்பதையும், கசடர கற்க என்பது உணர்தல் என்பதையும், நிற்க என்பது ஒழுகுதலையும் குறிக்கும். நூல்களை இடைவிடாமல் ஓதியும், ஓதியவற்றின் ஆழ்ந்த பொருளை சிந்தித்து உணர்ந்தும், பிறருக்கு எடுத்துச் சொல்லியும் தான் அவற்றின் வழியே ஒழுகாத நிலையில் யாதொரு பயனும் இல்லை. இங்கு நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எவ்வளவுதான் நூல்களை படித்தாலும் பயனில்லை, படித்த நூல்களின் பொருளை உணர்ந்தாலும் பயனில்லை என்பதுதான் உண்மை. அப்படியென்றால் பயன் எப்போது விளையும் என்ற வினா எழும். தான் ஓதி உணர்ந்து பிறருக்கு எடுத்துரைத்த கருத்துகளின் வழி ஒழுகவில்லை என்றால், அதாவது தான் கற்ற, கற்பித்த, எடுத்துரைத்த அறங்களை பின்பற்றாவிட்டால் பெரிதொரு பயனும் இல்லை என்பதை உணர்தல் வேண்டும். கற்றவாறு கேட்டவாறு அறநெறிகளை போற்றி உண்மை உணர்ந்து அதன்படி தானும் ஒழுகி பிறரையும் ஒழுகச் செய்து நல்வாழ்வு வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

ஸ்வரங்களின் சுவாரஸ்யம் இசையோடு கைகோர்க்கும் காற்றையும் சுகமாக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்தராகம்.

நல்ல பழக்கங்கள் தீய பழக்கங்கள் இரண்டுமே திறன் பெறுவதற்கு காலம் பிடிக்கும். சக்தி வாய்ந்த தீய பழக்கங்களை நல்ல பழக்கங்கள் மூலமாக நீக்க முடியும். ஆனால் அதற்கு நல்ல பழக்கங்களை பொறுமையாக பக்குவப்படுத்தப்பட வேண்டும். மாம்பழம் சகோதரிகள் பாடும் பாடல் ஆனந்தராகத்தில்.

நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும். வார்த்தைகளோடு உங்களை இணைத்துக் கொள்வதற்கு பதிலாக மனதை அமைதியாக்கி மேற்கொண்டு எதையும் தேடாமல் இருப்பதுதான் நல்லது. வந்ததை பற்றி கவலைப்படாமலும் வராததை பற்றி ஆசைப்படாமலும் இருப்பது 10 வருட புனித யாத்திரையை விட சிறந்தது. ஆனந்தராகத்தில் அடா அலி ஆசாத் குரல்.

நன்றி என்ற வார்த்தைக்குள்தான் நம் பண்பு தொடங்குகிறது. நன்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது தருணத்திற்காக நாம் செலுத்தும் சிறந்த கைமாறு. எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல பழகுங்கள். அது பக்தியை விட ஒருபடி மேலானது. உன்னிமேனன் பாடும் ஆனந்தராகத்தின் அடுத்த பாடல்.

கோவில் செய்திகள். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ நம்பெருமாள் இரட்டை பிரபை வாகனத்தில் புறப்பாடு. மாலை 6 மணிக்கு கருட வாகனத்தில் புறப்பாடு. கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோயில் சித்திரை பெருவிழாவில் இரவு 8 மணிக்கு நூதன அன்னப்பக்ஷி கண்ணாடி பல்லக்கில் பெருமாள் வீதி புறப்பாடு. ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் மகாநதி சோபனா குழுவினரோடு பாடும் பாடல்.

0: இப்போது நிறைவு பெறும் ஆனந்த ராகம் மீண்டும் வலம்பெறும் நாளை காலை மணி 6:15.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 26 சனிக்கிழமை. இப்போது உங்களுக்காக மடல் மாணிக்கம் எழுதும் கடுதாசி.
2: அன்புள்ளம் கொண்ட காமகோடி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல், ஆக்சிஜன் பிராணவாயு, இதுதான் மனிதன் உயிர் வாழ அடிப்படை. நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாம பாட்டுக்கு மூச்சு இழுத்து விட்டுகிட்டு இருக்கிறோம். அனிச்சையா இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. தூக்கத்துல கூட மறக்காம பிராணவாயுவை உள்ளெடுக்கிறோம். அப்படியாப்பட்ட ஆக்சிஜனை பூமியில் இருந்து முற்றிலுமா நீக்கிட்டா என்ன ஆகும்? எதுக்கு இப்படி ஒரு விபரீதமான கேள்வியெல்லாம் கேக்குறீங்கன்னு மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது நமக்கும் புரியுது. பூமியிலிருந்து ஆக்சிஜனை முற்றிலுமா நீக்கிட்டா எல்லா உயிரினங்களும் அழிந்து போகும், சரிதானுங்களா? சரி, ஓர் 5 நொடிகளுக்கு மட்டும் நீக்கிட்டா ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்பட்டுடாது. சென்னையில் உள்ள கூவத்தை கடக்கும் போது மூச்சை அடக்கிக்கிட்டு காத்த உள்ளேயும் இழுக்காம வெளியவும் விடாம ஓடுறது போலத்தான் இதுன்னு உங்க பதில் வருமேயானால் தொடர்ந்து சில செய்திகள் உங்கள் பார்வைக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். கருப்பு வானம், அது என்ன கருப்பு வானம்? வானம் பகல் நேரத்துல எவ்வளவு பிரகாசமா இருக்கு? காரணம் ஒளி சிதறல், அதாவது ஒளி வளிமண்டல ஆக்சிஜன் மூலக்கூறு மற்றும் தூசுகளில் பட்டு மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பது. இங்க
2: காமகோடி சார்,
3: ஆக்சிஜனை நீக்கிட்டால் வானம் கருகும் இல்லையா, இருட்டா கருப்பா ஆயிடும். மேலும் இப்போ இருக்கிற மாதிரி பரவலா வெளிச்சமா இல்லாம எங்கேயோ சின்ன எல்இடி பல்பு வெளிச்சம் மாதிரி குவிக்கப்பட்ட நிலையில் வெளிச்சம் கிடைக்கும். அடுத்தது இடியும் கட்டிடங்கள், கண்ணால் பார்க்கக்கூடிய கான்கிரீட் கட்டிடங்கள்

0: பாலம் எதுவாக இருந்தாலும் மணலில் கட்டப்பட்டது போல பொல பொலன்னு உதிர்ந்துடும். காரணம், கான்கிரீட் கலவையின் முக்கிய பிணைப்பு ஆக்சிஜன் தான். அடுத்தபடியா ஆவியாகும் கடல். தண்ணீர் என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கலவைதான். ஆக்சிஜனை நீக்கிட்டால் மீதி இருப்பது ஹைட்ரஜன். இது எப்படிப்பட்ட வாயு? பலூன் ஏன் பறக்குது? அதுக்குள் இருக்கும் மிகவும் லேசான தனிமம் ஹைட்ரஜன். இப்ப புரியுதா கடல் தண்ணி என்னாகும்னு? ஏன், ஏரி குளம் ஆத்துல இருக்கும் தண்ணி எல்லாம் ஆவியாகிடும். பூமியின் மேலடுக்கின் கட்டுமானத்தில் பிராணவாயு முக்கிய பங்காற்றுவதால் அது முழுவதும் கட்டிப்பட்டு நிற்கும் தன்மை போய் புதை மணலில் நிற்பது போல உள்வாங்கி கொள்ளும். நிற்க நிலம் கிடைக்காது, ஆக்சிஜனை பூமியிலிருந்து நீக்கிட்டான். பாத்தீங்களா
1: காமகோடி சார்,
0: எவ்வளவு சிரமங்கள் உண்டாகுது. சூரியன் சுட்டெரிக்கும், சூரியன் சுடத்தான் செய்யும். பீங்க, சூரியனில் உள்ள புற ஊதா கதிர்களை ஓசோன் தான் வடிகட்டி அனுப்புது. அதில் உள்ள ஆக்சிஜன் O2 நீக்கப்பட்டால் அதன்பின் சூரிய ஒளியில் நிற்கும் எல்லாரும் சுட்டெரிக்கப்பட்டு பொசுங்கி போக வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். இப்படி நிறைய கடுதாசியில எழுதலாம். இப்ப சொல்லுங்க, பூமியிலிருந்து ஓர் 5 வினாடி பிராணவாயு இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பிராணவாயுவை தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்தால் கட்டுப்படி ஆகாது. மரங்களை பராமரித்தால் அந்த மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுத்துரும். அரச மரம் அதிகமாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடியது. ஆலமரம் புளிய மரம் புயலடிக்கும் போது புயலின் வேகத்தை குறைக்கும். வேப்ப மரம் விஷத்தன்மையை முறிக்கும். தென்னை மரம் மண்ணரிப்பை தடுக்கும். பனை மரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும். ஆனா இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற மனித மரம் என்ன செய்யுது? மரங்களை வெட்டுது. இயற்கை வளங்களை பாதுகாத்தால் மட்டுமே நாம் நோய் நொடிகளிலிருந்து விடுபட முடியும். மரம் வளர்ப்போம், மனித வாழ்வை காப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்
2: நிகழ்ச்சியில் இனி வேளாண் சொந்தங்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் விவசாயிகள் துரிதமாக செயல்பட்டு நீர்வரத்து வாய்க்கால்கள் பண்ணை குட்டைகள் மற்றும் நீர்நிலைகளை சரிசெய்து மழைநீர் சேகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் உரமிடுதல் மற்றும் பூச்சி மருந்து தெளிக்கும் வேலைகளை ஒத்திவைக்கும்படியும், விளை நிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்களை சேதப்படுத்தாத அளவில் தேவையான வடிகால் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளும்படியும், கால்நடைகளை மேய்ச்சலுக்கு வெளியில் அனுப்பாமலும் மின்கம்பம் மற்றும் மரங்களில் கட்டாமலும் பாதுகாப்பாக கொட்டைகைகளில் கட்டி வைக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாய அன்பர்களே, வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கொடிவகை பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரிசெய்யவும் போதுமான முட்டுக்களையும் கொடுக்க வேண்டும். வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள். மக்காச்சோளத்தில் நடவு வேலைகளை ஒத்திவைக்க வேண்டும். விளை நிலங்களில் மழை நீர் தேங்காத வகையில் உடனடியாக முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தி மழை நீரை வெளியேற்றவும். பயிர் பாதுகாப்பு வேலைகளான உரம் வைத்தல் மற்றும் தெளிப்பு வேலைகளை மேற்கொள்ள வேண்டாம். தோட்டக்கலை காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டாம். விளை நிலங்களில் மழை நீர் தேங்காத வகையில் உடனடியாக முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தி மழை நீரை வெளியேற்றவும். தக்காளி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, நிலத்தில் சரியான வடிகால் வசதியினை ஏற்படுத்தவும். விதைத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை தவிர்க்கவும். முதிர்ந்த காய்கள் அல்லது பழங்கள் நிலத்திலேயே வீணாவதை தவிர்க்க உடனடியாக அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். வாழை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். காய்ந்த சருகுகளை அப்புறப்படுத்தவும். 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கும் தார்விட்ட மரங்களுக்கும் முட்டுக்கால் வசதியினை ஏற்படுத்தவும். கால்நடை வளர்ப்போரே,

0: மின்னல் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க விவசாயிகள் கால்நடைகளை மழை கருக்கள் வரும் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. மேலும் மந்தையாக மேயும் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளை மின்னல் தாக்கும் வாய்ப்பு உள்ளது. கால்நடைகளை முள்கம்பி வேலியில் அல்லது மரங்களின் அருகில் கட்டுவதை தவிர்க்க வேண்டும். கால்நடைகளுக்கு அருகில் இருக்கும் மரங்கள் வேரோடு சாய்ந்து கொட்டகையின் மேல் விழுவதை தவிர்க்க மரக்கிளைகளை கவாத்து செய்யவும். இவ்வாறு புதுக்கோட்டை வானிலை வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது.
1: உழவர் நண்பர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தில் பெருவாரியான இடங்களில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வது அவசியம். கோடையில் உழவு செய்வதால் களைகள் பெருக்கமடைவது தவிர்க்கப்படுகிறது. இதனால் பயிர் சாகுபடியின் போது களை பிரச்சினை வெகுவாக குறைகிறது. உழவு செய்யாத வயல்களில் மழை பொழிவின் பொழுது மழைநீர் வயலில் சேகரிக்கப்படாமல் வீணாகின்றது. இதனால் மேல்மண் அரிமானம் ஏற்படுவதோடு மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் விரயமாகின்றது. உழவு செய்வதால் மண் அரிமானம் தடுக்கப்பட்டு வயலிலேயே மழை நீர் கிரகிக்கப்படுகின்றது. நிலப்பரப்பின் கீழ் ஈரம் காக்கப்படுகிறது. பூச்சி பூஞ்சானங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. உழவு செய்வதால் முன்பருவ விதைப்பு செய்வதற்கு வசதியாக இருக்கும். முன்பே உழவு செய்த நிலத்தில் மறு உழவு செய்து விதைப்பது சுலபமாக இருக்கும். இதனால் அடிமண் இறுக்கம் நீக்கப்படுவதுடன் நீர்கொள் திறனும் அதிகரிக்கும். விளைச்சலும் 20% வரை அதிகமாக வாய்ப்புள்ளது. எனவே வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்து எதிர்வரும் பருவ காலங்களில் அதிக மகசூல் பெற்று பயனடையுமாறு பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அறிவிக்கின்றார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். உழவர் நண்பர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில் மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சினி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
2: நேயர்களே, நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இன்றிரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 சயின்ஸ் பீடியா. உயிர் தொழில்நுட்ப படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் குறித்து உதவி பேராசிரியர் பி பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்கு ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம்

0: அவைக்கு சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிர்க்க மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக்க 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்பு பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்புப் பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் வாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிளஸ் டூ தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட

0: 22 மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14 அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43 ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிமிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல
2: மலர்கிறது நாள் மலர்.
3: எட்மண்ட் ஹிலாரியுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை முதன்முதலில் அடைந்து சாதனை படைத்த டென்சிங் நார்கேயின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1986 ஷெர்பா என்பதால் மலை மீது நேசமும் மலையேற்ற திறனும் இயற்கையாய் ஒட்டி பிறந்தன. 1953 தொடக்கத்தில் ஒரு கடிதம் வந்தது. பிரிட்டிஷ் குழுவினர் எவரெஸ்ட் சிகரம் ஏற வருவதாகவும் உதவி வேண்டுமெனவும் கடிதம் வேண்டியது. அந்த குழுவில் எட்மண்ட் ஹிலாரியும் இருந்தார். டென்சிங்கிற்கு அப்போது உடல்நிலை சரியில்லை, அதனால் செய்வதறியாது குழம்பினார். ஆனால் அன்று இரவு வந்த வெள்ளை குதிரை கனவு நம்பிக்கை அளித்தது. அப்படி கனவு வந்தால் நல்லது நடக்கும் என்பது ஷெர்பாக்களின் நம்பிக்கை. எவரெஸ்ட் சிகரம் ஏறினார், வரலாற்றில் இடம் பிடித்தார். இதை தன் சுயசரிதையான மேன் ஆஃப் எவரெஸ்டில் பதிவு செய்திருக்கிறார். சாதனைக்கு பின் உச்சியில் என்ன கண்டீர்கள் என நிருபர் ஒருவர் டென்சிங்கிடம் கேட்க, அமைதியை கண்டேன், அமைதியை மட்டுமே கண்டேன் என்றார் மலைகளின் காதலன் டென்சிங் நார்கே. கர்நாடக இசையில் புதிய மரபுகளை தோற்றுவித்த அன்னமாச்சாரியா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1408 அவர் 1000 கீர்த்தனைகளை அருளியுள்ளார். ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்த இவர் இறைவன் ஒருவனே, அவன் பாரபட்சம் இல்லாதவன் என்றார். எந்த வேறுபாடுகளும் காட்டாத தெய்வீக தொடர்புதான் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு.

சங்கீர்த்த லட்சணம், வெங்கடாச்சலபதி மகிமா இயற்றிய அன்னமாச்சாரியா சாகித்ய பிதாமகர் என புகழப்படுகிறார். மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1866 அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் 1889 இணைந்தார். நாட்டின் நலனுக்காக வாழ்வை அர்ப்பணிப்பது, மக்களின் தேசிய உணர்வை ஊக்குவிப்பது, கல்வியை மேம்படுத்துவது உள்ளிட்ட கொள்கைகளை முதன்மையாக கொண்டு சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி என்ற அமைப்பை தொடங்கினார். படிகம் போன்ற தூய்மை, ஆட்டுக்குட்டி அன்ன மென்மை, சிம்மம் நிகர் வீரம், பெருந்தன்மை எனும் பேரறம், அரசியலுக்கு இவர்தான் சாலப்பொருத்தம். அப்படி கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி புகழ்ந்துரைக்கிறார் மகாத்மா காந்தி. பிரபல நடனக் கலைஞரும் சமூக ஆர்வலருமான மல்லிகா சாராபாய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1953. சமூக மாற்றத்திற்காக கலைகளை பயன்படுத்துவதில் நிபுணத்துவம் பெற்ற இவர் பன்மொழி படங்களில் நடித்துள்ளார். உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகை, சொல்வதை கேட்டு நடப்பவர்கள். இரண்டாம் வகை, சொல்வதை ஏன் என்று கேள்வி கேட்டு தங்களுக்கான விதிகளை தாங்களே நிர்ணயித்துக் கொள்பவர்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தின் பிதாமகனான தனது தந்தை விக்ரம் சாராபாயும் பிரபல நடனக்கலைஞரான தாய் மிருணாளினி சாராபாயைப் போல இரண்டாவது பாதையை தான் தேர்ந்தெடுத்ததாக கூறுகிறார். தினமும் காலையில் யோகாவோடு 4 மணி நேரம் நடன ஒத்திகை பார்க்கிறேன். ஒத்திகை பார்க்க முடியாவிட்டால் 8-10 கிலோமீட்டர் வரை நடக்கிறேன். ஆக உடலை நன்றாக உணர வைக்கும் அனைத்தையும் செய்கிறேன். ஏனெனில் தன் உடலே தன் இயந்திரம், கோயில். அதுதான் தன்னை நடனமாட அனுமதிக்கிறது என்கிறார் மல்லிகா சாராபாய்.

0: மலர்ந்தது நாள் மலர், தொடர்வது சுழல் விளக்கு.
1: நேரம் இப்போது 7 மணி.
2: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் தீவிரத்தை அதிகப்படுத்தி நாடெங்கும் விடுதலை வேட்கையை பற்ற வைத்தது வந்தே மாதரம் பாடல். அடிமை தலைக்கு எதிராக ஒன்றுபட்ட இந்திய தேசத்தின் எழுச்சி கீதம் அது. அந்நியரின் ஆட்சியில் இந்தியா சுரண்டப்பட்டு வந்த நேரத்தில் ஒவ்வொரு இந்தியரின் உணர்வு போர் முழக்கமாகவே வந்தே மாதரம் இருந்தது. தேசப்பற்றின் அடையாளமாக ஒலித்த இந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி இந்தியா தேசிய பாடலுக்கு வழங்கும் சட்ட பாதுகாப்பு கௌரவத்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் வழங்கியிருக்கிறது. நாட்டை தாயாக போற்றி தாயே உன்னை வணங்குகிறேன் என்று கொண்டாடும் இந்த பாடல் தேசத்தை கட்டி எழுப்பும் மிகப்பெரும் உத்வேகத்தை இந்தியாவுக்கு வழங்கியது. இந்தியாவின் தேசிய அடையாளமாகவும் கூட்டு உணர்வின் வெளிப்பாடாகவும் அமைந்துள்ள இந்த பாடலை இந்தியாவின் ஆகச்சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவரும் வங்க படைப்பாளியுமான பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இயற்றினார். வங்காளத்தின் வடக்கு பர்கானாஸ் மாவட்டம் கண்டல்படா கிராமத்தில் 1838 வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. வங்காளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம் என பல மொழிகளில் புலமை பெற்ற சாட்டர்ஜி பள்ளியில் படிக்கும் போதே வங்க மொழியில் கவிதைகள் எழுதினார். இந்திய கலாச்சாரத்தின் பெருமைகளை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் தம் இலக்கியங்களை உருவாக்கிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்திய இலக்கிய கருவூலங்களை இளம் தலைமுறை விரும்பும் வடிவங்களில் எடுத்துச் சென்றார். நாவல், கவிதை, கட்டுரை என பல வடிவங்களில் தேசிய ஒற்றுமையையும் இந்திய பண்பாட்டையும் இளம் தலைமுறையின் மத்தியில் விதைத்தார்.

பல்வேறு நாவல்களை எழுதியுள்ள சாட்டர்ஜி வங்க தர்ஷன் என்ற இலக்கிய இதழை 1872 தொடங்கினார். நாவல்கள், கதைகள், நகைச்சுவை சித்திரங்கள், வரலாற்று கட்டுரைகள், இலக்கிய விமர்சனங்கள் என செறிவு கொண்ட இதழாக வந்த இந்த இதழில் ஆனந்த மடம் என்ற தொடர் புதினத்தை எழுதினார் சாட்டர்ஜி. அந்த புதினத்தின் தொடக்கத்தில் இடம்பெற்ற பாடல்தான் வந்தே மாதரம். பிற்காலத்தில் ஆனந்த மடம் புதினம் தனி நூலாக வந்தபோதும் அதில் இடம்பெற்றது. இந்த பாடல் வங்க தர்ஷன் இதழில் இடம்பெற்ற நாள் 1875 நவம்பர் 7 அக்காலத்தில் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் ராணியை புகழ்ந்து பாடும் பாடலை இந்தியாவில் கட்டாயமாக்கினார்கள். அதற்கு எதிர்வினையாக இந்திய அன்னையை போற்றி புகழும் வந்தே மாதரம்

0: தேசிய கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கிலத்தில் அதனை மொழிபெயர்த்தார். இந்த பாடல் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு முழக்கம். நான் அதோடு தூய்மையான தேசிய உணர்வில் இணைந்தேன் என்று ஹரிஜன் இதழில் எழுதினார் மகாத்மா காந்தி. வந்தே மாதரம் பாடல் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் சின்னமாக மாறியது. இந்த பாடலை பாடியதற்காக ஆங்கிலேய ஆதிக்கவாதிகளால் சிறை கொட்டடியில் அவதிக்கு உள்ளானவர்கள் பலர், தடியடிப்பட்டு காயமுற்றவர்கள் பலர், துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையானவர்கள் பலர். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரத்தில் நாட்டை தாயாக உருவகப்படுத்தும் ஒரு புதிய பார்வையை உலகுக்கு வழங்கினார். சுதந்திரத்திற்கு பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையில் ஜனகணமன மற்றும் வந்தே மாதரம் ஆகிய இரண்டு பாடல்களையும் தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்வதில் முழுமையான ஒருமித்த கருத்து நிலவியது. அந்த விஷயத்தில் எந்த விவாதமும் நடைபெறவில்லை. 1950 ஜனவரி 24 அன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையில் உரையாற்றுகையில், சுதந்திர இயக்கத்தில் வந்தே மாதரம் ஆற்றிய முக்கிய பங்கின் காரணமாக அது தேசிய கீதமான ஜனகணமன பாடலுக்கு இணையான அந்தஸ்தை பெற்று சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அவரது கூற்றின்படி ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகணமன சுதந்திர இந்தியாவின் தேசிய கீதமாகவும், பங்கிமின் வந்தே மாதரம் ஜனகணமனவிற்கு சமமான அந்தஸ்துடன் தேசிய பாடலாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் இந்தியாவில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன. 2025 நவம்பர் 7 தேதியன்று இதன் தேசிய அளவிலான தொடக்க நிகழ்ச்சி தில்லியில் இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. நினைவு அஞ்சல் தலையும் நாணயமும் வெளியிடப்பட்டன. வந்தே மாதரத்தின் வரலாறு குறித்த கண்காட்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. நாடு முழுவதிலும் இருந்து வந்த முக்கிய பாடகர்கள் வந்தே மாதரம் பாடலை பாடினார்கள். வந்தே மாதரத்தின் பல்வேறு பரிமாணங்கள், பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வாழ்க்கை வரலாறு, சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரத்தின் பங்கு மற்றும் இந்தியாவின் வரலாறு ஆகியவற்றை மையமாக கொண்டு தலா 1 நிமிடம் கொண்ட 25 திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டு சமூக ஊடகங்கள் வழியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. அரசு மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலை பாட உத்தரவிடப்பட்டது. இதையொட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் 8 தேதி நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதமும் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வந்தே மாதரம் என்பது ஒரு மந்திரம், சுதந்திர இயக்கத்திற்கு சக்தி மற்றும் உத்வேகத்தை கொடுத்த ஒரு முழக்கம், தியாகம் மற்றும் தவத்துக்கான பாதையை காட்டிய ஒரு முழக்கம், வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சாட்சிகளாக நாம் இருப்பது பெருமைக்குரிய விஷயம், இது ஒரு வரலாற்று தருணம் என்றார். இதன் தொடர்ச்சியாக தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் சட்டப்பூர்வமாக வழங்கும் வகையில் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு தீர்மானித்தது. மே 5 தேதி தில்லியில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியது. ஜூலை மாதம் நடக்கவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. மசோதா சட்டமாகும் நிலையில் வந்தே மாதரம் பாடும்போது அவமதித்தாலோ இடையூறு விளைவித்தாலோ அது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக கருதப்படும். இக்குற்றத்தை இழைப்பவர்களுக்கு 3 வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். 3 நிமிடம் 10 வினாடிகள் வரக்கூடிய வந்தே மாதரம் பாடலின் 6 சரணங்களும் கட்டாயம் பாடப்பட வேண்டும். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்பாக இப்பாடல் இசைக்கப்படும் போது பொதுமக்கள் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். பள்ளிகளில் காலை வழிபாட்டு கூட்டங்களில் இப்பாடலை முழுமையாக இடம்பெறச் செய்ய வேண்டும். இந்திய தேசியத்தின் அடையாளமாகவும் ஒற்றுமை உணர்வின் வெளிப்பாடாகவும் இருக்கும் வந்தே மாதரம் பாடல் இந்தியாவின் ஆன்மாவாக நிறுவப்பட வேண்டும். இந்திய ஜனநாயகத்தின் தேசிய அடையாளமாக அது என்றென்றும் நினைவு கூறப்படுவது காலத்தின் தேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை.

0: வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அருமையான பாடல்களும் தரமான தகவல்களும் தர காலை மலர் FM Rainbow 102.1 இல்

தமிழில் செய்திகளை தொடர்ந்து பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலர். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த் அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த் அதிகாரிக்கு இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்த் அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த் அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்திகிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல்கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரிநாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்லவுள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயரதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு

அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2வது உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப், இன்று முதல் மே 11 வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2வது உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே GT சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் BJP மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும், முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும், கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும், நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் என்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவைச் சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார்.
மீண்டும் தலைப்புச் செய்தி.

0: மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM Rainbow 102.1 பாடல்களும் தகவல்களும் தர காலை மலர்.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
4: பாடல்களும் தகவல்களும் தர காலை மலர்ல இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆபரண தங்கம் ஒரு கிராம் 14,103 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 274.80 ரூபாய், பெட்ரோல் ஒரு லிட்டர் 101.42 ரூபாய், டீசல் ஒரு லிட்டர் 93.03 ரூபாய். மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை 4 மணி நிலவரப்படி 79.60 அடியா இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 412 கனஅடி வீதம் தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுது. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு FM ரெயின்போ 102.1 இதயராகம். உங்களுக்கு பிடிச்ச புது புது பாடல்கள் கேட்க, உங்க அழகான பேர் ஊர் பேரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படின்னு வாட்ஸ்அப்ல குறுஞ்செய்தியா அனுப்புங்க. 938 546 102 1

0: எப்ப பயணம் செஞ்சாலும் பாதுகாப்பான பயணம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த விடுமுறை நாட்கள்ல பயணம் செய்யும் போது பாதுகாப்பு இன்னும் ரொம்ப முக்கியம். சாலையில செல்ற ஒவ்வொருத்தவங்களும் சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கணுங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். வணக்கம் டாக்டர். சைனஸ் பிரச்சனைக்கு ஹோமியோபதி மருத்துவத்துல இருக்க சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன டாக்டர்?
1: காலையில எந்திரிக்கும் போது மூக்குல இருந்து சளியா ஒழுகுது, கீழே குனிஞ்சா வந்து ரொம்ப தலைவலிக்குது, முகத்துல வந்து சில இடங்களை தொட்டா நல்லா வீக்கமா இருக்கு, வலிக்குது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு, உள்ள சைனஸ் அப்படின்ற காற்று அறைகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன். அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது அலர்ஜிக்கா இருக்கலாம், இல்லை நேசல் பாலிப்பு, டிவியேட்டட் நேசல் செப்டம், அடினாய்டு, இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு நமக்கு. அதை தாண்டி நம்ம வந்து கூட கொடுக்க வேண்டிய சப்ளிமெண்ட் அப்படின்னா, நமக்கு ஹீல் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய மருந்துகளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பால், வெது வெதுன்னு பால் அதிகமாக வேண்டாம், ஒரு 50 ml அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஆர்கானிக் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுட்டு, பாலை அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூள் 2 அல்லது 3 மிளகு அதை வந்து தட்டி அதில் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து நெஞ்சில் வந்து கொஞ்சம் கட்டி கற்பூரம் அதை வந்து தேங்காய் எண்ணெயோடு கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிவிட்டு அதை வந்து தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி வீட்டு வைத்திய முறைகள் நம்ம நிறையா பண்ணலாம். அப்போ வந்து தவிர்க்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்னா, துரித உணவுகள் வழக்கம் போல் அதில் அதிகமான சுகர் இருக்குது, இனிப்பு சார்ந்த உணவுகளை வந்து தவிர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்போது மேலாப்பில் இருக்கிற அந்த தொந்தரவை வந்து நம்ம ஆவி பிடிக்கிறோன்ற பேர் வழியில் ரொம்ப மூச்சை வந்து இழுத்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்கிற

0: தொந்தரவுகளை வந்து நம்ம லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்கு மாற்றிடக்கூடாது. ஸோ ஆவி பிடிக்கிறதா இருந்தால் கூட லைட்டாக அந்த மூக்கில் மட்டும் அந்த ஆவி படுற மாதிரியான அந்த அளவில் பிடிச்சா மட்டும் போதும். அடிக்கடி வந்து ஹாட் வாட்டர் அவங்களுக்கு எந்த அளவில் வந்து குடிக்க முடியுதோ, அது வார்ம் வாட்டரோ ஹாட் வாட்டரோ அந்த மாதிரி குடிக்கும்போது எக்ஸஸாக சுரக்கக்கூடிய அந்த சளி, அந்த இன்ஃபெக்ஷன், உடலுக்கு தேவையில்லாத அன்வான்ட் அந்த பொருட்கள் வந்து சளி மூலமாக அப்படியே வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி வந்து முகத்தை கழுவிக்கலாம், சுடுதண்ணியில் கழுவுனா நல்லாயிருக்கும்னா சுடுதண்ணியில் கழுவிக்கலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பேஷண்ட். எப்படின்னா சில பேருக்கு நல்ல சைனசைட்டிஸ் இருக்கும்போது எனக்கு ஏசியில் படுத்து தூங்கினாதான் நல்லாயிருக்கு, வெப்பமான இடத்துல இருந்தால் எனக்கு வந்து தொந்தரவுகள் அதிகமாகுது அது மாதிரி சொல்லுவாங்க. பேஷண்ட்டோட வெர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செஞ்சால் நல்லா இருக்கோ, எது அமிலரேட் பண்ணக்கூடிய ஃபேக்டரோ அதை வந்து நம்ம செய்ய சொல்லலாம். இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கலாம். அதன் மூலமாக வந்து அடிக்கடி வரக்கூடிய தொந்தரவுகள் வந்து சரியாயிடும். ரிப்பீட்டடாக எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எந்த தொந்தரவுமே இல்லை, ஆனால் வந்து அந்த சைனஸ் தான் வந்து அடிக்கடி இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஹோமியோபதியில் வந்து மெடோரினம் தூஜா அப்படின்ற மாதிரியான நல்ல மருந்துகள் இருக்குது. அதை வந்து கொடுக்கும்போது அடிக்கடி வரக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கம்மியாயிடும்.
1: ஆஸ்துமா குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை வழங்க இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள்.

SRCCT லட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRCCT லட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: FM ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலர். புதுக்கோட்டை வெங்கடேஸ்வரா கல்வியியல் கல்லூரியின் 15-16 ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இன்னைக்கு காலையில 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் நியாய விலை அங்காடிகளில் பொது விநியோக திட்ட குறை தீர்க்கும் நாள் கூட்டம் தனி வட்டாட்சியர்கள் வட்ட வழங்கல் அலுவலர்களால் நடத்தப்பட இருக்கு. குடும்ப அட்டையில பேர் சேர்க்கணும், நீக்கணும், இல்ல முகவரி மாற்றம் செய்யணும், இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? கூட்டங்களில் கலந்துகிட்டு பயன் பெறலாம். உலகத்திலேயே விலை உயர்ந்த காய் எது தெரியுமா? ஹாப் ஷூட்ஸ். விலை 1 கிலோ 1 லட்சம் ரூபாய். ஐரோப்பிய நாடுதான் சொந்த வீடு. இயற்கையா வளரும், ஆனா வரிசையா வளராது. மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடிய அரிய வகையான காய் இது அப்படின்னு சொல்றாங்க. பீகார் மாநிலத்தை சேர்ந்த அம்ரேஷ் சிங் இந்த விவசாயி இந்த காயை தன்னோட நிலத்துல விவசாயம் பண்ணார். உற்பத்திக்கு மட்டுமே 2.5 லட்சம் செலவாயிருக்குங்க. காச நோய்க்கு எதிராகவும் புற்றுநோய் செல்களை அழிக்கவும் இந்த காய் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. விலை அதிகமாக இருக்கிறதாலையும் விளைச்சலும் சந்தை வாய்ப்பும் அதிகமாக இல்லை. ஹாப் ஷூட்ஸ் இந்த காயோட 1 கிலோ வெறும் 1 லட்சம் ரூபாய் தான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம்? 1 கிலோவுக்கு தக்காளி 38 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 36, சுரைக்காய் 30, சவுச்சவு 46, புடலங்காய் 60, முள்ளங்கி 40 ரூபாய், பீர்க்கங்காய் 50, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 80 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 34, கேரட் 54 ரூபாய், முட்டைகோஸ் 36, பீட்ரூட் 54, காலிஃப்ளவர் பூ 1 40, எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யாப்பழம் 120, பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 330, ஆரஞ்சு 150, மாதுளை 280, திராட்சை 100 ரூபாய். தெரிஞ்சுக்கிட்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம் 1 கிலோவுக்கு.
5: சூடிய வாடல சூடியவா களவாடிய சிந்தை துரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலர். தமிழ் மொழி பேச ரொம்ப எளிது. தமிழ் சொற்களில் ஒரு 100 சொற்கள் எடுத்துக்கோங்களேன், சொல்லி பாருங்க. ஒவ்வொன்றுமே மேல் உதடு, கீழ் உதடு, மேற்பல், கீழ்பல், நுனிநாக்கு, அடிநாக்கு, நடுநாக்கு, உள்நாக்கு, இதை வச்சே பேசலாம். தொண்டைக்கு கீழே வேலையே இருக்காது. எவ்வளோ நேரம் பேசினாலும் நாக்கு உலர்ந்து போகாது, தொண்டை வறண்டு போகாது, முக்கியமாக குடல் காஞ்சு போகாது. அந்த தமிழ் மொழி எழுத, படிக்க, பேச ரொம்ப எளிமையானது. ஆனால் கூட நாம் வந்து தமிழ் மொழியை கல்லூரிகளில் தனி பாடமாக எடுத்து படிக்கிறோமா, இல்லை வேலை வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சந்தேகப்படுறோமா, முக்கியமாக தமிழோட வாழறோமா, தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் கவிஞர், தமிழியல் ஆய்வாளர், முனைவர் இரா அறிவழகன் என்னெல்லாம் சொல்ல போறார், உங்களோட சந்தேகங்களை எப்படியெல்லாம் தீர்க்க போறார், உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறார் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு என்னோட 240-102-1, 240-102-1 தொலைபேசி எண்கள் காத்திருக்கு. அதே மாதிரி 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கு. இப்போ தெரிஞ்சுக்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்களிலையும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலோடு பலத்த காற்றோடு மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றோடு கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க.

0: நேரம் இப்பொழுது 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற இருந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறாது என செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்பட்ட நிலையில் 107 உறுப்பினர்களை கொண்ட தாவேகா, 5 காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் 4 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று 3வது முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. இதனிடையே தாமேகாவை ஆதரிப்பது தொடர்பான விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியான நிலைப்பாட்டை இதுவரை தெரிவிக்காத நிலையில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்கிறது. இதனிடையே அமமுக கட்சித் தலைவர் திரு டி டி வி தினகரன் மன்னார்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற தமது கட்சி உறுப்பினர் திரு காமராஜ் ஆதரவு கடிதத்துடன் அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்ற கோரிக்கை கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கியுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் இன்று நடைபெறுவதாக கட்சி ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: அரியலூர் மாவட்டத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை அரியலூர், உடையார்பாளையம், செந்துறை, ஆண்டிமடம், வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு நியாய விலைக் கடைகள் தொடர்பான குறைகளை தெரிவித்தும், மின்னணு குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம், செல்போன் எண் பதிவு மற்றும் மாற்றம், சேவை குறைபாடுகள் குறித்த புகார்களை அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: சீனாவில் நடைபெறும் இளையோர் ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் லெபனானை 4-0 என்ற கோல் கணக்கில் வென்று முதல் முறையாக காலிறுதிக்கு இந்தியா முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. காலிறுதியில் இந்தியா சீனாவை வரும் திங்கட்கிழமை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 8:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. தமிழ் மொழிக்கும் இசைக்கும் இடையேயான ஒரு பந்தம் அப்படிங்கிறது தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு மாதிரி. அந்த காலம் தொடங்கி இந்த காலம் வரைக்கும், அதாவது சங்க காலத்திலிருந்து கணினி காலம் வரைக்கும் திரையில் தோன்றிய படங்கள் வெற்றி பெற்ற பின்னும் ரொம்பவே பேசப்படாது. அதனுடைய கதையை காட்டிலும் பாடல்கள் தான் ஆண்டுகள் கடந்தாலும் கேட்கப்பட்டு பேசப்பட்டு ரசிக்கப்பட்டு மனசை விட்டு அகலாது நீடிச்சிருக்கும். அப்படி உங்களோட மனம் கவர்ந்த புதிய திரை இசை பாடல்கள் விருப்ப பாடல்களா கேட்கலாம் இதய ராகமா எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களே, எங்களோட வாட்ஸ்அப் செயலி என்ன நோட் பண்ணிக்கோங்க, 938-546-102-1. மற்றொரு முறை அறிவிக்கிறேன், 938-546-102-1. இந்த நம்பருக்கு தான் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க அனுப்பணும். நோட் பண்ணிக்கோங்க. 2018 அப்புறம் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இருந்த பாடல்களும் இருக்கணும். அது கூடவே உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க. தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில், மதுரையிலிருந்து ஸ்ரீகாந்த் மற்றும் ஷோபா ஸ்ரீகாந்த் ஆகியோர்.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திருச்சி சாரதாஸ்.
3: இனி பழனி வட்டம் கொழுங்கொண்டான் ராமகிருஷ்ணன் எங்களுக்காக இந்த பாட்டை இதே ராகத்துல போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்லி கடை திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில் தனுஷ் பாடியுள்ள இந்த பாடல்.

0: two peace proposal as Gulf fighting flares up, reports the Indian Express. The Asian Age, in an exclusive titled "For Both US and Iran, Peace the Only Choice," writes that the reality of the war is that the two major combatants need peace, and it is up to the US to rein in Israel and its action in Lebanon. The only hope is negotiations will begin in earnest during another 30-day ceasefire, as envisaged in the latest peace plan. And finally, Google explores major AI infra investments in India, notes Financial Express. Elaborating, tech giant Google is exploring investment opportunities in India across AI as well as of service and drones. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Suvendu Adhikari to take oath as first BJP Chief Minister of West Bengal this morning. Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah to attend the swearing-in ceremony. Uncertainty continues over government formation in Tamil Nadu. Lieutenant General N.S. Rajasubramani appointed new Chief of Defence Staff. IMD forecasts heavy rainfall over Keralam, South Interior Karnataka, Tamil Nadu and Puducherry during next 2 days. And in football, India scripts history by qualifying for AFC Under-17 Women's Asian Cup quarter-finals for the first time. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் இப்பொழுது 8:30 எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கு.
2: காலை நேரத்தை குதூகலமாக்க கட்சிவி வழியே நிறைய புதிய புதிய பாடல்கள்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க நம்மளோட நேயர்கள். இதே ராகத்திற்காக இனி பாகுபலி திரைப்படத்திலிருந்து எனக்கு இந்த பாடலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துறையூர் மாரடி எம் ஏ ரமேஷ் யாழினி இவங்க கேட்டிருக்காங்க. கார்த்திக் தாமினி பாடின இந்த பாடலை

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேரம் இப்போ 8:37 ஆச்சு. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம். புதிய பாடல்கள் கட்சவி வழியே விருப்ப பாடல்களா இதய ராகத்தில். நேர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு. இதில் தமிழோடு வாழ்வோம். கவிஞர், தமிழியல் ஆய்வாளர் முனைவர் இரா அறிவழகன் அவர்களுடன் நேரலையில் சந்திக்கலாம். நேர்களே, நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோடு 246-102-1, மற்றொரு எண் 240-102-1. இதே ராகத்தில் தன்னுடைய விருப்ப பாடல தெரிவிச்சிருக்காங்க. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி இவங்க கேட்டிருக்கிற பாடல் வாத்தி படத்துலேருந்து இந்த அழகான பாடல் ஸ்வேதா மோகன் குரலில்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: வான வீதியில் ஓர் இசை நூலகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு காலை வாழ்த்துக்களை சொல்லிட்டு, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரித்தன் தாசன் இவங்க கேட்டிருக்காங்க இந்த பாடல். சித்தா திரைப்படத்திலிருந்து

0: SRCE தலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRCE தலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRCE கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRCE.
1: இது ராகத்துல தன்னுடைய பிடிச்ச ரொம்ப பிடிச்ச பாடல் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்தோனிராஜ் சென்னையில இருந்து ஜோ படத்துல இருந்து இந்த பாடல ஆனந்த் அரவிந்தாக்ஷன் குரல்ல இந்த பாடலை கேட்கலாமா?

0: நேரம் இப்பொழுது 8:50.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
4: ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான், ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான், தப்பிச்சிட்டு ஓடிப்போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிகிட்ட தோற்று போய்டுறதா, அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிக்கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவன் சிரிச்சா, உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்த அம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை, பெரிய இடத்துல வளர்ந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது. ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை. ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான், அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான். ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் இரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை அது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டையே போய் புலம்புனான். அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன், நம்பிக்கை இல்லாமல். இப்போ அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான்,

0: முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன், அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன், அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல, இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்பிச்சு. மேலிடத்து பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீ நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது, இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும், அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான், உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா, நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிகிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் இந்த மீனை காட்டிகிட்டு இருக்கேன் நானும். இது எதுக்குன்னா இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாம் நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் தமிழோடு வாழ்வோம். கவிஞர் தமிழியல் ஆய்வாளர் முனைவர் இரா அறிவழகன் அவர்களுடன் நேரலையில் சந்திக்கலாம். நேயர்களே, தமிழோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணைப்பை பற்றி பகிர்ந்துக்க நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசியில் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1 ரெண்டு நம்பருமே கிடைக்கலாம், கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண் 938-546-102-1 இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இதே ராகத்தில் நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. அண்ணாத்த படத்துல இருந்து இந்த பாடலை எங்களுக்காக போடுங்க சித் ஸ்ரீராம் குரல்லன்னு. அனந்தபுரம் நாகராஜ், கீதா, மாதேஷ், தன்வர்ஷ், சூரியலதா, ரித்யா ஆகியோர் கேட்கலாமா?

0: நிறைவு பெற்றது இதயராகம். இப்போது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கிறது. ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்பட்ட நிலையில் 107 உறுப்பினர்களை கொண்ட தவேக, 5 காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் 4 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று 3வது முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. தாவேக்காவை ஆதரிப்பது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியான நிலைப்பாட்டை இதுவரை தெரிவிக்காத நிலையில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக சட்டப்பேரவைக்கு கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவாக 85% வாக்குகள் பதிவானது மற்றும் 107 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக்கா உருவெடுத்த போதும் ஆட்சி அமைக்க தேவையான 2 உறுப்பினர்களின் ஆதரவு உறுதி செய்யப்படாத நிலையில் காத்திருப்பு தொடர்கிறது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு பகுதிகளில் தொடர் கனமழை நீடிக்கிறது. தென்காசி பழைய குற்றால அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குற்றால அருவிகளில் பழைய குற்றால அருவியை வனத்துறை கட்டுப்பாட்டில் எடுத்த நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறையினர் விதித்தனர். காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அருவியில் குளிக்க வேண்டுமென்றால் 20 ரூபாய் கட்டணமும், வனப்பகுதியிலிருந்து அருவி பகுதிக்கு செல்ல வேண்டுமென்றால் 10 ரூபாய் கட்டணமும் விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த அறிவிப்பு சுற்றுலாப் பயணிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் இன்றும் நாளையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறவுள்ளதால் இப்பகுதியில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டத்திற்கு தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் உத்தரவிட்டுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்தாழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில்.

0: ஆண்டுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உயர்தனி செம்மொழி மட்டும் இல்லைங்க, பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் கன்னி தமிழா இளமை பொலிவோடு இருக்கும் அதிசய மொழி தமிழ். மற்ற செம்மொழிகள் இலக்கண வரம்புகளை வகுத்துக்கிறதுக்கு முன்னாலேயே தனக்குன்னு தெளிவான இலக்கண இலக்கிய

0: மாறுபட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உயர்தனி செம்மொழி மட்டும் இல்லைங்க, பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் கன்னி தமிழா இளமை பொலிவோடு இருக்கும் அதிசய மொழி தமிழ். மற்ற செம்மொழிகள் இலக்கண வரம்புகளை வகுத்துக்கிறதுக்கு முன்னாலேயே தனக்குன்னு தெளிவான இலக்கண இலக்கியங்களை கொண்டது தமிழ். ஒரு நாட்டோட பண்பாட்டையும் நாகரீகத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய வேர் அந்த நாட்டோட மொழி தானங்க. முன்னோர்கள் தந்த அறிவு செல்வங்கள் எல்லாம் மொழி வழியாதான அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. அதனாலதானே பாரதியார் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு. அந்த தமிழோட வாழ்கிறோமா? இப்ப பேசலாம் கவிஞர் தமிழியல் ஆய்வாளர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள் என்ன சொல்ல போறார் தெரிஞ்சுக்கலாமா? அரங்கத்தில் காத்திருக்கிறார். உடன் உரையாடுகிறார் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள். நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு என்னோடு 240-102-1 240-106-102-1 இல்ல வாட்ஸ்அப் எண்ணா அனுப்புறேன் அப்படின்னா 938-546-102-1. தமிழோடு வாழ்வோம்.
2: நன்றி சாந்தி சரவணகுமார், ரொம்ப அழகான ஒரு முக உரை தந்தீங்க. இப்போது நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வீக்கெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டாடிட்டுருப்போம். ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி குறிப்பாக அன்னையர் தினமும் கூட. அன்னையரை போற்றும் நாளில் அருந்தமிழ் மொழியாம் தமிழ்மொழியை பெருமை பேசுவதும் சிறப்பு தானே. அந்த வகையில் தான் நம்ம வந்து இன்றைக்கி கவிஞர் தமிழ் பேராசிரியர் தமிழியல் ஆய்வாளர் மனிதவள மேம்பாட்டு பயிற்றுனர் இப்படி பல சிறப்புகளுக்கு உரிய முனைவர் இரா அறிவழகன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம் அம்மா. நேயர்களுக்கு வணக்கம்.
2: நிறைய பல்வேறு பணிகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, அதுவும் தமிழ் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்கிறீங்க. இளைஞர்களுக்கு தமிழில் ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்ற மாதிரி நோக்கத்தில் நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க. குறிப்பாக ஒரு கவிதை நூல், ஒரு ஆய்வு நூல், ரெண்டுமே வந்து வெளியிட்டிருக்கீங்க. அரும்பவிழும் அந்தி அப்படின்னு அந்த கவிதை நூலுக்கு பெயரும் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு அரும்பவிழும் அந்தி அப்படிங்கும் போதே அது வந்து கண்டிப்பாக எடுத்து படிக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு கவிதை புத்தகம் இருக்குது, அது வந்து ஹைக்கூ கவிதை மாதிரியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஒரு 8-8 வரிகள், 4-4 வரிகளில் இருக்குது. அதே மாதிரி முழுமை நோக்கில் தமிழர் பண்பாடு இப்படி ஒரு ஆய்வு நூலும் இருக்குது. நம்ம என்னோட முன்னாடி வச்சிருக்கார் அவர். அந்த அளவு ஒரு சிறப்பான தமிழ் மொழியின் பெருமை பேசுவோம் என்று தமிழை ஏன் இன்னைக்கு படிக்கணும் அப்படிங்கறத இளைஞர்கள்ட்டையும் பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே வலியுறுத்துற காரணம் என்னங்கய்யா?
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகாக அன்னையர் தினம் நினைவுபடுத்தினீங்க. அன்னையர் தினத்தன்னைக்கு அன்னை தமிழை கொண்டாடுகிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஒருத்தரோட கல்வி அந்த தாய்மொழி வழியில் கல்வி இருக்கிறப்ப தான் படைப்பாற்றலும் அவர்களுக்கான சிந்தனை திறன், சும்மா சிந்தனை திறன் இல்லை, ஒரு ஆழமான சிந்தனை திறனும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது உலக அளவில் அசைக்க முடியாத ஆய்வு முடிவு. அப்போ ஒரு தாய்மொழி வழியாக நம்ம சிந்திக்கிறோம், இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்முடைய தாய்மொழி வழியாக தான் நம்முடைய சிந்தனைகள் இந்த தொண்டை வரலையும் வரும். அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து வேறு வேறு மொழியில் வரும். அப்போ நேரடியாக அது வழியாகவே வரும் பொழுது ரொம்ப நல்ல பயனை தரும் அப்படிங்கிறது என்னோட முதல் கருத்து. ரெண்டாவது, ஒரு மொழி ஒரு அதனுடைய அந்த மக்களால் கூட பேச முடியல, அந்த மக்கள் கூட படிக்கலை அப்படிங்கிறது அது அந்த மொழிக்கு செய்கிற துரோகம் இல்லையா? அந்த மொழிக்கு செய்கிற ஒரு பெரிய பாவம் இல்லையா? அப்போ நாம் நம்முடைய சிந்தனைகளை வளப்படுத்தவும் நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாம் மீட்டெடுக்கவும் தமிழில் நம் பிள்ளைகள் படிக்க வேண்டியது அவசியம். இது மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி அந்த தமிழ் படிப்பில் ஏகப்பட்ட பயன்களும் பலன்களும் இருக்கின்றன.
2: கண்டிப்பாக தமிழ் படிக்கணும் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு நம்ம அந்த முதல்ல ஆரம்ப பள்ளியில் மட்டும் படிக்கிறது இல்லாமல் உயர் படிப்புகள்லையும் வந்து தமிழை படிக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்தணும் இல்லையா? ஏன்னா அந்த இலக்கிய செழுமை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேரும், கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன்.
3: ஒன்றும் இல்லாமல் இப்போ ஒரு ஒரு ஒரு மொழி இருக்குன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு கணிதம் படிக்கிறேன், எந்த படிப்பும் தவறானதில்லை, எல்லா படிப்பும் நல்ல படிப்பு தான். நான் ஒரு கணிதம் படிக்கிறேன், கணிதத்தில் ஒரு ஃபார்முலா படிக்கிறேன், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB அப்படின்னு வச்சிங்களேன். இது படிக்கிறேன், இதை போயிட்டு இந்த பக்கம் நான் பாடம் நடத்தவோ ஏதோ ஒன்று செய்கிறேன், எனக்கு பலன் கிடைக்குது. இங்கே ஒரு அறிவியல் படிக்கிறேன், இந்த அறிவியலை நான் இங்கே பாடம் நடத்தவோ பயன்படுத்தவோ செய்கிறேன், எனக்கு பயன் தருது. ஆனால் இங்கே நான் தமிழ் படிக்கிறேன், சினமென்னும் சேர்ந்த அறைக்குள்ளே இனமென்னும் ஏமா படைத்து, இந்த பக்கம் படிக்கிறேன், இந்த பக்கம் அதை நான் சொல்லிக் கொடுக்கவோ இல்லை பேசவோ செய்கிறேன், இடையில் அது எனக்கு கூடுதலாக கோவப்படாதரா? அது உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை, உனக்கும் கெடுதல்னு சொல்லி சொல்லுதில்ல, இது ஒரு போனஸ் தானே. இப்போ எனக்கு வாழ கற்றுத்தர்றது, எனக்கு வாழ்க்கையை கற்றுத்தர்றது, போகிற போக்கில் சம்பாதிக்கிறதோடு சேர்ந்து எனக்கு அந்த விஷயத்தையும்

0: கற்று தரதுருக்குல்ல, அது தமிழோட சிறப்பு தானே, ஒரு போனஸ் தானே. அப்போ பிள்ளைகள் இதை படிக்கிறப்போ வெறுமன பாடம் வேலை அப்படிங்கிறத தாண்டி வாழ்வியலை, பண்பாட்டை, அந்த விழுமியம் சொல்லல, அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தமிழ் வழியான கல்வியில் இருக்குது அப்படிங்கிறது.
1: விழுமியங்கள் அப்படிங்கிற போது எதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள்?
0: ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரத்தில் நீங்கள் அன்னையர் தினம் சொன்னீங்க, ஒரு அம்மா அப்பாவுக்கு வணக்கம் சொல்லணும், அம்மா அப்பாவை போற்றணும் இப்படிங்கிற விஷயமே நம்ம தமிழ் தானே சொல்லுது. ஒரு ஆணாவனா சொல்லிக் கொடுக்க வந்த மொழி ஆனால் சொல்லிக் கொடுக்கணும். அம்மா சொல்கிறாங்கல்ல, ஔவையார் சொல்கிறாங்கல்ல, அறுபது சினம் இயல்பது கரவேல் ஈவது விளக்கல் உடையது விளம்பல் ஊக்கமது, இதுதானே விழுமியம். அப்போ வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லிக் கொடுக்குறதுல அந்த ஆ அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்த ஒரு மொழி, நம்ம ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பனானான்னு சொல்கிறத தாண்டி அது வெறுமனே அந்த எழுத்தை அறிமுகப்படுத்துகிறப்பையோ அதோடு சேர்த்து ஒரு விழுமியத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுல. அப்போ இந்த விழுமியம் இந்த இது தானே இப்போ நமக்கு தேவையான. ஒன்றும் இல்லை, நம்மளை நாம் பார்த்துக்குறோமா, ஒரு சக மனிதனை மனிதனாக பார்க்குறோமா, அவன்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான சிந்தனைகளை விதைக்கிறோமா அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்விக்குறி. ஆனால் தமிழ் அன்பே, அன்பை வலியுறுத்துகிற ஒரு மொழி. அதனால் நிச்சயமாக தமிழ் கல்விங்கிறது, தமிழ் வழியான கல்விங்கிறது நமக்கு ஒரு பெரிய பயனை தரும் நம்புகிறேன்.
1: கண்டிப்பாங்கய்யா. இப்போ நீங்கள் வந்து அது தவிர தமிழறிவு சிந்தனை பள்ளி அப்படின்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, அதில் என்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்க?
0: அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்லா பேசவும் நல்லா எழுதவும் கற்றுத்தரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அதுக்கு தமிழில் இருக்கிற ரொம்ப ஆகச்சிறந்த சிந்தனைகளை சொல்லணும், அதை குறும் படங்களாகவோ பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம கொண்டு சேர்க்கணும்னா, இப்போ இருக்கிற சமீப கல்வியில் என்ன இருக்குன்னா வெறுமனை பேசினோம்னா கேட்க மாட்டாங்க, போர் அடிக்குதுன்றாங்க, பூமரங்கள்ன்றாங்க. அப்போது அதை படங்களோடு, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1000 பேருக்கு மேலே படங்களோடு திருக்குறளை நாலடியாரை இதை வந்து சின்ன சின்ன படங்களாக சமூக வலைதளங்களில் பகிர்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்காக 1 நிமிடத்தில் தமிழ் சார்ந்த இலக்கியங்கள் இருக்கிற கருத்துக்களை சின்ன சின்ன காணொலிகளாக, சின்ன சின்ன இந்த ஷார்ட்ஸ் சொல்கிறாங்களே அதுவாக எல்லா சமூக வலைதளங்களையும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போட்டிருக்கும். இது இல்லாமல் நிறைய பிள்ளைகளுக்கான கருத்தரங்குகள் நடத்துகிறோம். அந்த தமிழறிவு சிந்தனை பள்ளியோட மிக முக்கியமான நோக்கம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒரு பேச்சாளராக ஒரு எழுத்தாளராக உருவாகிறதுக்கான அடிப்படையை உருவாக்குற ஒரு தொடக்க முயற்சியில் இருக்கும். ஒரு 2 ஆண்டுகளாக பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம அதை ரொம்ப அழகாக செயல்படுத்தி வரோம் திருவாரூரில்.
1: எந்த வயசுல இருந்துங்கய்யா அந்த மாணவர்கள் அதை கற்றுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க?
0: வயசு கணக்கில் ஆர்வம் இருக்கிற எல்லாரும், இந்த தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறதுங்கிற மாதிரி யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்குதோ அந்த பிள்ளைகள் எல்லாம் நம்மளை அணுகுவாங்க. இப்போ நிறைய ஒரு காவல்துறையில் உயர் அதிகாரியோட மகள், அவங்க ஆங்கில வழியில் படிக்கிறாங்க, எங்கள் பிள்ளைகள் தமிழ் சொல்லிக் கொடுங்க அப்படி. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு சின்ன சின்னதாக சொல்லிக் கொடுக்குறப்போ அவங்கள சும்மா கவிதை எழுத வச்சோம், அவங்க சும்மா மானிய தேனே பொன்மானேன்னு போட்டாங்க, அதையும் என்கரேஜ் பண்ணி சும்மா அந்த ரைமிங்கோட போடும்போது அதையும் என்கரேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப ஏதோ ஒரு வகையில் மொழியை கொண்டு அவங்கள்ட்ட சேர்க்குறோம், அதில் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறோங்கிற மகிழ்ச்சி. வயது வரம்பு கிடையாது, வயதானவர்கள் கூட கவிதை எழுதுகிற பயிலரங்கம் உள்ள கலந்துக்கிட்டாங்க. நமக்கு வயது கிடையாது, அப்போ ஆர்வம் இருந்தால் அவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்.
1: ரொம்ப அழகுங்கய்யா. அதோட தமிழறிவு சிந்தனை பள்ளி மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி JCI மண்டல பயிற்சியாளர் அப்படின்னு சொன்னீங்க, ஜூனியர் சேம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல், அது என்னங்க?
0: அது ஜூனியர் சேம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஒரு உலகளாவிய இளையோர் அமைப்பு. அது என்ன பண்ணுன்னா 40 வயசு வரலேருந்து அதில் நீங்கள் பொறுப்புகளுக்குள்ளே இருக்க முடியும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சாளராக மாற்றுறதுக்கு, ஒரு நல்ல ஒரு இந்த மனிதவள மேம்பாட்டு பயிற்சிகளில் கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் மேம்பாடு அடைகிறதுக்கான பயிற்சிகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேச்சாளர் ஆகணும்னா எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்னு ஒரு 1-day கோர்ஸ் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் ஸ்பீச் கிராஃப்ட்னு ஒரு 3-4 கோர்ஸ் நடத்துவாங்க, அப்புறமா ஜோன் ட்ரெயின் ஒர்க் ஷாப்னு ஒரு 4 கோர்ஸ் நடத்துவாங்க. இந்த கோர்ஸ் அதுக்குள்ளே இருந்து கற்றுக்கிறப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்பீக்கராக உருவாக முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தமிழ் சார்ந்த என்னுடைய ஆர்வத்தை இந்த JCI மாதிரியான உலகளாவிய இயக்கங்கள் தருகிற அந்த பயிற்சிகளோடு சேர்த்து தரும் பொழுது பிள்ளைகளுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைகளை இந்த ஜென்சி சொல்ல முடியாது, அந்த பிள்ளைகள் இருக்கிறதுக்கான டிப்ஸ் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு கருத்துக்களை மொழியிலேருந்து எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கலந்து கொடுக்குறப்போ என்னுடைய பேச்சு, என்னுடைய பயிற்சி, என்னுடைய உரை எல்லாமே வேறு ஒரு மாதிரியாக போகிறதுக்கு இது ஒரு காரணம். உலகளாவிய இளையோர் அமைப்பு அது வந்து எல்லா ஊர்களிலும் இருக்குது, அது பயிற்சியாளருக்கான தகுதி சான்றிதழ் தர ஒரு நல்ல அமைப்பு, இளைஞர்கள் பயணிக்க தகுந்த அமைப்பு.
1: அதில் வந்து நீங்கள்
0: மண்டல பயிற்சியாளராக
1: இருக்கீங்க,
0: ஜோன் ட்ரெயினர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த இந்த படிநிலைகள்லாம் தாண்டி ஒரு பயிற்சி அளிக்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட், ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் கொடுத்துற ஒரு பயிற்சியாளராக இருக்கு.
1: எல்லா இடத்துலையும் உள்ள மாணவர்களை ஒருங்கிணைக்கிறீங்களா, மாணவர்கள் அல்ல ஆசிரியர்கள் இல்லை தமிழ் ஆர்வலர்கள் எப்படி?
0: இல்லை, நாம் வந்து அது ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் வருவாங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஆக்சுவலாக எல்லாருமே தமிழில் பேசுவாங்களான்னு சொல்ல முடியாது. நாம் அதை பயன்படுத்திட்டு அந்த களத்தை பயன்படுத்திட்டு தமிழ் சார்ந்த சிந்தனைகளை அந்த பிள்ளைகளுக்கு விதைக்கிறோம். அதில் எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்னு ஒரு கோர்ஸ் நடத்தும், அதில் நான் மாஸ்டர். அப்போ பிள்ளைகளுக்கு, கல்லூரி பிள்ளைகளுக்கு, கல்லூரிகளுக்கு போய் பள்ளி பிள்ளைகளுக்கு, குறிப்பாக மேல்நிலை பள்ளி பிள்ளைகளுக்கு அந்த பேச்சு பயிற்சி, ஒரு நாள் பயிற்சியாக நடத்துறதுக்கு ஒரு சிலபஸ் வச்சுருக்கோம். எப்படி பேசணும், எப்படி எல்லாம் தயார் பண்ணணும், எங்கேருந்து எப்படி எடுக்கணும், இந்த பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த மொழி. மூலமா
1: கம்யூனிகேஷன்
0: ஸ்கில்
1: வந்து தமிழ் மொழி அறிவை வந்து இன்னும்
0: மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த தளத்திலிருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஏன்னா செம்

0: நிறையா செந்தமிழில் பேசுகிறவங்களும் இருக்காங்க. நம்மளை மாதிரி இப்போ இப்போ நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு மொழியிலே பேசலாம். அதை ரொம்ப வந்து தமிழை வந்து ரொம்ப இஸ்த்துக்கிட்டே போகிறான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்ல மொழியை நல்ல பயிற்றுவிக்கணும் அப்படின்ற சிறந்த முயற்சி செஞ்சுட்டு வரீங்கய்யா, பாராட்டுக்கள். நேர்களே இணைந்திருங்கள், வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இது தமிழோடு வாழ்வோம்.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் பர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்தாழைப்பு.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர், விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: அம்மா தாய் அன்னை அப்படின்னு ஒரு இருக்கு பல அர்த்தங்கள் கொண்ட மொழியா சிறப்பா விளங்குறதுக்கு இன்னும் என்ன சிறப்புகள் அதுல நிறைய இருக்கு. நம்ம பசங்க குழந்தைங்களுக்கு அந்த சிறப்புகளை உணர்த்த பெற்றோர்களாக நாமும் இந்த சமுதாயமும் என்ன செய்யணும். ஏன்னா தமிழ்ங்கிறது அப்படிங்கறது சில பேத்துக்கு அது ஏதோ ஒரு கிராமத்து மொழி ஆங்கிலத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒரு இதாக மாயப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் சிறப்புகளை எப்படி கொண்டு சேர்க்கணும்
1: ஒண்ணு இல்லையா
0: அப்படிங்கறத பத்தி ஒரு ஆலோசனை.
1: நன்றியா, நன்றி, நன்றி, ரொம்ப ரொம்ப சிறப்பியா. அந்த ஒரு ஒரு அதனுடைய சுவையை, அதனுடைய தன்மையை, அதனுடைய சிறப்பை நம்ம பிள்ளைகளுக்கு வெறுமனை சொன்னா பத்தாதியா, அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஒண்ணு இல்லப்பா, எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தாத்தா எனக்கு ஒரு கதை சொன்னார். அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா தமிழையும் நகைச்சுவையும் சேர்த்து கொண்டு போய் தரும். ஐயா, அவரை போட்டா துவரமுளைக்கும் துவர போட்ட அவரமுளைக்கும் அப்படியாப்பட்ட தேசத்தில் ஒரு ராணி, அடியே இல்லாத குடத்தெடுத்துட்டு கரையே இல்லாத குளத்துக்கு தனிக்கு போனான். அங்கே காலை இல்லாத மானு, வேற இல்லாத அருகம்புள்ள மேய, அதை கண்ணில் அதை குருடம் பார்த்துட்டு கையில் அதை முடவன்ட்டு சொன்னால் அவன் துப்பாக்கி சுட்டான். அந்த குண்டும் ஆண் மேலே படாமல் அவன் வயிற்றில் அந்த குட்டி மேலே பட்டு குட்டி செத்து போயிட்டு அதை அறுத்து கரையாக சாப்பிட்டுட்டு தோலை காலை இல்லாத பந்தெல்லாம் காய வச்சான். அதை தலையில் அதை பருந்து அடிச்சுட்டு போக, காலை இல்லாத முடவம் விரட்டிட்டு போக, அவன் காலில் குத்தின கண்டங்க திரும்பல தலைக்கு மேலே வெளியே வர வைத்தியமாக வைத்தியிட்டு போனான். அந்த வைத்தியர் ஆளவேறு அரசவேறு புங்கவேறு புரசவேறு நாலவேறு கைப்படாமல் பிடிங்கி உரல்படாமல் இடிச்சு நாக்குப்படாமல் நக்கலையை முதல் நாள் பற்றினார். கண்டங்கத்திரி வேற கைப்படாமல் பிடிங்கி உரலை குப்புறக்கா போட்டு உழக்கப்படாமல் இடிச்சு புறங்கையால் எடுத்து நாக்குப்படாமல் நக்கலையை ரெண்டாம் நாள் பற்றினார். இப்படி சிறப்பான வைத்தியருக்கு ஏதாவது சன்மானம் உனக்கு நினச்சவன் என்ன பண்ணால், அடியே இல்லாத படி எடுத்து ஓட்டசாக்கில் ஒம்பது முறக்கா உளுந்தளந்து சக்கரமே இல்லாத வண்டியில் போட்டு நொண்டி வண்டி ஓட்ட குருட வழிகாட்ட வண்டி போகாட்டு போயிட்டே இருந்துச்சு. இந்த கவிதை, இந்த கதை எனக்குள்ளாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இதுதான் எனக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டுறதுக்கான அந்த முதல் ஸ்டெப்பாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு விதவிதமான சுவையான விஷயங்களை அவங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படி போய் கொண்டு போய் சேர்க்கிறப்ப என்னமோ இருக்கோ, என்னமோ இருக்கே நம்ம தேடுவான். தேடும்போது இந்த மொழியில் எதுவுமே நடக்காதது எல்லாவற்றையும் கோர்த்து ஒரு கதையாக்க முடியுது, அதை ஒரு நகைச்சுவை ஆக்க முடியுதுங்கிறது நம்ம மொழியோட சிறப்பு தானே. உங்களுக்கு நான் வேறு ஏதாவது பதில் கூட சொல்லிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்க என்னமோ இருக்கன்னு தேடி வருவாங்க. அப்போ இதில் இருக்கிற நல்ல விஷயங்களை பிடிச்சிக்கும் போது அப்படி சொல்லி பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நன்றி ஐயா.
2: அதாவது இதில் இந்த இது சொல்லும்போது ஒரு பாடலை எனக்கு நினைவு வருது இல்லையா. அந்த பாட்டில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும், அது வந்து நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து அருமையான ஒரு பாடல் வரிகள். இப்போ சட்டின் நனவுக்கு வரல, கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் மாதிரி வரலையா, அந்த பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னொரு பாட்டு. ஃபுல்லாகவே எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கும். இது வந்து எப்படி உங்களுக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்டிச்சு அப்படிங்கிறது மாதிரி சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் முனைவர் பட்டமும் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு அதில் முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம்
1: நான் தமிழ் படிக்க வந்ததே வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யம். அடிப்படையில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது நான் வழக்கறிஞர் ஆனாலுங்கிற தலைப்பில் நான் ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டேன். எனக்கு அது இரண்டாவது பரிசு கொடுத்தாங்க. சும்மா தயார் பண்ணி தான் ஒரு டீச்சர் தான் அனுப்புனாங்க, இந்திரா காந்தி நினைக்கிறேன், அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு நன்றி சொல்லணும். தயார் பண்ணி அனுப்புறாங்க, போறோம் பயிற்சி. அப்பையிலேருந்து ஒரு வக்கீலாகணும் பேசணுங்கிற ஆர்வம் வருது. ஆனால் வீட்டு சூழல், பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேலே படிக்க முடியாத ஒரு சூழல் வந்தோடனே, பன்னிரெண்டாவது முடிச்சோன்னா ஐடி எலக்ட்ரீஷியன் தொழில் பயிற்சி நிலையத்தில் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு படிக்கிறதுக்கு சேர்த்து விட்றாங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த எலக்ட்ரிக்கல் வேலை கற்றுக்கிட்டு மன்னார்குடியில் 7 வருஷம் நியூட்ரல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு கடை வச்சுட்டு எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போது வைரமுத்து அந்த மாதிரி கவிஞர்களோட கவிதைகள், அந்த கால சூழல் வந்து எனக்கு கவிதை மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு தந்து கவிதை எழுத தொடங்குறப்போ அண்ணன் ஒருத்தர் துரையரசன் பேர், அவங்களாம் ஞாபகம் வச்சுக்கணும் இடத்துல, அவர் நல்லா எழுதுறடா நீ கொஞ்சம் படிச்சுட்டு எழுது அப்படின்னு சொல்லி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழியில் இளங்கலை தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. பாரதாசன் பள்ளியில் அஞ்சல் வழியில் தமிழ் படிக்கிறோம். தமிழ் படிக்கிறப்போ இப்படி கல்லூரி கல்வி இணை இயக்குனராக இருந்த ஓய்வு பெற்ற தஞ்சை நான் தனராசன் அவங்க வீட்டுக்கு நான் வயரிங் வேலைக்கு போகிறேன். அங்கே முனைவர் நான் தனராசன்
2: பேராசன்
1: ஐடி எலக்ட்ரீஷியன், 7 வருஷம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் வச்சுருந்தேன். அப்போது அந்த அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிறப்போ அவரை பார்க்குறப்போ அவர் மேலே இருந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவர் தான் என்னை வந்து நல்லா படிக்கிறேன்னு சொல்லி முதுகலை தமிழ் மன்னை ராஜகோபாலசாமி கல்லூரியில் சேர்க்கிறாங்க. இப்போ மன்னர் ராஜகோபாலசாமி கல்லூரியில் முதுகலை தமிழ் கல்லூரி அளவில் நிறைய பட்டங்கள் அதோடு சேர்த்து நிறைய பரிசுகளோடு சேர்த்து அது முடிக்கிறப்போ திருப்பி வீட்டு சூழலில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுது. நம்ம இந்த ஐடிஐ வச்சுட்டு வேலைக்கு போகணும் முயற்சி பண்ணுறப்போ வீட்டில் இருக்க பொருளாதார சூழல் ஒரு மாதிரி நழுவடைஞ்சோடனே திருப்பி அப்பா ஓசியத்துக்கு படிறானப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் அறிஞருக்காக வந்தேன். பேராசிரியர் பிறந்தகை நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் முனைவர் ஆர் ராமநாதன் ஐயாவை சந்தித்தோன்னே அதில் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நாட்டுப்புறவியல் நான் முன்னாடி சொன்ன கதை கூட அந்த நாட்டுப்புறவியல் சார்ந்த ஒரு கதை தான். அதில் இருக்கிற அந்த ஈடுபாடு, அந்த ஆர்வம் தான் என்ன கொண்டாந்து அந்த ஆய்வியல் நிறைஞர் அதாவது எம்ஃபில்ல இருந்து முனைவர் பட்டத்து கொண்டு வந்துச்சு. முனைவர் பட்டத்து கொண்டு வரும்போது ஒரு வித்தியாசமான ஆய்வு தான் செய்யணும் அப்படின்னு ஐயா நினைக்கிறப்போ தமிழர் பண்பாடு குறித்த ஒரு ஆய்வாக இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள ஒரு தேடல் வந்ததுனால இந்த முனைவர் பட்டத்துக்கு தமிழர் பண்பாடு

0: பற்றின ஒரு ஆய்வு.
1: சூப்பர் ஐயா, நல்ல அருமையானது ஒரு அந்த பயணத்தை வந்து சொல்லி முடிச்சிங்க. இந்த பாட்டை சொன்னேன் இல்லையா நான், இது குழந்தை பாடும் தாலாட்டு. குழந்தை தாலாட்டு பாடுமா சொல்லுங்க. அதான், இது இரவு நேர பூபாலம், மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம் அப்படின்னு எதிர்ப்பாரு. அந்த மாதிரி வந்து நீங்க முன்னாடி சொன்ன அந்த கவிதையும் இருந்தது, ரொம்ப அருமையான ஒரு பாடலும் கூட. இப்ப இந்த கவிதை நூல் இருக்கு இல்லையா, இந்த கவிதை நூல் வந்து வெளியிட்டீங்க இல்லையா, அது எப்போ வெளியிட்டீங்க, அதனுடைய பின்னாடி நீங்கள் எப்படி முயற்சியெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள்.
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்லூரி காலங்களில் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரியான கவிதைகள் நிறைய எழுத தொடங்கணும். அப்போ எழுத தொடங்குறப்போ அந்த பொதுவாக தொடக்ககால கவிதைகள் மாதிரி காதல் கவிதைகளாகவே எழுத தொடங்குறோம். உன் கூந்தல் வெறுத்த ரோஜாவை கூட குனிந்து பொறுக்கினேன் என் இனம் என்பதற்காக, உன் கூந்தல் வெறுத்த ரோஜாவை கூட குனிந்து பொறுக்கினேன், இப்படி காதல் கவிதைகளில் தொடங்கிய அந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற சிக்கல்கள் அந்த கவிதைக்குள்ளாக வர ஆரம்பிச்சுது. வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற சில சிக்கல்கள் கவிதையாக தொடங்க ஆரம்பிச்சுது. அதுக்கு நிறைய சமூக அமைப்புகளோடு சேர்ந்த பேராசிரியர் காமராஜ் அவர்களோடய சேர்ந்து இந்த கலையிலக்கிய பெருமன்ற மாதிரியான சூழல்கள் இருந்தப்போ அந்த அமைப்புகள் நமக்கு வந்துச்சு. அப்போ ஒரு கவிதை எழுதினுடைய புத்தகத்தில் இருக்குது, காண கிடைக்கிற காதுகளிலெல்லாம் நர்த்தனம் ஆடுகிற ஜிமிக்கிகளை பார்க்கையில் மறக்க முடியவில்லை. நீங்க எங்க வேற எங்கேயோ போயிருவீங்க, அதெல்லாம் இல்ல. காண கிடைக்கிற காதலில் எல்லாம் நர்த்தனம் ஆடுகிற ஜிமிக்கிகளை பார்க்கையில் மறக்க முடியவில்லை, தூர்ந்து போகாமல் என் தங்கை அணிகிற வேப்பங்குச்சிகளை. இப்போ ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு சிக்கல் நமக்குள்ளாக வரும்போது ஒரு கவிதை வருது. இப்படி சின்ன சின்னதாக எழுதின பெரிய கவிதைகள் நிறைய இருக்குது, ஒரு 250 மேற்பட்ட கவிதைகள் இருக்குது. ஆனால் இப்போ யாரும் பெருசாக படிக்க மாட்டாங்களே, எல்லாரும் 30 செகண்டில் மாற்றிட்டு இருக்கவங்க அப்படிங்கிறனால சின்ன சின்ன கவிதைகளை மட்டும் தொகுத்து, அரும்ப விழும் அந்தி, அந்தியின் அரும்புகளும் அரும்புகளின் அந்தியும் நமக்கு ஒரு காதலை சொல்லி தருது அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு கவிதை இருக்கு.
1: அந்த கவிதையோட அந்தி அப்படிங்கிறது வந்து அந்த பொழுதை குறிக்கிறது,
0: பொழுதை குறிக்கிறது.
1: சரி, இது வந்து
0: அரும்புகள் மலரும் அந்தி அப்படின்னு சொன்னா அது சரியா அர்த்தம் இருக்கும். ஆனா அப்படி சொன்னா அந்த எனக்கு இந்த தமிழ்ல சிறப்பு அகரம் ரொம்ப பிடிக்கும், அது வரணுங்கிறது அரும்பவிழும் அந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை புத்தகம்.
1: அதுக்கு கூட நீங்க முகவுரை வந்து இரா சண்முகவடிவிலையா, அத பேச்சாளர்கள் பத்தி உங்கள்ட்ட கேட்கணும்னு ஆசையா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. பேச்சாளர்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த பேச்சாளர்கள்?
0: எனக்கு தொடக்க காலத்துல ரொம்ப ஈர்த்தவர் தமிழ் கலைஞர் நெல்லைக்கண்ணன். அவருடைய பேச்சு, அவர் சொல்ற அந்த பாடல்கள் சொல்ற விதம், அவர் உங்களுடைய பிறந்து உயர்ந்தோத்தல விளங்கி வேங்கொழி ஞாலத்து இல்லகற்றும் இன்னும் தனியாளி வெங்கதரன் வல்லது எனது தண்ணீர்லா தமிழ் அப்படின்னு சொல்லி அப்படி முடிப்பார்ல சே அப்படின்னு தோணும். அது ரொம்ப காலத்துல முடி பிடிச்சது. இப்போ என்ன ரொம்ப கவர்ந்தது, புலவர் இறைய சண்முக வடிவிலையா,
1: அவங்கதான் பேச்சு வந்து நகைச்சுவையோடு இருக்கும்,
0: நகைச்சுவோடு இருக்கும், பொறுமையா இருக்கும். அவங்க தான் என்கிட்ட, நான் தருவார தமிழ் சங்கத்தில் துணை செயலாளராக ஐயா கூட பயணிக்கிறோம், நிறைய பிள்ளைகளுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாம் ஐயா மூலியமாக தான் செய்கிறோம். அவங்க கூட பட்டிமன்றத்துங்களுக்குலாம் ட்ராவல் பண்ணும்போது, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுறேன், என்ன பிரச்சனை, நில்லு நில்லு நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லி என்னை பக்குவப்படுத்துறதுல ஐயாவுக்கு ஒரு பெரிய பங்கு. அவங்க பேசுறது தானே, இந்த பேசிட்டு விடுற அந்த கேப் இருக்குல்ல, ஒரு நகைச்சுவைக்குள்ளாக இவ்வளோ செய்தியை சொல்ல முடியும். ஒரு ஜென் துறவி மாதிரி நான் அவரை பார்ப்பேன், ஒவ்வொரு புகழ்ச்சியான்னு தெரியல, ஆனாலும் அவர் அப்படி நேரடியாகவும் அந்த எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் இருந்துப்பாங்க. நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி சமகாலத்தில் எனக்கு சண்முகவடிவேல் ஐயா, அவங்க இலங்கை ஜெயராஜ் ஐயா, இந்த மாதிரியான பேச்சாளர்கள்லாம் எப்போல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது நல்ல பக்தியை இலக்கியத்தை தெரிஞ்சுக்கிறோம், இலங்கை ஜெயராஜ் ஐயாவோட பேச்சு கேளுங்க. எனக்கு பொதுவாக கேட்டல் ரொம்ப பிடிக்கும், கேட்கறது மூலியமாக நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் எங்கே போனாலும் முழுக்க முழுக்க யாரோட பேச்சாக கேட்கறது அப்படின்னு சொல்லி, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்ங்கிற மாதிரி அந்த செல்வம் அப்படிங்கிறதுல பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான, அதுவும் தமிழர்கள் தமிழ் அப்படிங்கிறது பேச்சினாலே வளர்ந்த ஒரு மொழி, அந்த மொழியை நாம் பின்பற்ற வேண்டும்னு நிறையா பேச்சோடு கொடுக்கணும் அப்படிங்கிற
1: நாங்களும் வானொலியில் வந்து கொடுத்துட்ருக்கோம்.
0: நாமும்
1: அதான் செவி செல்வ நாமும் சொல்லுங்க. அதான் ஏன்னா வந்து ஆகாஷ்வாணி 90வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ ஜூன் போன ஜூன் மாதத்துலேருந்து நாங்கள் 90 ஆண்டில் அடி எடுத்து வச்சு பயணிச்சிட்ருக்கோம். இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும், அதாவது அடுத்த மாதம் வரைக்கும் இந்த ஆகாஷ்வாணி 90 பயணத்தில் தமிழை வந்து நிச்சயமாக நல்ல தமிழை மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறதுல பெரும் பங்கு ஆற்றி வருகிறது வானொலி அப்படிங்கிறது இந்த நாளில் நம்ம சொல்லிக்க
0: விரும்புகிறோம். வாழ்த்துக்கள்.
1: இப்போது அடுத்ததான் நேயர் இருக்காங்க இணைப்பில். வணக்கம், ஹலோ, யார் பேசுகிறீங்கய்யா? நேயர் இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம். நேயர்களை இணைந்திருங்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை

0: பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
6: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
7: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
8: திருச்சி சாரதாஸ்.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு. இது தமிழோடு வாழ்வோம். ஐயா, நிறைய விஷயங்கள், தமிழ் மொழியோட சிறப்பு, தமிழ் ஏன் படிக்கணும் அப்படிங்கறத பத்திலாம் சொன்னாங்க. இப்போ இணைப்புல நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
2: யார் பேசுறீங்க ஐயா?
3: அன்னை அன்னை மாணவிக்கு வணக்கம். நம்ம சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் வணக்கம்.
4: வணக்கம்.
3: கொள்ளிடம் காமராஜ், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: ஆமா, என்னை வளர்த்தது நம்ம திருச்சி அன்னை வானொலி தான்.
2: சரிங்க.
3: இவ்வளவு தூரம் படிக்கிறேன் எழுதுறேன் கொள்றேன்னா, எனக்கு விதை போட்டது அந்த தமிழகத்தை விதைச்சது நம்ம அன்னை வானொலி சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயா, ஒரு கேள்வி. இப்ப சற்று முன்னாடி ஒரு பாடல், நெருடலான பாடல், அவ்வளவுதான் ஈஸியா எங்களால மனப்பாடம் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த பாடல் எங்க இருந்து ஐயா, பழந்த இலக்கியத்தை எதுல இருந்து எடுத்து சொன்னாங்கிறது தெரிஞ்சுக்க விரும்புறேன்.
4: ஒரு நாட்டுப்புற கதை வடிவிலான ஒரு நாட்டுப்புற கதையாது. என்னுடைய பாட்டனார் சொல்லுங்க.
3: அருமையா, ரொம்ப ரொம்ப அவ்வளவு ஆர்வமா இப்ப மனப்பாடம் பண்ணி கம்பராமாயணத்தை முழுமையா ஆராய்ச்சி பண்ணி அவர் கம்பராமாயணத்துல

0: எவ்வளவு தமிழோட புலமை, தமிழோட இது ரீதியா எவ்வளவு இருக்குன்னு கண்டுகிட்டாருன்னு தெரிஞ்ச. ஐயா, இப்ப ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு நம்ம தமிழ் மொழியில சொல்றாங்க. பாண்டிய மன்னன் வந்து கோவலனை கொண்டுகிட்டு வா அப்படின்னு சொன்னது கொண்டுட்டு வந்துட்டான் அந்த மந்திரி. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஏலிசை மன்னர் எம்கேடி அவர்கள் அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடணும்னு அந்த பாடுதான் அவருக்கு இறுதியா
1: அமைஞ்சதுன்னு.
0: அப்புறம் நம்ம இசை நம்ம கந்தர்வ குரலன் டிஎம்எஸ் அவர்கள் என் கதை முடியும் நேரம் இது, ஆனூர் ராசிகளா ராஜான்னு ரெண்டு பாட்டுல பாடினதுக்கு அப்புறம் அவரு திரையுலகில அவரும் விடைபெற்றுட்டாரு. இந்த மாதிரி இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு ஐயா, இந்த ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுங்கிறது தமிழ் மொழியில மட்டும் இருக்கா இல்ல பிற மொழியிலயும் அந்த பெருமை இருக்கா? அதை விட உயர்ந்த மொழி நம்ம தமிழ் மொழின்னு நம்ம சொல்றோம். ஒரு தமிழ் ஆர்வம் மிகுந்த ஒரு கவிஞர்ங்கிற முறையில இந்த கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல முடிஞ்சா, ஏன்னா நீங்க புலமையில சிந்தனையில எல்லாத்தையும் உயர்ந்திருக்கிறீங்க, சொல்லுவீங்கன்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கணும். எல்லா நேர்களுக்கும் நீங்க சொல்ற உதாரணம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான்
1: என்னுடைய கேள்வி. நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு மட்டும் இல்லையா, நிறைய நம்மள மாதிரியான ஆட்களுக்கு தமிழ் வளர்க்கறதுல வானொலி ஒரு பெரிய பங்கு வச்சிருக்கு. நான் என் சார்பாகவும் வானொலிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி நன்றியை சொல்லி, உண்மையிலுமே நீங்கள் இந்த ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் இது எல்லா மொழியிலும் இருக்குமா நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் நம்ம வளர்க்கும் போல நம்ம தாயை நம்ம போட்டுக்கிறவங்க தானே, எல்லாத்த விட சிறந்த என்று தோன்றியவள் என்று தெரியாதவள் இல்லையா? அதனால் இவளுக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லிட்டு, அந்த நேர்ம் எதிர்மறையாக ஒரு அந்த பாட்டு பாடினதுனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு இது நேர்ந்ததுங்கிறத கொஞ்சம் அந்த சிந்தனையை மட்டும் நம்ம மாற்றிக்கலாமா நினைக்கிறேன். ஏன்னா தமிழர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் வாழ்க்கையை எப்பெல்லாம் சொல்கிறப்ப இறப்பை சொல்லிட்டு தான் தமிழில் சித்திரலக்கியங்கள் நிறையா வந்திருக்கும். பேரினை மாற்றி பிணமென்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை வைத்து நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரேன்னு சொன்னாங்கல்ல. அப்போ அந்த எதிர் மனநிலை இருக்குல்லையா, அந்த எதிர்மறையான சிந்தனைகளை விட்டுருங்க. வாழ்க்கைன்னா என்ன, தமிழில் ஒரு ஆகச்சிறந்த இலக்கியம் இருக்கு. வாழ்க்கைன்னா என்ன என்ன சொல்கிறான், எனக்கு கஷ்டமே வருதே, நிறைய துன்பமாக இருக்கு, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு பழைய பாட்டியா பக்குடுக்கை நன்கனியார் எழுதின பாட்டு புறநானூரில், என்னோட திருமண அழைப்பதெல்லாம் பின்பக்கம் அந்த பாட்டை அச்சடிச்சிருந்தேன். ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈந்தல் முளவின் பாணி ததும்ப புனந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதலுன்கண் பணிவார்பு படைப்ப படைத்தோன் மன்ற பண்பிலாளன் இன்னாதம்மா இவ்வுலகம் இனிய காண்பு அதன் இயல்பன் வந்தோரே. என்னென்னா ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அவங்க எல்லாம் சோகமாக இருக்காங்க. அதே தெருவில் ஒரு வீட்டில் ஒருத்தர் திருமணம் நடந்திருக்கு, அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரே நேரத்தில் ஒரு வீட்டில் இன்பத்தையும் ஒரு வீட்டில் துன்பத்தையும் கொடுத்துருக்கிற இந்த இறைவன் பண்பிலாதவன் படைத்தோன் மன்ற பண்பிலாளன் இன்னாதம்மா இவ்வுலகம், இந்த உலகம் இனிமையானது கிடையாது, ஆனால் இனிய காண்ப அதன் இயல்புன் வந்தவர் இந்த உலகங்கிறது இன்பமும் துன்பமும் நிறைந்திருக்கிறதுன்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் இனிமை காண்ப முடியும். அப்போ இந்த உலகத்தில் துன்பம் அப்படிங்கிறதுல அந்த கொல்லக்கூடிய வார்த்தையை விட்டுட்டு இன்பமும் இருக்குங்கிற அந்த வெல்லக்கூடிய வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு மகிழ்ச்சியும் அந்த வாழ்க்கையை பார்க்கறதுக்கான விஷயம். இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சிந்தனையை உலக மொழிகளில் சொல்லியிருக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம். பக்குடுக்கை நன்கனியார் எழுதுகிற பாட்டு, இதை என்னோடய கல்யாண பத்திரிகை எடுக்கிறப்போ எழுதுகிறப்போ இறப்பு பற்றி எழுதியிருக்கிறியே, இப்படி கல்யாண பத்திரிகை எழுதலாமா? இப்போ நீங்கள் அப்போ இப்போ நீங்கள் திருமுறைகள் பாடும்போது திருமணத்தில் பாடும்போது அந்த மண்ணுன்னு தொடங்குற பாட்டு பாடக்கூடாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், அது நல்ல பாட்டு. ஆனால் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, மண்ணுங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், அது கெட்ட வார்த்தை, ஒரு மாதிரி தப்பான வார்த்தையாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குன்னு. நான் சொன்னேன் இந்த பாட்டை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்கு அர்த்தமே அது பிரிண்டி எழுதுறது தான் இருக்குது. அப்போ பாட்டன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த சித்திரலக்கியத்தில் மெத்தேதனிலே படுத்திருந்து மெல்லியாளோடு சிரிக்கும் வந்து இத்தகாலன் வந்து நம்மை பிடித்தால் சித்த சிவமடி வாழைப்பெண்ணேங்கிறார். நீங்கள் வாழ்க்கை எப்பெல்லாம் இது மாதிரி ஒரு 10 பாட்டு இறப்பு வருது, இறப்பு குறித்து பாட்டு இருக்கும், நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ வாழ்க்கை அப்போ எதுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறாங்க, அந்த நேரம் எதிர்மறை சிந்தனைன்னா நாம் வாழும்போது நல்ல வண்ணம் வாழணும். நம்ம வாழ்கிறப்ப கண்ணதாசன் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க, 4 பேர் நல்லது சொல்கிற மாதிரி வாழ். யார் அந்த 4 பேர்? சைவக்குறவர்களா இல்லை மாதா பிதா குருதமை இல்லை, நம்மளை நாம் இறந்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போகிற 4 பேர் என்னடா வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்கிற மாதிரி வாழணும்னு சொல்ல. அப்போது அந்த வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்களை விட்டுட்டு பாகவதற்கு அந்த பாட்டு எழுதினால தான் அப்படிங்கிறத விட்டுட்டு தமிழ் படிக்கிற நாம், தமிழை தெரிந்திருக்கிற நாம் நேர்மறையான அந்த சிந்தனைகளோடு அதை பயணிக்கிறது நல்லாயிருக்கும் நம்புகிறேன். நன்றி ஐயா.
2: இந்த நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறாங்க ஐயா. இப்போ வந்து மீன் சாப்பிட்றவன் வந்து சாப்பிட வேண்டான்னு நினச்சேன், ஆனால் மீன் விற்கிறவன் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய, அதுமாதிரி வீட்டு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை விடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து இணைப்ப நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கமே. வணக்கம் அம்மா.
2: யார் பேசுகிறீங்கய்யா?
3: நான் தேவராஜன், திருச்சி தில்லைநகர்லேருந்து பேசுகிறேன். சீனியர் சிட்டிசன்
2: சொல்லுங்க ஐயா.
3: செயற்குழு உறுப்பினர் ஐயா கிட்ட ஒரு சில விஷயங்கள்
1: சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா.

0: ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது குன்றக்குடி அடிகளா இருக்க பிறகு இந்த மாதிரி தமிழை வளர்க்கறதுக்காக, அதாவது இந்த தமிழ் இதுக்கு முன்னாடி வளர்த்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் இந்த சமுதாயத்துல இப்ப தேவையான விஷயங்களை ரொம்ப அருமையா குடுக்கறீங்க. இந்த கணியன் பூங்குன்றா சொன்ன அந்த பாட்டு எனக்கு நினைவுக்கு வருது, யாதும் ஊரை யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அந்த தீதும் நன்றும் பிறர் வரவாரா என்பதை நான் தாரக மந்திரமா சொல்லிட்டு இருக்கிறோம், எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் கேந்திரிய வித்யாலயால தான் படிச்சாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது இந்த நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கு, தன் குற்றம் காண்கிற்பின் பிறர் குற்றம் காண்பது அறிவு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லும் போது இந்த பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணி, என் பிள்ளைங்க டீச்சர் தான், என் பொண்ணும் டீச்சர் தான்,
1: ரொம்ப சந்தோஷம்,
0: அதாவது என்னுடைய மனைவியும் ஒரு கேந்திரிய வித்யாலய டீச்சர் தான், கேந்திரிய வித்யாலய பேரண்ட்ஸ் அசோசியேஷன்ல பிரசிடண்டா இருக்கேன்.
1: ஆசிரியர் குடும்பத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நல்ல விஷயங்கள் தமிழ் மூலமா, என்னுடைய கம்மன் கழகம் தமிழ் வளர்த்து, தமிழ் மூலமா தான் சில அறிவுகள் நமக்கு வருது. இந்த கணிதத்துல ஒரு இது சொன்னீங்க பாருங்க, அருமையான ஒரு இது, அந்த வாழ்க்கை கல்வியை புகுத்த நீங்க பார்த்தீங்களா, அருமையா இருந்தது. உங்களுடைய பணிக்கு மிக்க நன்றி. இதை கேட்க இது இன்னும் நிறைய டைம் இதை ஒளிபரப்பு பண்ணணும், இன்னும் உங்களுடைய நிறைய பேட்டிகள் கண்டு இந்த மாதிரி தமிழுடைய சிறப்பு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. எனக்காக ஆல் இண்டியா ரேடியோவுக்கு ஒரு கோரிக்கை வச்சதுக்காக உங்களுக்கும் நன்றி ஐயா.
2: சரி, அடுத்ததா வந்து நீங்க வேற எதுவும் அந்த பேச்சாளர்களுடைய பேச்சை வந்து வந்து நீங்க கவர்ந்து ரசித்தது, நீங்க ஒரு மேடையில பேசின அனுபவம், அதை பத்தி சொல்லுங்க.
1: நிறைய நீங்கள் பொதுவாக நம்ம பேச்சாளர்களுக்கு, குறிப்பாக இந்த வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நம்ம நல்ல பேச்சாளராகணும் நிறைய நினைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி சார் பேச்சாளர்? நான் ஒரே ஒரு உபாயம் சொல்லுவேன், நிறைய பேச்சை கேளுங்க அப்படின்னு. ஆனால் கேட்கறது கிடையாது. நான் வந்து நிலைக்கண்ணோட பேச்சாக இருக்கலாம், வைரமுத்தோட பேச்சாக இருக்கலாம், இங்கே ஆன இவங்க பேச்சை கேட்கறதுக்கெல்லாம் ஓடி ஓடி போயிருக்கிறோம். போய் கேட்குறோம். கேட்குறப்போ ஒரே ஒரு சின்ன உத்தி என்னென்னா, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்காதீங்க, எப்படி பேசுறாங்கன்னு கேளுங்க. என்ன பேசுறீங்கன்னு கேட்டோம்னா அது வந்து நமக்கு கண்டென்ட்டோட போயிடும், அதில் விட்டுருவோம். எப்படி அதை சொல்றாங்க, ஒரு கவிதை சொல்லும்போது எப்படி சொல்றாங்க. நான் கல்லூரி பிள்ளைகளுக்கு போய் பேசுவேன். கல்லூரி பிள்ளைகளுக்கு பேசும்போது முக்கியமாக சொல்றது என்னன்னா, அந்த பிள்ளைகளுக்கு ஏன் ஆர்வம் இல்லை அப்படின்னா, படிப்போட வேல்யூ தெரியல, கல்வியோட வேல்யூ, அதோட மதிப்பு தெரியல. அதை கொண்டு வரதுல என்ன பண்ணும், வைரமுத்தோட ஒரு அம்மா கவிதை சொல்லி, உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த வைரமுத்தோட அந்த அம்மா கவிதை சொல்லி அந்த உணர்வுக்குள்ளாக கொண்டு வரும்போது, உங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்போ அந்த அம்மாவுக்காக நீ படி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அது வந்து அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பெருசாக போய் ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேச்சாளர்கள் எங்கிருந்தோ செய்திகளை சொல்லாமல் சமகாலத்தில் நடக்கிற விஷயங்களோடு சேர்த்து தமிழ் சார்ந்த அந்த உணர்வோடு அந்த இனிமையோடு சொல்லும் பொழுது அது போய் அவங்கள ஈஸியாக அடையும்னு நம்புகிறேன்.
2: கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இதை நீங்கள் அந்த மனிதவள மேம்பாட்டுக்காக பயிற்சிகள் அளிச்சுட்டு வரீங்க. அதில் வந்து யோசி அப்படின்ற பயிற்சி நிறுவனம், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நம்ம திருச்சியை தலைமையிடமாக கொண்டு யோசி பயிற்சி, யோசி மனிதவள மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். என்னுடைய நண்பர் ஆதிகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் அது நிர்வாக இயக்குநராக இருக்கிறாங்க. அதில் நான் இயக்குநராக இருக்கிறேன். என்ன செய்கிறோன்னா, மனிதவள மேம்பாட்டு பயிற்சிகள் அலுவலர்களுக்கு, மாணவர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு, தொழில் முனைவோருக்கான தேவையான அந்த நிறைய, நீங்கள் இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டு, கோல் செட்டிங், செல்ஃப் அனாலிசிஸ், இந்த மாதிரியான பயிற்சிகளை அந்த பிள்ளைகள் கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க அவங்களோட தொழிலில், அவங்களோட வேலையில் கொஞ்சம் மிளறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நடத்திட்டு இருக்கிறோம்.
2: சரிங்க, இப்போ அடுத்ததா நமக்கு வாட்ஸ்அப்ல கேள்விகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சாந்தி சொல்லுங்கம்மா.
3: தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழே கொண்டையம்பேட்டை திருவானைக்காவல்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. தற்கால தமிழ் மக்களுக்கு, குறிப்பா மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எல்லாம் சங்க இலக்கியங்களை பத்தி அவ்வளவா தெரியல. 15 கணக்கு, மேல் கணக்கு, ஐங்காப்பியங்கள், இதுலெல்லாம் வந்து ஒரு சில பாடல்கள் தவிர தெரிய மாட்டேங்குது. இப்ப அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சங்க தமிழ்ல எப்படியெல்லாம் ஆர்வத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
1: சுவாரஸ்யமான செய்திகள் நிறைய இருக்கு. ஒரு சங்க இலக்கிய காட்சி ஒன்று நான் உங்களுக்கு சொல்றது, எப்படி ஒரு தலைவனும் தலைவியும் ஒரு சோலையில சந்திச்சுக்கிறாங்க. அந்த தலைவன் தலைவி மேலே கை வைக்கிறான். இது நம்ம நான் கூட விளையாட்டாக சொல்லுவேன், இது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். ஏன்னா இப்போ கை வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கை வச்சோன்னா உதறேன் கையை, வேண்டான்னு உதறேன். என்னம்மா பிரச்சனை, நாம் ரெண்டு பேர் இருக்கிறோம், நாம் சந்திக்கிற ஒரு பகல் பொழுது தான், ஏம்மா கையை உதறேன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறான், என் தங்கச்சி இருக்கா? யாருமே இல்லையம்மா தங்கச்சி இருக்கானா? ஒரு மரத்தை காமிச்சு, மரம் என்னுடைய தங்கைங்கிறா. மரம் எப்படிம்மா தங்கை ஆகும்போது சொல்கிறா, அவ விரிக்கிறா. இந்த மண்ணை குமிச்சு வச்சு ஒரு விளையாட்டு
2: விளையாடுவோம்ல,
1: அந்த ஒரு விளையாடுவோம்,
2: ஒழிச்சு வச்சுட்டு
1: கிச்சு கிச்சு தாம்பாளம் குயங்க தமிழ் விளையாடுவோம். அப்படி விளையாடும் பொழுது ஒரு நாள் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம், ஒரு புன்னைக்காயை புதைச்சி வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம், திடீர்னு மழை வந்துச்சு, அம்மா கூப்பிட்டாங்க போயிட்டோம். திருப்பி ரெண்டாம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இந்த புன்னை மலை காய் முளைச்சிருந்துச்சு. அம்மா பார்த்துட்டு இது நல்லாது அப்படின்னு சொன்னா, சரி நான் வளர்க்க சொன்னா, நான் வளர்த்தேன், தண்ணி ஊற்றிலாம் இல்லை.

0: எனக்கு கொடுத்த பால் நெய் மோரெலாம் கொடுத்து வளர்த்தேன். அது பெருசாக வளர்கிறத பார்த்தீங்க அம்மா, இது ஒன் சங்கை மாதிரின்னு சொன்னான். விளையாடு ஆயமுடு வெண்மணன் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முகை அகையே நெய்பெய் தீம்பால் பெய்தினது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினால் புண்ணையது சிறப்பே. அம்மா நானதும் நின்னோட நகைய இந்த தங்கைக்கு பக்கத்தில் உட்காந்து நான் உன்னோட பேசுகிறேன் வெக்கமாக இருக்கடான்னு சொன்னாங்களே, இந்த சுவையை இந்த காட்சியை நான் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா சங்கிலைக்கும் இப்போ தவறு நாம் கொண்டு போய் கொடுக்கலை அப்படிங்கிறது நான் நாம் தான் சொல்கிறேன், நான் யாரையுமே குறை சொல்ல நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா இந்த ஈர்ப்புகள் வரும் அப்படின்னு நம்புகிறேன்.
1: கண்டிப்பாக. இப்போ அடுத்தது இணைப்பில் நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்கய்யா?
2: வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: குடவாசல்லிருந்து சசிகலா பேசலாமா?
1: ஆ சொல்லுங்க சசிகலாமா.
2: இருவருக்கும் வணக்கம். ஐயாவுக்கும்
0: வணக்கம். வணக்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: தமிழ் மழை பெய்து கொண்டிருக்கிறது, கோடை மழையை தாண்டி குளிர்ச்சிறது.
1: எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், நல்லா சொன்னீங்க.
2: ஒண்ணு இல்லம்மா, இல்லங்கள்ல இருந்தே அதாவது சுவாசிக்கும் குழந்தைகள் வாழும், வாசிக்கும் குழந்தைகள் வளரும் அப்படின்னு ஒரு தகவல் படித்தேன். அது மாதிரி வாசிப்பை பற்றி ஐயா அருமையாக பேசிட்டு இருக்காங்க. அதாவது இல்லங்கள்ல இருந்தே தமிழ் பேரை வைக்கணும் அப்படின்னு பள்ளிகளில் வலியுறுத்தி, அதாவது ஒரு போனஸ் தமிழ் பெயருக்காக எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் தமிழ் நீ, தமிழ் நீன்,
0: அதியமான்,
2: இளம்பு செல்வன் என் பையன் பேரு, அதனால தமிழ் பேரை நம்ம வலியுறுத்தி வீட்டிலேருந்தே வைக்க ஆரம்பிச்சோம்னா தமிழை வளர்க்கலாம். பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு இதாக இருக்கும்னு என் கருத்து சின்ன
0: தாழ்மையான
2: ஐயா பேசினதெல்லாம் அருமையாக இருந்தது.
1: சிறப்பாக சொன்னீங்கம்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது கோடை மழையோடு சேர்ந்து தமிழ் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அம்மா முதல்லயே சொன்னாங்க. அதோட தமிழ் பெயர்களா வந்து சூட்டுங்க குழந்தைகளுக்கு.
0: அதோட பொதுவா பெயர்கள்ல ஒரு அர்த்தம் இருக்கிறப்போ அது பொருள் பொதிந்த பெயர்களா சூட்டும் போது அந்த அது ஒரு நம்ம சொல்ல முடியாது, ஒரு அதுல ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்கும், அதுல ஒரு வைப்ரேஷன் அந்த இருக்குல்ல, அது வந்து ஒரு தமிழ். இப்ப என்னுடைய மகனுக்கு பேர் எழில் பாரதி. அது பேசும்போது அந்த அழகு அப்படிங்கிறது அறிவுங்கிறது, இப்போ எனக்கு பேர் அறிவழகன், இப்போ இந்த அறிவுங்கிறது நம்ம கூட இருக்குங்கிற மாதிரியாவது நம்ம யோசனையாவது செய்வோம் இல்லையா? அப்போ அந்த விஷயங்களை நம்ம சரியாக எடுத்துக்கும் போது நல்லா இருக்கும்.
1: ரொம்ப ஜாஸ்தி சார், கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் வந்து தமிழ் வளர்த்துட்டு இருக்கீங்க, அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அறிவன் அகாடமி அதோட நிர்வாக இயக்குனர் நீங்க, அதில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: இந்த போட்டித் தேர்வுகளுக்கு பிள்ளைகளை தயார் செய்கிற வேலையை நாம் தொடங்கணும். அது வந்து நம்முடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து திருவாரூரில் போட்டித் தேர்வுகளுக்கு பிள்ளைகளை, ஏன்னா இப்போ என்னென்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது, முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் பிள்ளைகளுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கலையோங்கிற ஒரு ஒரு வருத்தத்தில் அதை தொடங்கி அறிவன் அகாடமி திருவாரூரில் இணையவழியாக இப்போ நேரடியாக நடத்துறதுக்கு சூழல் இருந்துச்சு, இப்போ நம்ம கல்லூரிக்கு வேலைக்கு போனதுனால இணைய வழியாக அந்த வகுப்புகளை நடத்திருக்கோம். போட்டித் தேர்வுகளுக்கு பிள்ளைகளுக்கு அது பயிற்சி வைக்கிறது, அதுக்கான சில கூடுதல் செய்திகளை சொல்லித்தரது, அது சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் நடத்தி இப்போ நம்ம நடத்துறதுல ஒரு பையன் காவல்துறை சார்ந்த ஒரு வேலைக்கு போயிருக்கார். அப்போ இந்த போட்டித் தேர்வுகளுக்கு பிள்ளைகளை தயார் பண்ணுற ஒரு அமைப்பாக அது இருக்கும்.
1: கண்டிப்பாக அது அந்த அளவு நீங்கள் வந்து நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது சொல்லவே உங்களுக்கு வந்து நேரமாகுது. அப்புறம் அருள் நிதியர் பயிற்சி உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு ஆழியாரில் நடத்திட்டுருக்கீங்க, அது வந்து என்ன
0: மனவள கலை மன்றம்னு சொல்லிட்டு வேதாத்ரி மகரிஷி அவங்களோட அந்த கோர்ஸ். அது வந்து நம்ம உணர்ந்துக்கிறது, நம்ம உடம்பை உணர்ந்துக்கிறது, இந்த மாதிரியான இந்த யோகம் சார்ந்த தேடல்லையும் கொஞ்சம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஆழியாரை தலைமையிடமாக கொண்டு எங்கே பார்த்தாலும் நடத்துகிறாங்க. இப்போ நான் ஒரு முதுகலை வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறேன், முதுகலை பயிற்சி படிச்சுட்டு இருக்கிறேன், எம்ஓக்குன்னு சொல்லிட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒரு பயிற்சி யோகமும் மனித மாண்பும் சொல்லி படிக்கிறேன். அது சார்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இப்போ கல்லூரிகளில் இருக்க பிள்ளைகளுக்கு உடல் நலத்தை பெற்ற அந்த உடல் பயிற்சி, காயகல்ப பயிற்சி பிளஸ் சில அடிப்படையான தியானங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணி அதில் நம்ம பயிற்சியாளராக ஆயிருக்கும்.
1: சரி, இப்போ நிறைவா நம்ம இப்போ தமிழோடு வாழ்வோம் சொல்லியிருக்கோம் அந்த தலைப்பிலேயே, அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல உத்திகள் சொல்லுங்களேன் இந்த எதிர்கால சந்ததியினருக்கு.
0: ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ் இளங்கலை தமிழ் கல்லூரி வேலை பார்க்குறோம், இளங்கலை தமிழ் படிக்க வர பிள்ளைகள் எப்படி வர்றாங்க, எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ் மேலே பெருசாக ஆர்வம் இருக்கிற பிள்ளைகள் வர மாதிரி கொஞ்சம் எண்ணிக்கை குறைச்சலாக இருக்குது. வேறு எதுவும் எனக்கு மார்க் வரலை, எனக்கு படிப்பு வரலை, அப்படி சேர்ற ஒரு படிப்பாக தமிழ் படிப்பு வச்சுருக்காங்களுக்கு ஒரு ஆதங்கமும் வருத்தமும் இருக்குது. தமிழ் படிப்புங்கிறது அப்படி கிடையாதுங்க, அது ஒரு தமிழ் மொழிங்கிறது வெறும் தகவல் தொடர்பு கருவி, கம்யூனிகேட்டிங் டூல் கிடையாது, ஒரு நாயகனேஸ்வரன் ஒரு விளிமையம் பண்பாடு சார்ந்த ஒரு நம்மளுடைய சொத்து. அதை பார்க்கறதுனால இப்போ நான் என்ன பிள்ளைகளுக்கு சொல்லணும், தமிழ் படிப்புங்கிறது வெறுமனே நம்ம அரசியல் சார்ந்து அப்படியெல்லாம் தமிழ் படிங்க தமிழ் அப்படி இல்லை, தமிழ் படிப்புங்கிறது ஒரு ஆளுமை திறனை வளர்க்கக்கூடியது. தமிழ் இலக்கியங்கள் வேணும், அறநெறிகள் அதில் இருக்கிற எத்திக்ஸ்லாம் நமக்கு ஒரு ரௌத்ரம் பழகு பாரதி சொல்லலாம், தேடி சோரணிதம் என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி இப்படி இப்படி அவன் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைப்பாயோ.

0: சொல்லும்போது நமக்கு ஒரு இந்த ஒரு ஆளுமை திறன் வருது. வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்வித்துறையில் ஆசிரியர் பேராசிரியராக போகலாம், ஊடகத்துறையில் செய்தியாளராக, இதழாளராக, வானொலி மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளராக, திரைப்படத்துறையில் பாடலாசிரியராக, வசனகர்த்தாவாக போகலாம். அரசு பணிகளில் நீங்கள் டிஎன்பிசியில் 1-4 வரையிலும் தமிழ் சார்ந்து 100 கேள்விகள், கிட்டத்தட்ட 100 கேள்விகள் தமிழ் சார்ந்திருக்கும். இப்போது எந்த வேலைக்கு போனாலும் 50 கேள்விகள் தமிழ்லேருந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் போக முடியும். அப்புறம் பிஎஸ்டிஎம் சொல்லிட்டு தமிழ் வழி கல்விக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது. இது சார்ந்த தொழில்நுட்பத்துறையில் பார்த்தீங்கன்னா, கூகுள் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களில் டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர் தேவைப்படுது. அப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைங்க. அப்போ பிள்ளைக்கு இதை தெரிஞ்சுக்கிறப்ப அடுத்த தொல்லியல் ஆய்வில், கல்வெட்டியல், தொல்லியல் துறையை, நம்ம சோடி பயிர்த்தல், இந்த விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தமிழ் படிக்கிற பிள்ளைகளால் இருக்கு. இந்த யாதும் புரே யாவரும் கிளியர் ஐயா கூட சொன்னாங்க, அதில் கடைசி ரெண்டு வரி ரொம்ப முக்கியமான ஒரு, பெரியோர் வியத்திலும் இளமே, சிறியோர் இகழ்தல், அதனினும் இளமேனு சொல்லி கடைசி. அப்போ இந்த எத்திக்ஸை நம்ம கற்றுத்தர்றதுக்கு நிறைய இருக்குது. அடுத்து வாழ்வியல் மேலாண்மை கற்றுக்கிறது. இப்போ நீங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது, அது எப்படின்னு தமிழ் சொல்லிக் கொடுக்குது. உப்பமைந்தற்றார் புலவிங்கிறார் வள்ளுவர். சண்டை வரலாம்ப்பா, வராமல் இருக்கக்கூடாது. சண்டைங்கிறது இருக்கலாம், ஆனால் சாப்பாட்டில் உப்பு போடுற அளவுக்கு இருக்கணும். உப்பமைந்தற்றார் புலவிங்கிறாள், நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்போ அளவோடு இருக்கணும். அப்போ அது இல்லாமல் இருந்தாலும் இப்போ இப்போ இதை வந்து வேற எங்கேயும் சொல்லிக் கொடுக்க முடியும், ஒரு வகுப்பில் சொல்ல முடியுமாண்ணா? ரொம்ப அழகாக நீங்கள் திருவள்ளுவருடைய காதல் கவிதைகள் இந்த கடைசி 290 படிச்சிங்கன்னா அது அப்படி இருக்கும். அப்போ இந்த மாதிரியான செய்திகளை நமக்கு சொல்லித்தரத்துக்கு ரொம்ப குறிப்பாக நீங்கள் நிறைய அறிவியல் செய்திகள் தமிழர். நீங்கள் ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதே, அதனோட இப்போ எப்படி அந்த உயிர்களுடைய தோற்றம் இருக்குல்ல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி, இப்படி இப்போ ஒரு ஒரு சாதாரண பக்தியை படுற இலக்கியத்தில் ஒரு இலக்கணத்தை சொல்கிறதுல அறிவியல் செய்திருக்கு, ஓரறிவியல். இப்போ இதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக, நீங்கள் ஒரு நல்ல கவிதை கேட்டிங்கன்னா மனசு இலகுவாயிரும். மனசு இலகுவாகிறப்ப நமக்கு ரொம்ப பெரிய, எனக்கு நான் போகிற பிள்ளைகள்லாம் போகிறவர்களெல்லாம் இந்த வைரமுத்தோட அம்மா கவிதை ஒன்று சொல்லுவேன். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகாக போய் சொன்னேன், பெத்த வழி ஒம்பெருமா ஒத்த வரி சொல்லலையே, காற்றெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓம் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதி என்ன லாபம்னு எழுதாமல் போனேனும், பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குளமகளே, என்னை பிறந்தல இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமக்கவில்லை, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு, கண்ணுகாது மூக்கோட கருப்பாக ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னான்னு நினச்சிருப்பேன், கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால் வந்திருக்கும் தாசில்தாரை வந்தானோ, இந்த விவரங்கள் ஏதோன்னு தெரியாமே நெஞ்சு ஊட்டி வளர்த்த ஒன்னே நினைச்சா அழுக வரும், கதகதன்னு கலிகிண்டி கலிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சோடு மண்டையில் இன்னும் மசமச நிற்குதையா, கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமுளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ குளகுலன்னு வலிக்கையில் இப்படின்னு அந்த கவிதை போகிறப்போ நமக்கு மனப்பாரம் குறைஞ்சி மனசு லேசாயிருதுல. இந்த ஒரு விஷயம் போதாதா நம் தமிழோடு வாழ்வதற்கு, தமிழோடு நமக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு அப்படிங்கிற சொல்லி ரொம்ப அழகாக அந்த ஒரு வாய்ப்பு தந்த அகில இந்திய வானொலி நிலையத்தைச் சேர்ந்த அத்துணை பேருக்கும் நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி. வசந்த அழைப்பில் இதுவரை தமிழின் பெருமையை அழகாகவும் சுவையாகவும் கேள்விகளுக்கு பதிலாகவும் சந்தேகங்களுக்கு தெளிவாகவும் தந்தார் கவிஞர் தமிழியல் ஆய்வாளர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். உடன் உரையாடினார் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள். இனி கேட்கலாம்
2: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நாட்டின் முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணியை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போதைய முப்படை தளபதி அனில் சௌஹானின் பதவிக்காலம் இம்மாதம் 30 தேதியுடன் முடிவடையும் நிலையில், 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய ராணுவத்தில் மிகச்சிறந்த பணி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றும் என் எஸ் ராஜா சுப்பிரமணி இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், புதிய சிந்தனைகள், கலாச்சார நம்பிக்கையுடன் கூடிய தாகூரின் சிந்தனைகள் நாகரிக இந்தியாவின் குரலாக இன்றும் விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். வருங்கால தலைமுறையினருக்கு தாகூரின் சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கிறது. ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் தாவேகாவிற்கு தற்போது 116 உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க மேலும் 2 இடங்கள் தேவைப்படும் நிலையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களது நிலைப்பாட்டை இன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மாவட்டம் தாத்தையங்கார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெகிழி கழிவு மேலாண்மை நிலைய செயல்பாடுகளை இன்று அவர் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பணி முற்றிலுமாக முடங்கியுள்ளது. பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை மேற்கொண்டாலும் தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக மழைநீரை அகற்றுவதில் பல சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக உப்பளங்களில் பணியாற்றி வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: சீனாவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர் சஹீர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே, சிரிச்சு வாழ பழகுங்க. ஒருபோதும் நம்ம துன்பம் நெருங்கவே நெருங்காது. சிந்திச்சு வாழ பழகணும் அப்படின்னா பொய்களும் நம்மை நெருங்க பயப்படுங்க. நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்போ நாம கேட்க போறோம் போடு ஆட்டம் போடு.

9 நிமிஷம் ஆகுதுங்க. நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல கேட்டுட்டு இருக்கிறீங்க இது போடு ஆட்டம் போடு. இப்ப வெளியில இருக்கிற காலநிலைக்கு ஏத்த மாதிரி தாங்க பாடல் வந்துட்டே இருக்கு உழவன் படத்துல இருந்து.

நியூ படத்துல இருந்து பாடல் கேட்டாச்சுங்க. அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருது, அருணாச்சலம் படத்துல இருந்து. நேரம் சரியா இப்போ 10:20 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல. இது போடு ஆட்டம் போடு.

ஜி வானொலி அலைவரிசைகள்ல நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு. மணி 30 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். இன்னைக்கு என் சுவாச காற்றே பம்பா, இந்த ரெண்டு படத்துல நாங்க பாடல்கள் கேட்க போறோம். என் சுவாச காற்றே, இந்த படம் 1999 கே எஸ் ரவி இயக்கத்துல, அரண் சுவாமி, ஈஷா கோபிகர், பிரகாஷ் ராஜ், ரகுபரன் இவங்க எல்லாம் நடிக்க, ஏ ஆர் ரஹ்மான் இசையில, பாடல் இதோ வந்துட்டே இருக்குங்க.

10:42 ஆகுதுங்க. நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள்ல. இன்னைக்கு என் சுவாச காற்றில தான் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
6: தொழில்களே மறந்துடாதீங்க, இன்னைக்கு 12:10 மங்கை ஊடகம் நிகழ்ச்சியில முயற்சியும் வெற்றியும் பத்தி தான் பேச போறோம். பேசிடலாமா தொழில்கள்? அதுக்கு என்ன பண்ணணும்? தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்களை நான் இப்போ சொல்லிடுறேன். 0431 246 140 இந்த எண்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பம்பாய் படத்துல தான் பாடல கேட்க போறோம். இந்த படம் 1995 மணிரத்னம் இயக்க, அரவிந்த் சுவாமி, மணிஷா குயிலா, நாசர், பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் நடிக்க, ஏ ஆர் ரஹமான் இசையில பாடல். இதோ

0: நேரம் சரியா 11 மணி ஆகுதுங்க. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களது நிலைப்பாட்டை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் தாவேகாவிற்கு தற்போது 116 உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தா வந்துள்ள நிலையில் மத்திய அமைச்சர்கள், பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். அம்மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 ஆண்டுகால ஆட்சி முடிவடைந்த நிலையில் வரலாற்று வெற்றியுடன் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு ஆட்சி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதனிடையே கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலையில் முதலமைச்சர் யார் என்பது இன்று இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. விடுதலை போராட்ட வீரர் மகாராணா பிரதாப் சிங்கின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்ட செய்தியில், ராணா பிரதாப் சிங்கின் தன்னிகரற்ற தியாகம், வீரம், தேசப்பற்றுக்கு நாடு என்றென்றும் தலைவணங்குவதாக கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய மலை கிராமப் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் இப்பொழுது 11:03.
1: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: போத்தீஸின் ஏப்ரல்

0: में दूल गिफ्ट आलूंग है पावरफुल हिट्स गेट्स पावरफुल गिफ्ट्स किड्स के गेम्स और गिफ्ट पेरेंट्स के शॉपिंग और गिफ्ट होते सिंह अप्रैल में दूल प्लेफुल शॉपिंग समकूल
1: காற்று திசை மாறலாம் ஆனால் ஒருபோதும் நிற்காது காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்ஸ் ஓபன்
2: திருச்சி சாரதாஸ்
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: இன்றைய சரிகமா ரசிகமாவில் மத்தியமாதி ராகத்தில் அமைந்த பாடல்கள் கேட்கலாம்.
1: என்ன ராகம் பத்தி சொல்ல போறீங்க மாதவ் அப்படின்னு வாயால கேட்டோம் நேர்களே, அவர் வயலினால சொல்லிட்டாரு.
2: ஆமா, ஒரு மங்களகரமான ராகம். இந்த கீர்த்தனை கேட்ட உடனே நமக்கு ஆஹா என்னம்மா இருக்கு அப்படின்னு கச்சேரியில சொல்ற மாதிரி தானே அந்த பாட்டு இருக்கு, அந்த பாடலு கீர்த்தனை அப்படித்தானே வருது இந்த ராகத்துல.
1: என்ன கீர்த்தனை அது?
2: நதுபை பலி கேரு நருலு அப்படி என்கிற ஒரு தியாகராஜ கீர்த்தனை இது.
1: ஓஹோ,
2: இப்படி பிரமாதமா இந்த ராகத்துல ஏக்கப்பட்டதிருக்கு. அந்த ஏக்கப்பட்ட கீர்த்தனைகள் உள்ள ராகம்தான் பிரமாதமான,
3: நானே சொல்லிடுவேன்,
2: மங்களகரமான, முடிவுல பாடக்கூடும்
3: மத்தியமாவதி.
1: ஓ, மத்தியமாவதி ராகம் தான் இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்களா?
2: ஆமா ஆமா,
1: சரிதான் சரிதான்.
2: மத்தியமாவதி ராகம் அதாவது 22வது மேலகர்த்த ராகமான கரஹரப்ரியா. கரஹரப்ரியா ரொம்ப பிரபலமான ராகம், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ராகம். கரஹரப்ரிய ராகத்துல ஏகப்பட்ட திரை இசை கானங்களும் உண்டு, கீர்த்தனைகளும் உண்டு, கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளும் உண்டு.
1: கரஹரப்ரியா ராகத்துல சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கூட நிறைய கீர்த்தனைகள்
2: நிறைய கீர்த்தனை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த கரஹரப்ரிய ராகத்திலிருந்து உதித்த மத்தியமாவதியும் கிட்டத்தட்ட அதே ஸ்டேட்டஸ், அதாவது வைத்து கொண்டு ஏக்கப்பட்ட கானங்கள், அதாவது என்னால சொல்லவே முடியாது, ஒரு 50-100 இருக்கிற கீர்த்தனைகள் ரொம்ப பிரச்சாரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
1: கீர்த்தனைகளே அவ்வளவு இருக்கு.
2: ஆமா, தெரிஞ்ச கீர்த்தனையே அவ்வளவுனா தெரியாத கீர்த்தனை எத்தனோ.
1: அடேப்பா,
2: அப்படி வச்சுக்கலாம் இந்த ராகத்தை, நம்ம மத்தியமாவதி ராகத்தை.
3: இருக்கும் இந்த ராகத்தை பாடுறதுக்கு ஒரு தெய்வ பலம் வேணும்.
2: கண்டிப்பா மங்களகரமான ராகம்னு சொல்லிட்டேன் இல்லையா, தெய்வ பலம் கண்டிப்பா வந்துடும் அந்த ராகம் எடுத்தாலே.
1: தெய்வ பலம் எந்த ராகமா இருந்தாலும் பாடும், ஒரு பாட்டு பாடணும், ஒரு கலையில நம்ம சிறந்து வரணும் அப்படின்னா குரு பலம் எப்படி ரொம்ப முக்கியமோ அது போல தெய்வ பலமும் முக்கியம் இல்லையா?
3: ஆமா, தெய்வ பலம் ரொம்ப முக்கியம்.
2: ஆமா, அந்த தெய்வத்துக்கு அந்த குருக்கு ஒரு மலரோட நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணிட்டோம்னா தானா பாட்டு வருது. இப்போ
3: மலரோட விளையாடுங்களேன்.

0: ஆமா, இந்த பாட்டுக்கு இசை அமைத்தது யாருன்னு நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
1: பேசாம மகாபாரதத்துக்கு போயிடலான்னு பாக்குறேன்.
0: ஆமா, மகாபாரதத்துக்கு போயிட்டா அங்க துரோணாச்சாரியா துரோணாச்சாரியான்னு ஒரு பெரிய முனிவர் இருப்பாரு.
2: சரி,
0: அவருக்கு ஒரு புதல்வன் இருக்காரு,
1: அஸ்வத்தாமா.
0: ஆமா, அந்த பேரு வைத்து கொண்டவர் தான் இந்த பாட்டுக்கு இசை அமைத்ததே.
2: அஸ்வத்தாமான்னு ஒரு இசையமைப்பாளர்.
0: ஆமா, அஸ்வத்தாமா தான். அஸ்வத்தாமா குஞ்சிரகா கிடையாது,
1: அஸ்வத்தாமா இசையமைப்பாளர். அவர் தான் இசை அமைச்சிருக்காரு அந்த பாட்டுக்கு. மருதகாசி பாட்டு எழுதியிருக்கார். அந்த காலத்துல ஒரு பிபி ஸ்ரீனிவாஸ் வாய்ஸே வேற மாதிரி இருக்கு இந்த பாட்டுல. அப்புறம் பாடின பாட்டுலாம் ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப சாஃப்டா பாடியிருக்காரு பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரோட ஒரு காம்பினேஷன்ல இந்த பாட்டு. நம்ம இந்த மத்தியமாவதி ராகத்துல கேக்கிறதுக்கே ஒரு தெய்வ பலம் வேணும்
2: கட்டாயமா. பிபி ஸ்ரீனிவாஸ் ஃபீல்டு உள்ள வந்த புதுசுல பாடின பாடல்களா இருக்கும்
0: ரொம்ப. ஆமா, ரொம்ப. அதாவது நமக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் அவர் பாட்டு அப்படின உடனே அந்த குரல் உடனே நம்ம ஒன்று ஒரு மாதிரி எதிர்பார்ப்போம்.
2: ஆமா,
0: இது அப்படி இருக்காது. நேயர்கள் நல்லா உன்னிப்பா கவனிச்சு கேட்டா இது அவர் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்துல அந்த பாடல் பாடும் போது அவருக்குன்னு ஒரு பாட்டு ஒரு வாய்ஸ் செட்டில் ஆகும் போது பாடிய பாட்டா நம்ம கருதிக்கலாம்.
1: ஒரு ஏஎம் ராஜா பாடின மாதிரியே இருக்கு.
0: ஆமா,
1: ஆனா பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காரு. 1959 வந்த படம் இது.
2: அடேப்பா, 1959 பிபி ஸ்ரீனிவாஸோட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி இருக்குன்னு கேட்கணுங்கிற கியூரியாசிட்டியோட இப்போ நம்ம நேயர்கள்லாம் இந்த பாட்டை கேட்க போறாங்க மத்தியமாவதி ராகத்துல.
0: அப்ப நம்ம நேயர்களுக்கு தெய்வ பலம் நல்லா கிடைக்கட்டும் பண்பலை வழியா.

0: கரகர பிரியா 22வது மேல கர்த்தான் சொன்னீங்க. அந்த ராகத்தோடு ஒரு குழந்தை மத்தியமாவதி அப்படின்னு சொல்லிட்டீங்க. மத்தியமாவதி என்னெல்லாம் சுரம் எடுக்குது, அது எப்படி சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய ஒரு குழந்தையா, இல்லை ஏதாவது தேவையில்லாமல் இந்த சுரம் அந்த சுரம்னு ஏதாவது சைடில் ஏதாவது சுரங்கள்லாம் எடுத்துக்கிற பிள்ளையா?
1: கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மங்களகரமான ராகமணி சொல்லியாச்சுன்னா இனிமே சமத்து குழந்தை தான். சமத்து குழந்தைன்னா எப்படின்னா, இங்க உட்காருன்னா உட்காரு, நில்லுன்னா நில்லு, போன்னா போ, அவ்வளவுதான். மத்தியமாவத்தினாலே

0: இப்படி நம்ம எப்படி அழகா ஒரு ஆஹ்லாதமா பாடிக்கிறோமோ அதே மாதிரி அந்த கா எடுத்துருங்க, ச ரி ம ப நீ, அதாவது அந்த காக்கு வரக்கூடிய ஒரு கமக்கம் வந்து மாக்கு ஷிஃப்ட் ஆகுது.
1: ஓஹோ,
0: அதே மாதிரி நீக்கு ஏற்கனவே உண்டான கமக்கம் பிரமாதமா நீக்கு அப்படியே இருக்கு. சரி ம ப நீ சனி ப ம ரீ சனி ப நீ சரி சரி, அப்படி இந்த ஒரு அஞ்சு ஸ்வரம் வைத்து கொண்டு ஔடவராக வடிவில் இந்த சமத்து குழந்தை நீங்க வந்து அங்கே இங்கே ஓடுறதா அப்படின்னு கேட்டு விட்டேன்னா அது ரொம்ப பாவம் சொல்லிட்டேன்.
1: தாய் பேச்ச கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகள் எதுவுமே பாவம் எல்லாம் நிறைய கட்டிக்காதுங்க.
0: கண்டிப்பா
2: இது நீங்க கை எடுக்கிற ராகம்னு சொல்லிருக்கீங்க. கை எடுத்தா காய் ஆயிடும்.
0: ஆமா,
2: மாங்காய் மாதிரி இருக்குது. அதாவது மாங்காய் மாங்காயா இருந்தாலும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும், மாம் பழமா இருந்தாலும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். மாங்காய் வந்து மத்தியமாவதி, மாம் பழம்
0: வாயில ஜலம் ஊர்றதா உங்களுக்கு. ஏப்ரல் மாசம் மே மாசத்துல நல்ல மாங்காய் மாம்பழம் மாவடு எல்லாம் கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்டுக்கு வந்து சேரும்.
1: மாங்காய் தொக்கு,
0: மாங்காய் தொக்கு, மாங்காய் ஊறுகாய், எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆந்திரா ஊறுகாய்
1: தொக்குக்கு இன்னும் விசேஷமான ரசிகர்கள்லாம் ஜாஸ்தி.
0: இப்படி இந்த அத்தனு ரசனைகள் சமத்து குழந்தையான மத்தியமாவதி ராகத்துல இருக்குன்னு சொல்ல வர்றாரு. அவரு
1: எந்த படத்துல சொல்ல போறாருன்னு தெரியல.
2: அதான் சொன்னே, எங்களை கோவிச்சுக்காதீங்க, ஆண் பாவம் ரொம்ப பொல்லாதது. அதனால நாங்க எப்படி பாடுவோம்னா, குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வாமயிலே

0: வா. ஆமா இலே, இது என்ன மத்தியமாவதின்னு இந்த பாட்டில் எப்படி கண்டுபிடிச்சிங்க? எங்கேயோ அப்படி ஏறுது, எங்கேயோ அப்படி இறங்குது.
1: மத்தியமாவதி கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், ஆரம்பத்தில் ஒரு ஷெகனாய் விட்டு வருமே பிரமாதமாக, அதுலேயே உங்களுக்கு அந்த ஒரு பிரமாதமான ஒரு படம் பார்க்குற ஒரு பாவனை அதுலேயே வந்துடும். வந்து
0: மத்தியமாவதி அதுலேயே பிடிச்சிருவோம்.
1: ஆமாம், அந்த ஷெகனாய் பின்னணி இசையில் பிரமாதமாக வரும். இளையராஜா ஐயாவோட இசைக்கு சொல்லணுமா, மலேசியா வாசேவானோட கணீர் குரல், சித்ரா அம்மாவோட குயில் குரல், இந்த குயில் குயில் பாட்டு எல்லாம் பாடி அந்த அம்மாவே குயில் சித்ரா குயில் சித்ரா அப்படின்னு சொல்ற வழக்கம் எல்லாருக்கும். அப்படி அழகான வாலி ஐயா வரிகள்ல, நேர்களே பாவத்தை கட்டிக்காதீங்க, தயவு செஞ்சு இந்த பாட்டு உடனடியா கேட்டுடுங்க.
2: என்ன ஆண் பாவம் பொல்லாதது,
1: ஆமா
2: ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: ஆமா,
2: இப்பதைக்கு மத்தியமாவதி ராகத்தை கேட்டுருவோம்.

0: அதாவது நல்ல தாய்ராகமான 22 மேலக்கர்த்தா ராகத்திலிருந்து உதித்த இந்த மத்தியமாவதி ராகம் ஷட்யம் சதுஸ்ருதி ரிஷபம் சுத்த மஜ்ஜமம் பஞ்சமம் கைசிக நிஷாதம். சரி ம ப நீ சனி பமரி ச, இந்த அழகான ஸ்வர அமைப்புலேயே உங்களுக்கு ஒரு மங்களகரமான நாதம் இதுலேருந்து உதிக்கிறது. இதே ராகத்தை நீங்கள் சாருகேசி ராகத்திலையும் நடபைரவி ராகத்திலையும் ஹரிகாம்போஜ ராகத்திலேருந்து இந்த கா நீ அதாவது கனி எடுத்துட்டா இதே மத்தியமாவதி ராகங்கள் தான் வரும். ஆனால் அதாவது அதுக்கு மத்தியமாவதிக்கு ராகத்துக்கு உண்டான ஸ்வர அசைவுகள் கரகரப்பிரிய ராகத்தில் தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கு. இப்படி இந்த ராகம் இருக்க அதாவது நீங்கள் இந்த ராகத்தை பாடிண்டே இருங்கோ இல்லைன்னா வாசிண்டே இருங்கோ இல்லைன்னா கேட்டுட்டே இருங்கோ அழகாக உங்கள் மனசில் ஒரு ஆனந்தமான தேன் சிந்தலை என்னன்னு என்னை கேளுங்க.
1: மத்தியமாவதி வாசனை வீசுங்கிறீங்க.
0: ஆமாம் கண்டிப்பாக.
2: ஆமா, அந்த மத்தியமாவதி ராகம் கேட்டா ரொம்ப ஆனந்தம் தான். எந்த கீர்த்தனை கேட்டாலும் சரி, இப்போ மற்ற வயலின் வித்வான்களும் சரி பாடுறவங்களும் இந்த பாடும் போதே எங்க மிருதங்க வாசிக்கிறவங்களுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ராகம் நம்மள என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படி லயிச்சிடறோம். அதுல
0: சில மிருதங்கங்கள்ல அதாவது மண்ணுல இருந்து பண்ண மிருதங்கம் மிருத்தன்ன மண் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். அதுல இருந்து கூட ஒரு மிருதங்க கருணி தயார் பண்றது இதெல்லாம் உண்டு. அது மாதிரி அந்த நல்ல மண் வாசனையோட ஆனந்தமா வாச கண்டிப்பா ஒரு தேன் தானே சிந்தும்.
1: ஆனந்த

0: இப்படி நீங்கள் சொன்ன உடனே எவ்வளோ ஆனந்தமாக பாடிட்டாங்க பாருங்கள்.
1: ஆனந்தந்தான் மத்தியமாவதி என்னாலே மங்களகரம், ஆனந்தம், தேனு, இப்படி தான் நல்ல நல்ல விஷயங்கள் தான் சுற்றி நமக்கு வந்துடும்.
2: அது சரி, பொதுவாக அந்த பாடல்கள்லாம் ஏற்றும்போது அப்படி கொஞ்சம் அழகுக்காங்க இந்த சுரம் சேர்த்தாங்க அப்படிலாம் சொல்லுவீங்களே, அந்த மாதிரிலாம் இந்த பாட்டில் ஒன்றும் செய்யறலையா?
1: அங்கேதான் இருக்காங்க பாருங்க, இவங்களை வந்து நம்ம வந்து சாதாரணமாக எடை போடவே முடியாது. எப்படின்னாக்கா மத்தியமாவதி ராகத்துக்கு சரிமா பனீச அப்படின்னு சொன்னேன் இப்போ விளக்கம். இந்த சில சமயத்துல என்னாகும்னா இந்த நீ கைசிக நிஷாதம் சொன்னேன், அதாவது

0: கொஞ்சம் அழகுக்காக இந்த சுரம் சேர்த்தாங்க அப்படிலாம் சொல்லுவீங்களே, அந்த மாதிரிலாம் இந்த பாட்டுல ஒன்னும் செய்யறலையா?
1: அங்கதான் இருக்காங்க பாருங்க, இவங்களை வந்து நம்ம வந்து சாதாரணமா எடை போடவே முடியாது. எப்படின்னாக்கா, மத்தியமாவதி ராகத்துக்கு சரிமா பனீச அப்படின்னு சொன்னேன் இப்போ விளக்கம். இந்த சில சமயத்துல என்னாகும்னா, இந்த நீ கைசிக நிஷாதம் சொன்னேன், அதாவது லேசா பாடும்போது, மத்தியமாவதி பாடும்போதே சொல்றேன், மத்தியமாவதி பாடும்போதே லேசா காக்கலி நிஷாத டச் வரும். அப்போ என்னாகும், திடீர்னு இந்த மத்தியமாவதி ராகம் அழகான பிருந்தாவனி ராகமாயிடும்.

0: அப்படி இசை அமைப்பில் திரை இசை அமைப்பில் இந்த மாதிரி இந்த ராகத்தை,
1: ஓஹோ,
0: அதாவது மையமாக மத்தியமாவத்தி தான் போயின்னு இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வித்தியாசம் காமிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு பெரியணி, சின்னதாக பெரியணி போட்டால் அழகான பிருந்தாவணி மாதிரி காமிச்சு மறுபடியும் மத்தியபாவத்திலே ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆனந்தம் தேனி சிந்த பாட்டு.
1: இருங்க இருங்க, இப்போ எங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்சிருச்சுல. மத்தியமாவதி ராகத்தோட ஸ்வரங்கள்ல நிஷாதத்தை மட்டும் அப்படி பெரிய நிஷாதம் போயிட்டா அது பிருந்தாவணி ராகம்னு வந்துருங்கிறீங்க.
0: ஆமா, அதேதான்
1: எங்க நேயர்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்சது.
0: ஆமா, அப்படி அழகான பஞ்சு அருணாச்சலம் வரிகளோட இளையராஜா ஐயா இசை ஞானமுள்ள விஞ்ஞான இசையில
2: மலேசியா வாசுதேவன் அவர்கள் மற்றும் எஸ் ஜானகி இருவரும் சேர்ந்து இந்த பாடின பாட்டை ரொம்ப ஆனந்தமா நம்ம எல்லாம் நேயர்களோடு சேர்ந்து கேட்போமா?
1: இந்த நிஷாத வித்தியாசம் பின்னணி இசையில வரலாம் இல்ல பாட்டிலே வருதா?
0: கண்டிப்பா பாட்டிலே வருது, அதுலயும் ரசிக்கலாம். அதாவது தேனை வந்து அப்பப்போதானே சிந்தும், அப்படிதான் இந்த ராகத்தை நம்ம இந்த இசை அமைப்புல கேட்கலாம்.

0: அப்துல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே துல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியா

0: SRCC தலக்ஷ்மி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRCC தலக்ஷ்மி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்.

0: சரிகமா ரசிகமாவில் மத்திய மதிய ராகத்தில் அமைந்த பாடல்கள் கேட்டோம்.
1: ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
5: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
6: திருச்சி சாரதாஸ்.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நாம கேட்ட வாசகங்கள் தான். ஆனாலுமே ஒரு செயலில் முயன்று வெற்றியை வசப்படுத்துறது அப்படிங்கிறது லேசான விஷயம் கிடையாது. அப்படி நீங்கள் முயன்று பெற்ற வெற்றிகளை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு தோழிகள் இன்னைக்கு 12:10 மங்கையர் உலகத்தில் கலந்துக்க வாங்க. நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசியின் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. நிகழ்ச்சியில் வர இருக்கும் அடுத்த பாடல் டி இமான் இசையில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை உங்கள் நினைவிற்கு 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். ஒரு மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள் மதுர கீதமாய் கேட்டு மகிழலாம். 2:10 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கோடை உழவால் கோடி நன்மை உரை வழங்குகிறார் புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் டாக்டர் ஏ சுகன்யா அவர்கள். இதனைத் தொடர்ந்து கோடைக்காலத்தில் தென்னையே காக்கும் கருந்தலை புழு மேலாண்மை உரை வழங்குகிறார் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் எம் ரவி அவர்கள். இதனைத் தொடர்ந்து 2:30 மணிமலர் நிகழ்ச்சியில் தென்னூர் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி மற்றும் சிறுவரிசை மேடையில் பி தேவான்ஷி லட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: நேரம் இப்ப சரியா 12 மணி. கேட்கலாமினி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களது நிலைப்பாட்டை இன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளின் ஆதரவுடன் தாவேகாவிற்கு தற்போது 116 உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் தங்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் குறைதீர் நாள் கூட்டம் இன்று பகல் 1 மணி வரை நடைபெறுவதால் பொதுமக்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு

ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கையில் செயல்படும் பார்வை திறன் குறைபாடுடையோருக்கான அரசு தொடக்கப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு பகுதிகளில் கனமழை நீடிக்கிறது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தளத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கமலாலய குளத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தெப்பத் திருவிழாவின் 2ஆம் நாளான இன்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய பார்வதி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரரை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

செவிக்கு உணவான கேள்வி இல்லாத பொழுது உடலை காப்பதன் பொருட்டாக வயிற்றுக்கும் சிறிதளவான உணவு அறிவுள்ளவரால் தரப்படும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

இன்னைக்கு காலையில இருந்து திருச்சி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழை, பேருந்துகள் மகிழ்வுந்துகள்னு எல்லாமே வைப்பர்களை இயக்கியபடி மழை தண்ணியை இங்கிட்டு அங்கிட்டும் தள்ளிக்கிட்டு ஊர்ந்து தான் போக முடிஞ்சிச்சு. இருசக்கர வாகனங்களில் பயணிக்கிறவங்க அங்கங்கே இறங்கி பேருந்து நிறுத்தங்களில் மழை எப்படா முடியும்னு காத்திருக்காங்க. வெயில் காலத்தில் இப்படியான மழை வரம்தான். பெய்கிற இந்த மழை சாலைகளில் வெள்ளம் போல பாஞ்சு ஓடுது. கொஞ்ச நேரத்தில் அது இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். நம்ம வீடுகள்லேயும் இதே மழை பெய்யுது. ஆனால் அந்த தண்ணி எங்கே போகுது? மழைநீர் சேகரிப்பு தொட்டியை பற்றி சுற்றுச்சூழல் கல்வியில் நம்ம படிச்சிருப்போம். அதுக்காக ஒரு படம் கூட வரைஞ்சிருப்போம். ஒரு தொட்டி இருக்கும், அதில் ஜல்லி மணல் இதெல்லாம் கொட்டி தண்ணியை அதில் கொண்டு போய் சேர்க்கும் போது அது இயற்கையான முறையில் வடிகட்டப்பட்டு பூமியில் போய் சேரும். ஆனால் நிதானமாக யோசிச்சு பார்த்தோம்னா அந்த தொட்டி நம்ம வரைஞ்ச படத்தில் மட்டும்தான் இருக்குது. நம்ம வீடுகளில் பெரும்பாலும் அது வீடு கட்டினப்போ முறையாக அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். மாடிகளில் தண்ணீர் சேகரமாகி வரக்கூடிய இடங்களில் இலைகள் மாதிரியான குப்பைகள் அடைச்சிருக்கலாம். அதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மழைநீர் எந்த தடங்களும் இல்லாமல் அந்த தொட்டியை சென்றடைவதை நாம் உறுதிப்படுத்தணும். அப்போதான் நம்ம வீட்டோட குடிநீர் ஆதாரத்தை நம்ம தக்க வைக்க முடியும். இன்னைக்கு நம்ம உறிஞ்சினா எவ்வளோ வேணாலும் தண்ணி வரும். வருங்காலத்திலையும் இந்த நிலை அப்படியே தொடரணும்னா மழைநீர் சேகரிப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான மழை நமக்கு மட்டும் சொந்தமில்லை, இந்த பூமியில வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்குமானது. டேப்பை திறந்தா தண்ணி வரும், நமக்கு அதுங்களுக்கு குளங்கள் ஏரிகள் குட்டைகள் தான். அதுல குப்பைகளை தூக்கி எறியாம அதை பாழ்படுத்தாம இருக்கணும். இந்த மழை நமக்கு இத்தனையையும் உணர்த்துது.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
3: பத்து ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
4: அன்பான தோழிகளுக்கு அழகான வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க கூட பேச போறேன்னு நினைக்கும் போதே நெஞ்சமெல்லாம் எடுக்குதுங்க.

சொந்தக்காரத்துக்காக நீங்களும் நாங்களும் காத்திருந்த காத்திருந்து இப்பவும் எல்லாரும் பேசிடணும் அப்படின்னு தொடர் முயற்சி பண்றது நிறைவா இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு ஒரு சில தோழிகள் கிட்டதான் நான் பேச போறேன். இன்னைக்கு இவங்க இருவத்துல எதை பத்தி பேச போறோம்? முயற்சியும் வெற்றியும் பத்தி தான் பேசலாமா? வாங்க பேசுவோம். 0431 246 1 202 1 240 102 1 இந்த எண்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது நம்ம ரெயின்போ 1.1 மங்கையர் உலகம்.

அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ.

0: அடி அரைச்சி அரைச்சி குழச்சி குழச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே.
1: எஸ்ஆர்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள எஸ்ஆர்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை எஸ்ஆர்சி கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் நாக் A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி எஸ்ஆர்சி.
2: 12:17 கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கை உலகம் தாங்க. இப்ப தோழி பேச வந்திருக்கிறாங்க, எதை பத்தி பேச வந்திருக்கிறாங்க, முயற்சி பத்தி தாங்க. இந்த முயற்சிக்கு முனைப்பு, உழைப்பு, ஊக்கம், செயல்பாடு, பிரயத்தனம் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கு. அப்படி இருக்கிற பல பேர் நான் இப்படி முயற்சி பண்ணேங்க, என்னோட முயற்சி எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு தோழி வந்திருக்கிறாங்க. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் தோழி, அன்பான தோழிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். அனைவரும் நலமா? நிலையத்துல
2: எல்லாரும் நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அனைவரும் ரொம்ப ஆவலோட மங்கையர் உலகத்துக்காக காத்துட்டு இருக்கோம்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
3: எல்லா தோழிகளுக்கும் பிடிச்ச நிகழ்ச்சி இது. அதனால எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நாங்க எல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா ஒவ்வொரு தோழியும் காத்துட்டு இருக்கோம்.
2: எனக்கு
3: வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் நன்றி சொல்றேன். முதல்ல உங்களுக்கு
2: நன்றிமா.
3: இதே என்னுடைய முயற்சி தான்.
2: பாத்தீங்களா, டக்குனு முடிச்சிட்டீங்களே. இந்த முயற்சி எனக்கு வெற்றி ஆயிருச்சுங்க. நான் முயற்சி பண்ணனா எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. நீங்க சொன்ன டாபிக் ஓரியன்டா நானும் பேசிட்டேன் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. உங்க வாழ்க்கையில ஏதாவது முயற்சி, அதுல அடைஞ்ச வெற்றி, இதெல்லாம் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: முயற்சி முயற்சி அப்படின்னாலே அது வெற்றி தோல்வி ரெண்டும் இருக்கும். நம்ம வந்து தோல்வியை கண்டு துவண்டு விடாம தொடர் முயற்சி தான் வெற்றி கிடைக்கும் எப்பவுமே.
2: நிச்சயமா
3: அதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த செயலா இருந்தாலும் சரி, படிப்ப சம்பந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, நமக்கு தொடர் முயற்சி நமக்கு வெற்றி கனியை கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும்.
2: அந்த முயற்சியால
3: சந்தேகம் இல்ல. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, தவக்கல கதை. ரெண்டு தவக்கல தண்ணியில உளுந்து தயிருக்குள்ளார உளுந்துருச்சு, பானைக்குள்ளார, மோர் பானைக்குள்ளார. என் மேல எம்பி வர முடியல என்னொன்னு ஒரு தவளை சோகமா இருந்தா இன்னொரு தவளை முயற்சி பண்ணி பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த மோர்ல வந்து வெண்ணெய் உண்டாயி அந்த வெண்ணெய் மேல ஏறி உட்காந்து மேல தப்பிச்சு வந்துருக்காங்க அந்த தவளை. அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏதாவது ஒரு இது நடந்து அதுல இருந்து நம்ம வெளியில சோகத்துல இருந்து வெளியில வரணும், அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னம்னா நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும். கிடைக்கிறதுக்கு கடவுளுடைய அருளும் இருக்கு. முயற்சி உடையவங்களும் என்னைக்கும் கடவுளும் கைவிட
2: மாட்டார்.
3: எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருக்கணும்.
2: நிச்சயமா
3: என்னுடைய
2: வெற்றிக்கான முதல் படியும் கூட முயற்சி தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதுக்கு ரொம்ப நன்றிமா.
3: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிமா.
2: நன்றிமா.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 12:24
3: அனைவரும்
2: மாத்தூர்ல பக்கத்துல இருக்க ஊரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்களையும் அப்படியே கேட்டு சொல்லிருங்க. அடுத்த டைம் பேசும்போது
3: போறாங்க.

0: நல்லா இருக்கேன். மணி எப்படி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சூப்பரா இருக்குமா? நாங்க இங்க எல்லாரும் மாத்தூர்ல அனைவரும் நல்லா இருக்கோமா?
0: அனைவரும் மாத்தூர்ல பக்கத்துல இருக்க ஊர் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்களையும் அப்படியே கேட்டு சொல்லிருங்க அடுத்த டைம் பேசும்போது. சரிம்மா சரிம்மா, எல்லாரையும் ரொம்ப விசாரிச்சோன்னு சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். சரி, உங்களோட முயற்சி வெற்றி அதை பற்றி பேசலாமா?
1: முதல்ல இப்ப வீடு வாங்கணும்னு ஒரே ஆசமா, அது நிறைவேறிச்சு.
0: சரி,
1: அந்த வீட்டை சுத்தி தோட்டம் வைக்க நினைச்சேன், அது நிறைவேறிச்சு. அந்த தோட்டத்தை பாத்தீங்கன்னா முதல்ல வச்ச வேலி எல்லாம் போயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சா. அதனால நல்லா புதுசா வேலி கட்டணும்னா பாத்தீங்கன்னா பாவக்காய் கொடி எல்லாம் அதுல படந்து வந்துருச்சுமா. பாவக்காய் எல்லாம் சாப்பிட்டோம்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொய்யா, மாதுளை, சப்போட்டா இதெல்லாம் வச்சுட்டு ரோஜா எல்லாம் வச்சிருக்கேன். அதான் முயற்சி செஞ்சு வச்சேன் பாருங்க. இப்ப மழை பெய்யறதுக்கு அப்படியே பச்சை பச்சையு இருக்குது.
0: சூப்பர்மா.
1: இதுல இருந்து என்ன கேட்டீங்கன்னா, சரிசா கடந்த நடத்த கூட நம்ம வந்து
0: முயற்சியும் பயிற்சியும் இருந்தா மரமாக்கி மலர் பார்த்து காய்கனி எல்லாம் பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. சரிம்மா சரிம்மா, உங்களோட முயற்சிக்கும் வெற்றிக்கும் எங்களோட பாராட்டுக்கள். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில வந்து பேசினதுக்குமா.
1: நன்றி நன்றி
0: நன்றிமா.

0: திருச்சி சாரதாஸ்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
6: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
7: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
0: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
8: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
11: 12:33 ஆகுதுங்க. தோழிகளோட அன்பு மழையில தாங்க நாம நினைச்சிட்டு இருக்கோம். இது நம்ம டிச்சி ஃபிம் ரெயின்போ 100.1 மங்கை உலகம். அடுத்ததான் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற அந்த தோழி, வாங்க. வணக்கம்.
12: வணக்கம்.
11: வணக்கம், எப்படி இருக்கிறீங்கம்மா? யார் பேசுறீங்கம்மா?
12: நடந்து நான் வந்து மாஸ்டர்ஸ் அட்டெம்ப்ட்ல 60+ ஏஜ் குரூப்ல 5 கிலோமீட்டர் வாக்ல கொச்சியில கோல்டு மெடல் வாங்கிட்டேன்.
11: ரொம்ப சந்தோஷமா.
12: ஸ்டேட் மீட்டுக்கு போனேன், வந்தேன். நேஷனல் மீட்டுக்கு போனேன், போர்த் வந்தேன். அப்புறம் இப்போ மார்ச்ல வந்து தாய்லாந்துக்கு போனேன், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி 5th வந்தேன். இப்போ 19th ஸ்ரீலங்கா போறேன்.
11: அடுத்தடுத்து நீங்க ஒண்ணு நான் எடுத்து வைக்கிச்சீங்க பாத்தீங்களா, அந்த பெரிய ஒரு லிஸ்ட், அதை கேட்டு எனக்கு தலை சுத்தி போச்சம்மா.

0: உண்மையாவே நீங்க எல்லாருக்கும் முன் உதாரணமா இருக்கிறீங்க.
1: ஆமா,
0: உங்க
1: இப்ப இந்த
0: கூட
1: ஸ்ரீலங்காக்கு அதுக்கு உங்களோட எல்லாரோட விஷயத்தையும் வேணும்.
0: நிச்சயமா நிச்சயமா, நம்ம திருச்சி வானொலி உங்களை வாழ்த்துதும்மா.
1: கிலோமீட்டர் நம்ம ஸ்டேடியத்துல வந்து 200 மீட்டர் கிரவுண்ட்ல 12 ரவுண்ட் நடக்கும்.
0: சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம் கீதாமா.
1: ரொம்ப ஹாப்பியா இருக்கு பேசினதே. இதை ஷேர்
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, உங்க கூட பேசுறதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கேளுங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கோங்கம்மா.
1: நன்றிமா,
0: கடிதம் போடுங்க, மின்னஞ்சலும் அனுப்புங்கம்மா. நன்றிமா நன்றிமா, நிகழ்ச்சியில பேசுறதுக்கு நன்றிமா.

கையால் கிடைச்ச வெற்றி வந்து ரொம்ப பெருசுங்க. வெற்றிக்கான முதல் படிய முயற்சி தான் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் தோழிகள் வந்து பேசிட்டு போன அத்தனை பேருக்கும் நன்றிகள் பல பல. கேட்டு ரசித்த நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. எங்கேயும் இப்போதும் இணைந்தே இருங்கள் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 21500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 660

0: கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14,00,000 மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97,00,000 மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்கு வங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்டி சீக்மென்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளி

0: பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: பன்னெண்டு 12:50 கேட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 1.1.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
1: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
0: நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
1: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
0: மின்னஞ்சலுக்கு atrichy@gmail.com.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்,
0: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
1: பண்பலை 102.1,
0: நேர்களுக்காக நேர்களால்.
2: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 இல் பாப் கார்னர்.

0: நேயர்களை உங்கள் நினைவிற்கு 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கோடை உழவால் கோடி நன்மை உரை வழங்குகிறார் புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுநர் டாக்டர் ஏ சுகன்யா அவர்கள். தொடர்ந்து கோடை காலத்தில் தென்னையை தாக்கும் கருந்தழை புழு மேலாண்மை உரை வழங்குகிறார் சேலம் சந்தையோர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் எம் ரவி அவர்கள். நேரம் இப்பொழுது சரியாக 1 மணி கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி நிலை நீடிக்கும் நிலையில் தாவேக்காவிற்கான ஆதரவு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிப்பு வெளியிட உள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேக்கா ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் அக்கட்சிக்கு தற்போது 116 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கினால் தாவேக்கா ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 118 உயர்ந்து ஆட்சி அமைப்பதில் உள்ள தேக்க நிலை முடிவுக்கு வரும் என தெரிகிறது. இதனிடையே தாவேக்காவின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுவதாக தகவல்கள் கூறுகின்றன. அதேபோல் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அக்கட்சிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்தியா மற்றும் டிரினிடாட் டொபாக்கோ இடையே கலாச்சார நட்புறவு தொன்றுதொட்டே திகழ்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இரு நாடுகள் இடையேயான சிறப்புமிகு வரலாற்று பிணைப்புகளை எடுத்துரைத்த அவர் விளையாட்டு பாரம்பரியம் உடைகள் போன்றவற்றிலும் இரு நாடுகளில் காணப்படும் ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டினார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவ ஆலோசகராகவும் செயலாற்றுவார் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய முப்படை தளபதி அனில் சௌஹானின் பதவிகாலம் வரும் 30 முடிவடையும் நிலையில் அவர் இப்பதவியை ஏற்கவுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டு 30,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பெரிஜம் ஏரி சுற்றுலா தளத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று வனத்துறை அறிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

நேரம் இப்பொழுது 1:04 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. அஞ்சல் அட்டையில் மையிட்டு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு விருப்ப பாடலினும் பின்னே மறைந்துள்ளது ஒரு அழகான நினைவும் அதனோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களும். பழைய பாடல்களில் ஒளிந்திருக்கும் கருத்தும் இசையும் அதனை மேலும் அழகாக்கும் குரலும் தேனனை இனிக்கட்டுமே மதுரகீதமாய் எஃப்எம் ரெயின்போ 102.1.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டிருக்காங்க. வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக முசிறி தேவிகா சுப்பிரமணியன், செந்தில், அதிரன், அதியமான், அண்ணாமலை, காமராஜ், சாந்தி, கீர்த்தனா, சதீஷ், வினோத் ஆகியோர். கேட்கலாமா பாடலை? டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

பழைய திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மதுரை கீதமாய் எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி வரக்கூடிய பாடல் பி சுசீலாவின் குரலில் கே வி மகாதேவன் இசையில் இதய கமலம். இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடல் தான் எங்களுடைய ரொம்பவே பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லிட்டு மணப்பாறை காமராஜ் நகர் பி வீரமணி கமலா தமிழரசன் சித்ரா பவித்ரா ஜியா ஹர்திக் ராகுல்யா யாகவி வர்ஷா ஹேமா சபரிவாசன் செந்தில் ஹரி ஹரிணி தேசிகா குணா தர்ஷா தர்ஷி லிஷாந்த் கா சந்திரசேகர் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க இந்த பாடலை.

0: எஸ்ஆர்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள எஸ்ஆர்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை எஸ்ஆர்சி கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் நாக் A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி எஸ்ஆர்சி.
1: நேரம் இப்போ 1:15 ஆச்சு. மதுரை கீதத்தில் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களின் விருப்ப பாடல்கள் கடித வழியாய். கண்டியானம் புதுப்பட்டி அண்ணாசாமி மகேந்திரன் இந்திராதேவி மகாஸ்ரீ ரியாஸ்ரீ நந்தகுமார் சந்தான லக்ஷ்மி இவங்க கேட்டிருக்காங்க இந்த பாடலை எங்களுக்காக ஒலிபரப்புங்கன்னு சொல்லிட்டு நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடின இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு MS விஸ்வநாதன்.

0: நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி ஒத்தக்கடை சிவாஜி பெரிய தம்பி, இவர் கேட்டிருக்காரு தர்மம் எங்கே. இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடலை
2: சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்கள்.

மதுரை கைதத்தையில் இனி வரக்கூடிய பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக எம் எல் வசந்தகுமாரி டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் தன்னுடைய ரொம்பவே பிடித்த பாடலாக சொல்லியிருக்காங்க. கம்பங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவப்புதல்வி ஆகியோர்.

0: ஜில் சம்மா கோல் கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரியல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
6: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
0: திருச்சி சாரதாஸ்.
7: உரிமை குரல், இதுதான் திரைப்படத்தோட பேரு. கேஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடின இந்த பாட்டை எங்களுக்காக மதுரகீதம் பகுதியில் ஒலிபரப்புங்க அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டிருக்காங்க. திருச்சி கல்லுக்குழி உலகநாதபுரம் கா முருகேசன், மு அம்பிகா, மு காயத்ரி, மு காமாட்சி ஆகியோர்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மதுரகீதம் பகுதிக்கு லெட்டர் போட்டு எங்க தங்க ராஜா, இந்த படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடின இந்த பாடலை கேட்டிருக்காங்க. கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவன் இசையில இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண் ஆகியோர்.

மதுரை கீதத்தின் நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. காட்டூர் எலாய்சி நகர் ராமசாமி சுரேஷ் நித்யா பிரணவ் அம்மு இவங்க கேட்டிருக்க பாடல் இடம்பெற்றிருக்க திரைப்படம் அனுபவி ராஜா அனுபவே. இந்த பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, பாடலை எழுதியிருக்காரு கண்ணதாசன்.

அணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜாசுப்ரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் தாவேக ஆதரவு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேக ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் அக்கட்சிக்கு தற்போது 116 உறுப்பினர்களின் எண்ணிக்கை உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கினால் தாவேக ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 118 உயர்ந்து ஆட்சி அமைப்பதில் உள்ள தேக்கநிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலர் திரு பேபி, அரசு அமைக்க தனிப்பெரும் கட்சியை அழைப்பது ஆளுநரின் கடமை என குறிப்பிட்டார். ஆளுநர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாகவும் அவர் குறை கூறினார். இதனிடையே தாவேக்காவிற்கு அமமுக உறுப்பினர் ஆதரவு வழங்கியதாக கூறப்படும் போலி கடிதம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு டி டி வி தினகரன் ஆளுநரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் புதிதாக ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தாவேக்கா சார்பில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டமும் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 கால ஆட்சி முடிவடைந்த நிலையில் வரலாற்று வெற்றியுடன் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கவுள்ள நிலையில் முதலமைச்சர் யார் என்பது விரைவில் இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. புதுச்சேரியில் திரு ரெங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. குருதேவ் ரபீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில் கலாச்சார நம்பிக்கையுடன் கூடிய தாகூரின் சிந்தனைகள் நாகரிக இந்தியாவின் குரலாக இன்றும் விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். வருங்கால தலைமுறையினருக்கு அன்னாரின் சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள குருதேவ் ரபீந்திரநாத் தாகூரின் திருவுருவப்படத்திற்கு உறுப்பினர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். இந்தியா மற்றும் ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே கலாச்சார நட்புறவுகள் தொன்றுதொட்டே திகழ்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்புமிகு வரலாற்று பிணைப்புகளை எடுத்துரைத்த அவர் விளையாட்டு, பாரம்பரியம், உடைகள் போன்றவற்றிலும் காணப்படும் ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டினார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான இடங்கள் குறித்து ஆலோசித்ததாக எடுத்துரைத்தார். சுற்றுலா, சூரிய மின்சக்தி, ஆயுர்வேத இருக்கை போன்ற பிரிவுகளில் ஒப்பந்தங்கள் இறுதியானதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜாசுப்ரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவத்தின் செயலராகவும் பணியாற்றுவார் என பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போதைய முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30 தேதியுடன் முடிவடைவதால் இந்நடவடிக்கை. திரு என் எஸ் ராஜாசுப்ரமணி தேசிய பாதுகாப்பு குழுவின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வருகிறார். ராணுவ பாதுகாப்பு அகாடமியில் தமது இளநிலை கல்வியை முடித்த அவர் 1985 டிசம்பர் மாதம் கர்ஃபால் ரைபிள் 8வது பெட்டாலியன் பிரிவில் தமது பணியை தொடங்கினார். லண்டன் ராணுவ சேவை, தலைமை கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு உயர் ராணுவ பிரிவுகளிலும் அவர் பயின்றவராவார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் தங்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல்
பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் குறை

0: குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். திருச்சி வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் இன்றும் நாளையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற உள்ளதால் இப்பகுதியில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டத்திற்கு தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கையில் செயல்படும் பார்வை திறன் குறைபாடுடையோருக்கான அரசு தொடக்கப் பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மணல்மேடு, குத்தாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, பொறையார், திருக்கடையூர், சமணார்கோவில், சங்கரமந்தல், ஆக்கூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. தொடர்ந்து இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் விவசாய நிலங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்துள்ளதுடன் கால்நடைகளும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெற்றுள்ளன. நீண்ட நாட்களாக நிலவிய வெப்பத்திற்கு மத்தியில் பெய்துள்ள இந்த கோடை மழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய மலை கிராம பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இதனிடையே தென்காசி பழைய குற்றால அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டு 30,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பணி முற்றிலுமாக முடங்கியுள்ளது. பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை மேற்கொண்டாலும் தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக மழைநீரை அகற்றுவதில் பல சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே உப்பு உற்பத்தி பணியானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் பணியாற்றி வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: கொடைக்கானல் பேரிஜமேரி சுற்றுலா தளத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம்பேரிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜமேரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கமலாலய குளத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தெப்பத் திருவிழாவின் 2ம் நாளான இன்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய பார்வதி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரரை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு நடராஜருக்கு இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனையிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் இப்பொழுது 1:55 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: நேர்களை உங்கள் நினைவிற்கு 2:30 மணிக்கு மணிமலர் இந்த நிகழ்ச்சியில தென்னூர் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இதனைத் தொடர்ந்து சிறுவர் இசை மேடை தேவன் ஸ்ரீ லட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். சில நொடிகளில் மிட் டே நியூஸ்.
1: Good afternoon. This is Akashvani. I am Anuja Kumar with the Midday News.

0: நிகழ்ச்சியில் இன்று கோடை உழவால் கோடி நன்மை. புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் ஏ. சுகன்யா. தொடர்ந்து கோடை காலத்தில் தென்னையை தாக்கும் கருந்தலை புழு மேலாண்மை. சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எம். ரவி அவர்கள் வழங்கும் உரை ஆகியன இடம்பெற கேட்கலாம். முதலில் கோடை உழவுங்கிறது, கோடை காலமான சித்திரை வைகாசி மாசங்கள்ல காய்ந்த நிலத்தை ஆழமா உழுது சூரிய வெப்பத்துல காய வைக்கிற ஒரு பாரம்பரிய விவசாய முறை. கோடை உழவு கோடி நன்மை, சித்திரை உழவு பத்தரை மாசத்து தங்கம், இதெல்லாம் முன்னோர்கள் சொல்றது. கோடை உழவு செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? உரை வழங்குகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் ஏ. சுகன்யா அவர்கள்.
1: கோடை உழவு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். கோடை காலத்துல உழவு செய்யறது, இந்த பயிரை பயிரிடுறோம் அப்படின்னு இல்லாம அதை நம்ம பயிரிடுறதுக்கு முன்னாடி கோடை காலத்துல உழவு செய்யறது. அத சரியான உபகரணங்களை பயன்படுத்தி நாம என்ன பண்றோம் அப்படின்னா கோடை காலத்துல வெப்பமான சூழ்நிலையில நம்ம கோடை உழவை செய்யறோம். இந்த கோடை உழவு எப்பெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம பருவமழைக்கு முந்தி மழை பெய்யும் இல்லைங்களா, அந்த மழை பெஞ்சது உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நாம இந்த கோடை உழவு செய்யணும். இந்த கோடை உழவு செய்யறது எத்தனை முறை பண்ணணும் அப்படின்னா பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி 15-20 நாட்களுக்கு 2 முறை பண்ணணும். இந்த கோடை உழவு செய்யறதுனால என்னெல்லாம் வந்து நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோடை உழவு பண்ணும்போது நாம மண்ணு இறுக்கமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறுக்கமான மண்ணை கோடை உழவு செய்யும் போது அடிமண்ணை மேல்மண்ணாகவும் மேல்மண்ணை அடிமண்ணாகவும் புரட்டி போடுது. அப்படி புரட்டி போடும்போது நம்ம மண்ணு நல்ல ஒரு பொளபொளப்பு தன்மையை அடையுது, மண்ணோட இறுக்கம் குறைக்கப்படுது. அப்ப ஒரு மழை பெய்யும் போது என்னாகும், அந்த அடிமண்ணுக்கும் கீழே நீர் ஓடி போயிராம வலிஞ்சி நம்ம பயிர்களுக்கு தேவையில்லாம போகாம மண்ணுல நல்லா இந்த ஈரப்பதத்தை காக்கிறதுக்கு, மண்ணுல ஈரப்பதத்தை பிடிச்சு வைக்கிறதுக்கு இது உறுதுணையா இருக்கும். மண்ணு கூட ஊட்டச்சத்துக்களையும் பிடிச்சு வச்சுக்கும், நல்ல மண்ணுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பை கொடுக்கும், நல்ல காற்றோட்டத்தை கொடுக்குது. காற்றோட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெயில் காலத்துல இருக்கக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா உள்ளுக்குள்ள காற்றோட்டம் உள்ள எல்லாத்துக்குள்ளயும் மண்ணு ஊடுருவி எல்லா சூரிய ஒளி கதிர்களும் போகும். அந்த சூரிய ஒளி கதிர்கள் போகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணுல இருக்கக்கூடிய இந்த களை பூச்சி நோய்க்கு காரணமான களைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய களையை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விதைகளை கோடை காலத்துல புரட்டி எடுக்கும் போது மேல அப்படியே எல்லாம் நம்ம மண்ணோட மேற்புறத்துல இருக்கும், அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா அழிச்சிருது. அப்ப நம்மளோட களைய கட்டுப்படுத்துது. களைய கட்டுப்படுத்துறது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு நிறைய அடுத்து பயிரிடப்படும் பயிருக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னா களை நிறைய இருக்காது. அப்ப களைக்கொல்லிகள் வாங்கி செலவு பண்ணணும் அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் குறைக்கப்படும், அதோட செலவுகளும் குறைக்கப்படும். மண்ணுக்கு வந்து நல்ல காற்றோட்டம் இருக்கிறதுனால மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை எல்லாத்தையும் பெருக்கமடைய செய்யும். நல்ல நுண்ணுயிரிகளோட பெருக்கமடைய செஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணை வளப்படுத்துது, அங்க பொருட்களோட அளவெல்லாம் அதிகப்படுத்துது. ஏதாவது கழிவு போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கழிவுகளை எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சிதைக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. மண்ணுல நுண்ணுயிரிகள் பெருக்கமடைகிறதுனால மண்ணிலேயே இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு உறுதுணையா இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல அடிமண்ண மேல்மண்ணாவும் மேல்மண்ண அடிமண்ணாவும் புரட்டி போட்டிருக்கும் போது பூச்சி உருவாகிறதுக்கு காரணமான அந்த நோய் கிருமிகள் இருக்கு இல்லைங்களா, பாக்டீரியா பூஞ்சானத்தை அது மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை எல்லாம் அழிச்சிருது. அப்ப அந்த நோய் தாக்குதல் அடுத்து பயிரிடப்படும் பயிருக்கு குறைவாக இருக்குது. அதே மாதிரி இந்த பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பூச்சிக்கு காரணமான கூர்மையான சூரிய கதிர்கள் என்ன பண்ணுதுன்னா பூச்சி மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினங்களோட முட்டை புழு கூட்டு புழுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் அழிக்குது. அந்த முட்டை கூட்டு புழுக்கள் புழு இது எல்லாத்தையும் அழிக்கிறதுனால நம்மளுக்கு அடுத்து பயிரிட போட பயிருக்கு இந்த பூச்சி தாக்குதலோட அளவு குறைவா இருக்குது. அப்ப பூச்சி தாக்குதலோட அளவு குறைவா இருந்துச்சுன்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பூச்சிக்கொல்லிகளோட அளவை

0: கம்மி பண்ணோம்னா செலவும் நம்மளுக்கு குறையும். அது மாதிரி இந்த சூரிய கதிர்கள் நல்லா மண்ணில் இருக்கக்கூடிய களைகளை, நோய்க்கு காரணமான நுண்ணுயிரிகளை, பூச்சியை தாக்கக்கூடிய புழுக்கள், முட்டைகள், கூட்டுப்புழுக்களை எல்லாம் அழிக்கிறதுனால வேளாண் பெருமக்களுக்கு இதை வாங்குற செலவு கொஞ்சம் நம்மளுக்கு கம்மி ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம நன்மை பயக்கக்கூடிய நூட்புழுக்களும் இருக்கு, மண்ணில் தீங்கு விளைவிக்கக்கூடிய நூட்புழுக்களும் இருக்குது. இந்த நூட்புழுக்கள் பார்த்தோம் அப்படின்னா மண்ணிலே இருந்துகிட்டு அடுத்தடுத்து பயிரிடப்பட போற பயிருக்கு வந்து என்னன்னா தீங்கு விளைக்கு, நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த நெமட்டோட்ஸ், அந்த நூட்புழுக்கள் என்ன அப்படின்னா அது அடுத்தடுத்த பயிரை, அதோட வளர்ச்சிகளை எல்லாம் தடுத்து நம்மளுக்கு மகசூலை குறைக்கும். இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய நூட்புழுக்களை இந்த கோடை உழவு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய நூட்புழுக்களை எல்லாம் அழிக்குதுங்க. அது மூலமா என்னன்னா இந்த விளைய காட்டிலும் அழிக்கிற நூட்புழு கொல்லி இருக்கு இல்லைங்களா, கட்டுப்படுத்துற நூட்புழு கொல்லி, அதுக்கு காசு அதிகமா இருக்கும். அப்ப அந்த செலவெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இது குறைக்குது. அது மட்டும் இல்லாம மண்ணுல நல்ல ஆழமா கோடை உழவு செய்யும் போது மண்ணுல இருக்கக்கூடிய துளைகள் எல்லாம் அதிகப்படுத்தி மண் இருக்கத்தை, மண்ண பொலபொலப்பு தன்மை ஆக்கி நல்ல காற்றோட்டம் வச்சு நீரை பிடிச்சு வச்சிருக்கிறது, ஊட்டச்சத்துக்களை பிடிச்சு வச்சிருக்கிறது, மண்ணோட வெப்பத்தை பாதுகாக்கிறது. மழை பெய்யுது, மழையில என்ன இருக்கும், நைட்ரேட் இருக்கும். அந்த நைட்ரேட்டை வந்து மழை நீரோட கரைஞ்சிருக்கிற நைட்ரேட்டை வயல் நில எல்லா பகுதிகளுக்கும் அது அப்படியே மண்ணுல பிடிச்சு வச்சுறதுக்கு உறுதுணையா இருக்கும். கோடை உழவு செய்யும் போது நம்ம களைகளை அழிக்குது, பூச்சி நோய் நூட்புழுக்களை எல்லாம் அழிக்குது, ஊட்டச்சத்துக்களோட கிடைக்கையே கொடுக்குது, ஊட்டச்சத்துக்களை பிடிச்சு வச்சிருக்கு, மண்ணோட ஈரப்பதத்தை காக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோடை உழவு நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்றோம்னா நல்லா நிலத்தை உழுதுறோம். அப்ப அங்க நல்ல ஒரு மண்ணோட கட்டமைப்பு நல்லபடியா இருக்குது. அப்படி கட்டமைப்பு நல்லா இருக்கும்போது நீர் அரிமானமும் காற்று அரிமானத்தினால நிலத்திலிருந்து மண் அரிமானத்தை இது தடுக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கோடை உழவை நம்ம எப்ப செய்யணும் அப்படின்னா மே மாசத்துல அந்த பருவமழை பெய்யுது அப்படின்னா ஒரு பருவமழைக்கு முன்னாடி மே மாசத்துல லைட்டா ஒரு சம்மர்ல ஒரு ட்ரெயின் வருது, அந்த கோடை காலத்துல மழை பெய்யுது, அந்த மழைய ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணிய பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கே இந்த கோடை உழவு உறுதுணையா இருக்கும். அதனால இந்த கோடை உழவை வெயில் காலத்துல நம்ம செய்யறது மூலமா நம்மளுக்கு மண்ணுக்கும் அதுல பயிரிடப்போட பயிர்களுக்கும் நிறைய நன்மைகளை கொடுக்கறதுனால இந்த கோடை உழவை செய்யணும். கோடை உழவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயிர் பண்ணும் போது நம்மளோட வருமானங்களும் மகசூலும் அதிகமாகும் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த கோடை உழவு எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்ற இது சம்பந்தமா ஏதேனும் சந்தேகங்கள் வேளாண் பெருமக்களுக்கு இருந்தது அப்படின்னா என்னோட அலைபேசி என்ன 82 70 16 86 44 அப்படிங்கறத குறிச்சுக்கிட்டு கூப்பிடுங்க. மறுபடியும் என்னோட அலைபேசி என்ன சொல்றேன், 82 70 16 84.
1: கோடை உழவு செய்யறதுனால மண்ணோட மேலடுக்குல உள்ள பூச்சி கூட்டுப்புழுக்கள்லாம் அழியுது, மண் அரிமானம் தடுக்கப்படுது, மண்ணை ஆழமா உழுவுறதுனால மண்ணுல காற்றோட்டம் அதிகரிக்குது, நிலத்தடி நீர்மட்டமும் உயருதுன்னு இதுவரைக்கும் கோடை உழவு செஞ்சா கோடி நன்மைன்னு எடுத்து சொன்னாங்க. புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் ஏ சுகன்யா அவங்க. அடுத்ததாக கோடை காலத்தில் தென்னையை தாக்கும் கருந்தலை புழுவோட பாதிப்பு அதிகமா இருக்கு. இந்த புழுக்கள் அனைத்து வயது உடைய மரங்களையும் தாக்கி ஓலைகளில் உள்ள பச்சையத்தை சுரண்டி உண்பதால மரங்கள் தீயினால் எரிந்தது போல காஞ்சி போயிடும். இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்? சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவங்க சொல்றதை கேட்கலாமா?
2: கோடை காலத்தில் குறிப்பாக பிப்ரவரி மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை தென்னையில் கருந்தலை புழுக்களின் பாதிப்பு மிக அதிக அளவில் இருக்கும். முக்கியமாக தென்னந்தோப்புகள், ஆற்று ஓரங்களில் உள்ள தென்னந்தோப்புகள், கடலோரப் பகுதிகளில் உள்ள தென்னந்தோப்புகள் அல்லது நீர்நிலைகளுக்கு அருகிலுள்ள தென்னந்தோப்புகளில் கருந்தலை புழுவின் தாக்குதல் மிக அதிக அளவில் இருக்கும். இந்த கருந்தலை புழு தாக்கப்பட்ட மரங்களின் இலைகளை பார்த்தமையானால் அவை தீயில் எரிந்தது போல் காணப்படும். பொதுவாக இந்த புழுவின் தாக்குதல் கீழே உள்ள மட்டைகளில் அதிக அளவில் காணப்படும். இந்த புழு ஓலைகளின் கீழ்ப்பகுதியில் இருந்து கொண்டு பச்சையத்தையும் மற்ற திசுக்களையும் சுரண்டி உண்ணுவதால் இலைகள் கருகி தீந்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் மட்டைகள் வலுவிழந்து தொங்கி காணப்படும். சில நேரங்களில் ஒளிச்சேர்க்கையின் அளவு பாதிக்கப்படுவதால் மட்டைகளுடைய எண்ணிக்கை குறைவதால் காய்களின்

உற்பத்தி வந்து குறைந்துவிடும். இந்த கருந்தலை புழுக்களினுடைய தாக்குதல் காற்றில் உள்ள ஒப்பு ஈரப்பதத்துடன் நேரடியாக தொடர்பு உள்ளது. எனவேதான் ஆற்று படுகைகளின் ஓரம் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகள், தென்னை மரங்களில் அதிக அளவு இதனுடைய பாதிப்பு தென்படும். முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, சேலம் மாவட்டத்தில் திருமணி மத்தாறு பயக்கூடிய இடங்கள், அந்த ஆற்று ஓரப்பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், போச்சம்பள்ளி, மத்தூர் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகளில் வருடந்தோறும் இந்த கருந்தலை புழுவினுடைய தாக்குதல் அதிக அளவில் தென்படுகிறது. இந்த கருந்தலை புழு தென்னை மரங்களை மட்டுமின்றி பனைமரம், ஈச்சமரம் போன்ற பனை குடும்பத்தை சார்ந்த மரங்களையும் பாதிக்கக்கூடியது. பொதுவாக ஆரம்ப நிலையில் இந்த புழுவின் தாக்குதல்

0: இடங்கள் அந்த ஆற்று ஓரப்பகுதிகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், போச்சம்பள்ளி, மத்தூர் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகளில் வருடந்தோறும் இந்த கருந்தலை புழுவினுடைய தாக்குதல் அதிக அளவில் தென்படுகிறது. இந்த கருந்தலை புழு தென்னை மரங்களை மட்டுமின்றி பனைமரம், ஈச்ச மரம் போன்ற பனை குடும்பத்தை சார்ந்த மரங்களையும் பாதிக்கக்கூடியது. பொதுவாக ஆரம்ப நிலையில் இந்த புழுவின் தாக்குதல் பிப்ரவரி மாதத்தில் துவங்கி சில நேரங்களில் ஆகஸ்ட் மாதம் வரை இருக்கும். தென்மேற்கு பருவமழையினுடைய தொடக்கம் தள்ளி போனால் இதனுடைய தாக்குதல் ஆகஸ்ட் மாதம் வரை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த கருந்தலை புழுவினுடைய மேலாண்மை மிக முக்கியமாக இருக்கிறது. கருந்தலை புழு பாதிப்பு அதிக அளவில் இருக்குமேயானால் மேல் இருக்கக்கூடிய 3-4 மட்டைகளை தவிர மற்ற அனைத்து மட்டைகளிலும் இதனுடைய தாக்குதல் ஏற்பட்டு மரம் வலுவிழுந்து காய்கள் குலைகள் எல்லாம் தொங்கி போய் காணப்படும். ஆகவே கருந்தலை புழுவினை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமாகிறது. பொதுவாக தென்னையில் நாம் பயிர் பாதுகாப்பு மருந்துகளை தெளிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதால் இந்த கருந்தலை புழுக்களை கட்டுப்படுத்த பிரக்கான் எபட்டர் என்ற ஒட்டுண்ணி குலைவிகள் ஒரு மரத்திற்கு 40 என்ற வீதத்தில் ஒரு ஏக்கருக்கு 2100 2800 குலவிகள் வரை மாலை 3 மணியிலிருந்து 4 மணி அளவிற்கு விடுவதன் மூலம் தென்னையினுடைய குருத்து பகுதியில் அல்லது அந்த அடிமட்டை இருக்கும் பகுதியில் விடுவதன் மூலம் இந்த கருந்தலை புழுவினுடைய தாக்குதலை குறைக்க முடியும். அதே போல் ஒட்டுண்ணி குலவிகளை விடுவித்த பின் மீண்டும் ஒரு முறை 21 நாட்கள் இடைவெளியில் மறுபடியும் இந்த பிரக்கான் ஒட்டுணி குலவிகளை பாதிக்கப்பட்ட தென்னந்தோப்புகளில் விட வேண்டும். இதன் மூலமாக இந்த கருந்தலை புழுவினை எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம். ஒட்டுண்ணி குலவிகளை விடுவதற்கான முறைகள் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுணி குலவிகளை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வைத்து ஒரு நீண்ட குச்சியினுடைய நுனியில் கட்டி அதனுடைய மூடியை ஒரு கயிறு மூலம் திறப்பதற்காக செய்து கொண்டு ஒட்டுணி குலவிகளை தோப்பு முழுவதும் விட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கட்டுப்படுத்தும் வேகம் நன்றாக இருக்கும். ஆகவே இந்த பிரக்கான் ஒட்டுணி குலவிகளை விடும் முறை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பிரக்கான் ஒட்டுணிகளை பயன்படுத்துவதற்கு முன் குலவிகளை ப்ரீ கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது என்ன அப்படின்னாக்க, இந்த குலவிகளை வைத்திருக்கும் டப்பாவில் இந்த தென்னை கருந்தலை புழுவினுடைய கேலரிஸ்ன்னு சொல்லுவோம், புழுக்கையும் நூலும் சேர்த்து ஒரு சுரங்கம் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே இருந்து தான் இந்த புழு சாப்பிடும். கேலரியை வந்து ஒரு 2-3 ஒட்டுணி குலவிகள் இருக்கக்கூடிய டப்பாக்குள்ளே போட்டு அந்த டப்பாவை வந்து ஒரு 15-20 நிமிஷம் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த பிரக்கான் ஒட்டுண்ணிகள் அந்த கருந்தலை புழுவினுடைய இருப்பிடத்தை மிக எளிதாக கண்டுபிடிக்கும். அது ப்ரீ கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வயலில் வந்து விடுவிப்பதன் மூலம் இந்த தென்னை கருந்தலை புழுக்களை மிக எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம். தொடர்ந்து இதனுடைய பாதிப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதிப்பு தென்படும் முன்பே, குறிப்பாக பிப்ரவரி மாதம் ஒரு இடத்தில் இதனுடைய பாதிப்பு இருக்குதுன்னா அந்த பிப்ரவரி மாதம் அடுத்த வருடமும் நாம் வந்து கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். அந்த கண்காணிப்பிற்கு நம்ம விளக்கு பொறிகளை வந்து பயன்படுத்தலாம். இந்த விளக்கு பொறிகளில் அந்து பூச்சிகள் கவர்ந்தெடுக்கப்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி குலவிகளை விட வேண்டும். பொதுவாக இந்த தென்னை கருந்தலை புழுவை கட்டுப்படுத்த கூட்டு முயற்சி தான் அவசியம். ஒரு விவசாயி மட்டும் செய்தால் இந்த கருந்தலை புழுவினுடைய பாதிப்பை கட்டுப்படுத்த இயலாது. ஆகவே அனைத்து தென்னந்தோப்புகளிலும் பிரக்கான் ஒட்டுணிகளை ஒரே சமயத்தில் விடுவிப்பதன் மூலம் இந்த கருந்தலை புழுவினை பாதிப்பை எளிதில் கட்டுப்படுத்தி தென்னை மரங்களை காத்து அதிக காய்களை பெற முடியும். மேலும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது ஏற்படின் என்னுடைய அலைபேசி எண்
1: 9443509438
0: என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
1: கருந்தலை புழு பாதிப்பு கண்டறியப்பட்டால் பூச்சியின் பாதிப்புக்கு ஏற்றவாறு கட்டுப்பாடு முறைகளை சரியா அறிஞ்சு செயல்படுத்தினா தென்னை மரத்தில் கருந்தலை புழுக்கள் பாதிப்பிலிருந்து தென்னை மரங்களை பாதுகாக்கலாம்னு எடுத்து சொன்னாங்க சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு.

0: மனமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு மணி மலர்ல பல்சுவை நிகழ்ச்சி யாரு வழங்க வந்திருக்காங்க? திருச்சி தென்னூர் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். கேட்டு ரசிப்போமா?
1: என்னுயிர் தமிழே, என் உதிர கூட்டுக்குள் ஒளிந்திருக்கும் உணர்வுகளை எல்லாம் வெளிக்கொணரும் மொழியாய் வந்தாய். நற்றமிழ் நாட்டை நாட்டிடை உயர்த்திடவே நானும் சிந்தனை தேக்கி பற்பல திட்டங்கள் தீட்டிட்ட பெருமை நம் தமிழகத்தின் இதயமாம், சோழர்களின் உறைவிடமாம், மலைக்கோட்டை மாநகரமாம், காவிரி கரையாம், சோருடைத்த சோழ நாடாம், தமிழ் சங்கம் கொண்ட திருச்சிராப்பள்ளியாம். திருச்சிராப்பள்ளி மாநகரிலே நூறாண்டு கடந்து கல்வி சேவையாற்றி வரும் தென்னூர் நடுநிலைப்பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் நம்மவர்களை பற்றியும் தமிழை வளர்த்திட எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் அகில இந்திய வானொலி மூலம் தங்கள் முன் படைத்திட விளங்கின்றோம். முதலாவதாக, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நரி சிறந்தனவே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று வீர முழக்கமிட்ட பாரதியின் தேசபக்தி பாடலை கேட்போமா?
2: பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, இந்த

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரும்புகளின் ஆரவாரமாய் தேன்சிட்டுக்களின் ரீங்காரமாய் குழந்தைகளுக்கான கொண்டாட்டம்

0: நாங்கள் பாருக்குள்ளே நல்ல நாடு நாடு.
1: கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன் தோன்றி மூத்த குடியில் தோன்றிய தெய்வ புலவராம் திருவள்ளுவர் எழுதிய உலக பொதுமறை, உலக மொழிகளில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளில் இருந்து என் பள்ளி முதலாம் வகுப்பு மாணவன் கிருத்திக் ரோஷனின் குரலில் கேட்போமா?
2: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் புதற்றே உலகு கற்றதனால்

தமிழாடை நம்போது நிலை இன்பத்தென் வந்து பாயது காது நிலை இந்த சிறு வண்டுகளின் ரீங்காரம் உங்கள் செவிகளில் தமிழ் தேனாய் பாயட்டுமே. என் பள்ளியின் முதலாம் வகுப்பு மாணவி கவிவெண்பா பாட வருகிறேன்.

சொன்ன மொழி, பாடி இன்பம் பெற்ற மொழி, கூடியாட உதவு மொழி, கூட்டுறவை வளக்கு மொழி, மனம் திறந்து பேசும் மொழி.

0: வகையில் ஒரு வாக்கியம் கூறி அதில் மறைந்திருக்கும் பொருளை கண்டுபிடிப்பதே விடுகதையாகும். நான் சில விடுகதைகளை கேட்கிறேன், பதில் கூறுங்களேன் பார்ப்போம். கண்ணுண்டு பார்வை இல்லை, அவர் யார்? ஊசி. கழுத்தை அறுத்தால் கண் தெரியும், அவன் யார்?
1: நுங்கு.
0: சிறகில்லாத பறவை தேசமெல்லாம் சுற்றும், அது என்ன?
1: தபால்.
0: பல் துலக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள், அவன் யார்?
1: சீப்பு.
0: உரசினால் போதும், உயிர் முடிந்து போகும், அது என்ன?
1: தீக்குச்சி.
0: தலைக்கு குடை, காலில் முள், அது என்ன?
1: குண்டூசி.
0: அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அலமாட்டான், அவன் யார்?
1: பந்து.
0: மண்ணுக்குள்ளே இருந்தவன் கூட்டுக்குள்ளே இருப்பான், அவன் யார்?
1: வேர்க்கடலை.
0: மிக அழகாகவும் சரியாகவும் பதிலளித்த 6ஆம் வகுப்பு மாணவி ஹேமமாலினிக்கு நன்றி. மேலும் நாப்பிரல் பயிற்சி, நாணயர் பயிற்சி போன்றவை மொழியை பிழையற பேசவும் உச்சரிக்கவும் உதவின. அதில் சிலவற்றை காண்போம். எங்கே நான் கூறும் வாக்கியத்தை 3 முறை பிழையில்லாமல் வேகமாக கூற முயற்சி செய்யுங்களேன் பார்ப்போம். வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டுக்கு மேல் கூரை, கூரை மேல நாரை.
1: வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டுக்கு மேல் கூரை, கூரை மேல நாரை. வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டுக்கு மேல் கூரை, கூரை மேல நாரை. வீட்டுக்கிட்ட கோரை, வீட்டுக்கு மேல் கூரை, கூரை மேல நாரை.
0: பரல் உருள கலல் உழலும், கலல் உருள பரல் உழலும்.
2: பரல் உருள கலல் உழலும், கலல் உருள பரல் உழலும். பரல் உருள கலல் உழலும், கலல் உருள பரல் உழலும். பரல் உருள கலல் உழலும், கலல் உருள பரல் உழலும்.
0: நேற்று சென்று பெற்ற கன்று மாமரக்கன்று,
1: நேற்று சென்று பெற்ற கன்று மாமரக்கன்று, நேற்று சென்று பெற்ற கன்று மாமரக்கன்று, நேற்று சென்று பெற்ற கன்று மாமரக்கன்று.
0: என் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி வி கிருத்திக்ஷா மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவி ஜே ரோஷினி இருவரும் நன்றாக முயற்சித்தார்கள். நீங்களும் அவ்வப்போது முயற்சித்து தமிழ் மொழியை பிழையற உச்சரிக்கலாமே.
3: கவின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வீட்டுல அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் எல்லாரும் வெளியில போலாமே அப்படின்னு எல்லாரும் திட்டம் போடுறாங்க. சரி அப்படின்னு எல்லாரும் வெளியில போறாங்க. வெளியில எப்படி போறது அப்படின்னு பாக்குறப்ப அங்க போயிட்டு இருந்த ஆட்டோவை அப்ப கவின் எப்படி கூப்பிட்டானா, ஏ ஆட்டோ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டான். அதை பார்த்த தாத்தாக்கும் அப்பாவுக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் ஆட்டோல ஏறாங்க, போறாங்க. போனோன்னே எல்லாரும் ஒரு டேபிள்ல உட்கார்றாங்க. எல்லாத்துக்கும் என்ன வேணும்னு கவின் நோட் பண்ணிக்கிட்டான். அப்புறம் வெயிட்டரா அப்ப கவின் எப்படி கூப்பிட்டான்னா, யோ வெயிட்டர் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டான். அதை பார்த்த தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்ப ஒண்ணுமே சொல்லல, இதெல்லாம் டக்குன்னு எடுத்துருவாங்க அப்படின்னு கவின் மிரட்டுறான். வெயிட்டரும் ஒன்னும் சொல்லாம போயிட்டாரு. எடுத்து வரும்போது வெயிட்டர் வச்சிருந்த சாம்பார் கப் வந்து கீழே விழுந்துருது. அத பார்த்த கவின் ரொம்ப கோபமாகி, யோ வெயிட்டர் பாத்தி எடுத்துட்டு வர மாட்டியா அப்படின்னு திட்டுறான். அத பார்த்த தாத்தா, என்ன

0: பேசுற, அவர் உன்னோட வயசுல பெரியவரு அப்படின்னு சொல்றாங்க உங்க தாத்தா. ஆனா நான் என்ன தாத்தா பேசுனேன் அப்படின்னு கவின் கேக்குறான். அப்புறம் உங்க அப்பா சொல்றாங்க, இங்க பாரு கவின், நம்ம பணக்காரங்களா இருக்கிறதுனால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், வெயிட்டர் ஏழையா இருந்தாலும் நமக்கு எடுத்துட்டு வராங்க, அவங்களுக்கு இருக்க சுயமரியாதைய நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பா. அப்புறம் கவின் வெயிட்டர் கிட்ட போய் மன்னிச்சிருங்க வெயிட்டர் அப்படின்னு சொல்றா கவின். அவரும் பிளஸ் பண்றாரு. அப்புறம் ஜாலியா சாப்பிடுறா கவின். எல்லாரும் வெளியில போறாங்க. அதே ஆட்டோவை தேடுறா கவின். அப்ப எப்படி ஆட்டோவை கவின் கூப்பிட்டான் தெரியுமா? ஆட்டோ அங்கிள், இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். ஆட்டோ அங்கிளும், பரவாயில்லையே தம்பி, இந்த வயசுலயே நல்ல சொற்களை யூஸ் பண்றியே அப்படின்னு பிளஸ் பண்றாங்க ஆட்டோ அங்கிள். அப்புறம் கவின் ஆட்டோல ஏறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போனோன்னே உங்க அப்பா கிட்ட சொல்றான், அப்பா நான் ஏ ஆட்டோ இங்க வா அப்படின்னு கூப்பிட்டப்ப அவரு என்னைய ஒண்ணுமே சொல்லல. அதே மாதிரி யோ வெயிட்டர் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டப்ப அவரு ஒண்ணுமே கண்டுக்கல. அதே மாதிரி நான் வெயிட்டர் கிட்ட சாரி கேட்கும் போது அவரையும் என்னை பிளஸ் பண்ணாங்க, அதே மாதிரி ஆட்டோங்களையும் நீ பிளஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றான் கவின். அப்புறம் அவனோட விஷயத்தெல்லாம் அவங்க அப்பாட்ட ஷேர் பண்றான். இதுதான் ஔவையார் சொல்றாங்க கொன்றவந்தன் கதையில், கீழோர் ஆயினும் தாள ஊரை அப்படிங்கிறாங்க.
1: தாயும் தாய்நாடும் இரு கண்கள். தாய்நாடு என்றால் தாய்மொழியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தான். சுற்றுச்சூழலை பாதுகாத்து பாரம்பரியம் காத்தால் தானே கலாச்சாரம் பாதுகாக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி வில்லுப்பாட்டு மெட்டில் சொல்ல வருகின்றனர் கிருத்திக்ஷா, ஹேமமாலினி, மகிஷா பானு, தனிஷ்கா மற்றும் முகமது இசாக்.

0: நாங்கள் தென்னூர் நடுநிலை பள்ளியில இருந்து யாழ் நிலா குழுவில் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் வில்லிசை பாடல் பாட வந்துள்ளோம்.
1: ஆமா,
2: பசுமையும் பாரம்பரியமும் அப்படி என்று சொல்றீங்க. அப்ப பசுமைனா என்னென்று முதல்ல சொல்லுங்க.
0: அப்படி கேளு. பசுமைனா பச்சை நிறத்தை குறிக்கும். பச்சை நிறம் அப்படிங்கறது நம்ம வாழ்ற பூமிய பசுமையா பாதுகாக்கணும்னு அர்த்தம்.
1: எப்படி பசுமையை பாதுகாக்கிறது?
0: நம்ம வீடு கட்டுறதுக்கு, தொழிற்சாலை அமைக்க, போக்குவரத்து வழித்தடங்களை அமைக்க அப்படின்னு மரங்களை வெட்டி வெட்டி
3: வெட்டி
0: பசுமையை அழிக்கிறோம். ஒரு மரம் கூட நடுறது கிடையாது. விலங்குகளுடைய வாழ்விடமா இருந்த காடுகளை அழிச்சு அழிச்சு மழைப்பொழிவை தடுத்து போட்டோம். அடுத்த தலைமுறையை வாழ வழி இல்லாம பண்ணிட்டோம். நம்ம மட்டும் வாழ்ந்தா போதுமா?
2: இப்படியே போனால் மூச்சு விடுறதுக்கு கூட காற்று இல்லாமல் போய்விடுவோம் சொல்லுங்க.
1: ஆமா,
2: அதற்கு நாம என்ன செய்யணும்னு சொல்லுங்க.

0: போனா இதுதான் நிலைமை.
1: ஆமா,
0: இதுக்குத்தான் அப்பவே நம்ம பாரதியார் சொன்னாரு.
1: என்ன சொன்னாரு?
0: காணி நிலம் என்னும் பாடலில் வீட்டின் அருகே கிணறும் 10-15 தென்னை மரங்கள் வேண்டும் என்று பாடியுள்ளார். பசுமையால் மட்டுமே உலகத்தை காக்க முடியும்னு சொன்னாரு.
1: கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. நம்மளோட நகரத்தில் வாழ்றதுக்கு இடம் இருக்குமாங்க?
0: இடம் இல்லனா என்ன? நம்ம அரசாங்கம் சொல்ற மாதிரி ஒரு மரம் வளர்க்கலாமே, தொட்டி செடிகள் வளர்க்கலாமே.

0: இருக்கிறவங்க மாடி தோட்டம் அமைக்கலாமே. எப்படியோ நம்ம பசுமைய காப்பாத்தினா போதும். நம்மளால முடிஞ்சதை செஞ்சா போதும் இல்லையா? குப்பைகளை கண்ண இடத்துல போடாம நீர்வழி பாதையிலும் போடாம உரியவரிடம் கொடுத்து அவங்க வாங்கிப்பாங்க. கழிவு நீரை உரிய நேரத்தில் அகற்றுதல், காற்று மாசுபாட்டை தடுக்கிறது எல்லாம் நம்மளுடைய வேலைன்னு சொல்றேன்.
1: அப்படியா, இப்பதான் நல்லா புரியுது.
2: நாம ஒவ்வொரு தரு நினைச்சா வீட்டை, தெருவை, நம் ஊரை, நம் நாட்டை பசுமையாக மாற்றிடலாம்.
0: விவசாயமும் கிராமங்களும் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு நம்ம தேசத்தந்தை காந்தியடிகள் சொல்லி இருக்கிறாரு. விவசாயி சேத்துல கால் வைக்கலாட்டி நம்மள சோத்துல கை வைக்க முடியுமா? உணவு உற்பத்தி தான் ஒரு நாட்டை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும்.
3: இயற்கை பசுமை அப்படின்னு சொல்றீங்களே, இந்த பாரம்பரியம்னா என்ன?
0: அப்படி கேளு. பாரம்பரியம்னா நம் முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி நாமும் வாழ்றது அப்படின்னு ஒரே வரியில சொல்லி கொள்ளலாம். ஆனா அதை பத்தி சொல்லணும் நேரமாகுமே.
2: சுருக்கமாக சொல்லிடுங்க.
0: முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி வாழ்றது பாரம்பரியம். பலமே உணவு, உணவே மருந்துன்னு சொன்னாங்க. பச்சை காய்கறி, கீரை வகைகள் சாப்பிட சொன்னாங்க. ஃபாஸ்ட் ஃபுட், லேஸ், குர்குரே சாப்பிட சொல்லலையே. நாகரிகன் பேர்ல எல்லாம் மாறிடுச்சு. எங்க பார்த்தாலும் நோய்கள், புதுசு புதுசா பேர் வைக்காத கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், மருத்துவமனைகள் அலைமோதும் கூட்டம், மருத்துவ கழிவுகள் ஒரு பக்கம் இரம்பி வழியுது. கொரோனா வந்ததே, எத்தனை எத்தனை உயிரிழப்புகள். உயிர் தப்பினோமே, நாம் எல்லாம் உயிர் தப்பினோமே. இதெல்லாம் ஏன், எப்படி, காரணம் என்ன? சிந்தித்தோமா? சிந்தித்தோமா? இதுவரை சிந்தித்தோமா? இதுவரை இது ஏன் என்று சிந்தித்தோமா? காப்போமா? பசுமையை காப்போமா? பசுமை பாரம்பரியம் காப்போமா? தடுப்போமா? நோய்களை தடுப்போமா? நோயில்லா வாழ்வை அடைவோமா? நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. கொரோனா வந்ததே, எத்தனை எத்தனை மருந்துகள் இருந்தாலும் சரி பண்ண முடியாத நோய். நம் பாரம்பரியம் நானே விரட்டி அடித்தது. மூலிகைகளும் கஷாயங்களுமே நம்மை காத்தது. இது யாராலும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது.

0: மஞ்சப்பைய விட்டுட்டு பிளாஸ்டிக் பைய எடுத்தோமே அன்னைக்கே நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கிட்டோன்னு சொல்லலாம்.
1: அப்படி என்ன நம்ம பாரம்பரியம்னு சொல்லுங்க.
0: உலகத்திலே முதன் முதலில் மனித இனம் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். அங்கே முதலே பேசப்பட்ட மொழி நம் தமிழ் மொழி. நம் முன்னோர்களாலே அருகில் கிடைத்த தாவரங்களை வச்சே எல்லா நோய்களையும் குணப்படுத்தினாங்க. மஞ்சள் தெளிக்கிறது, வீட்டில் சாணம் வைத்து மொழுகுதல், வேப்பிலை பயன்படுத்துறது, பழங்கள் காய்கறிகள் கீரை சாப்பிடுறது, சிறுதானிய உணவு சாப்பிடுறது. ஏன் பழையச்சோர் சாப்பிட்டு நம் முன்னோர்கள் கூட 100 வயசு தாண்டி வந்து நம்ம பார்க்கலையா? தீமையான எல்லாத்தையும் விட்டுட்டு பசுமையும் பாரம்பரியமும் கடைபிடிப்போம் சொல்லி தந்த

0: பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை வில்லுப்பாட்டு மெட்டில் விசித்திரமாய் எடுத்து கூறிய என் பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. வித்தியாசமாக சிந்திக்கும் துணிவு, புதியன கண்டறியும் துணிவு, புதிய பாதைகளின் பயனுக்கும் துணிவு, முடியாததை முடித்து காட்டும் துணிவு, இவையெல்லாம் இளமையின் சிறப்பு அடையாளங்கள். இத்தேசத்தின் இளைஞர்களான நாம் துணிவுடன் தொடர்ந்து உழைப்போம், அனைத்து குறிக்கோள்களையும் சாதித்து வென்று காட்டுவோம் என்ற நம் தேசத்தின் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பொன்மொழிகளை மனதில் கொண்டு தன்னம்பிக்கையுடன் கல்வியில் சிறந்து விளங்கி உலகிற்கு உன்னை அறிமுகம் செய்திட புறப்படுவோம், கற்போம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.
1: பல்சுவை நிகழ்ச்சியை வழங்கியோர் திருச்சி தென்னூர் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். இனி உலகமே இசைமயமானது, இசை தரும் இன்பத்தை அனுபவிக்காதவர் யாரும் இலர். அது மனிதர்களை மட்டுமல்ல எல்லா உயிர்களையும் ஈர்க்க வல்லது. எல்லோரையும் இசைக்க வைப்பதால் தான் இசை என்று பெயர் பெற்றது. பி தேவான்சி லக்ஷ்மி நமக்கான சிறுவரிசை மேடை நிகழ்ச்சியில் என்ன ராக தாளத்தில் பாட வருகிறார்?

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரும்புகளின் ஆரவாரமாய் தேன் சிட்டுக்களின் ரீங்காரமாய் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

0: இருக்கிறீங்க. இது நம்பர் 2 எஃப்எம் ரெயின்போ 100.1. நேரம் 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் தாவேக ஆதரவு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி ஆதரவுடன் அக்கட்சி தற்போது 116 உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கினால் தாவேகா ஆதரவு உறுப்பினர்

எண்ணிக்கை 118 உயர்ந்து ஆட்சி அமைப்பதில் உள்ள தேக்க நிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, அரசு அமைக்க தனிப்பெரும் கட்சியை அழைப்பது ஆளுநரின் கடமை என்று குறிப்பிட்டார். ஆளுநர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாகவும் அவர் குறை கூறினார். இதனிடையே தாவேக்காவிற்கு அமமுக உறுப்பினர் ஆதரவு வழங்கியதாக கூறப்படும் போலி கடிதம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அக்கட்சித் தலைவர் திரு டி டி வி தினகரன் ஆளுநரை கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு ஆட்சி அமைக்க விசிகா நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடித்த நிலையில் தாவேக்காவின் ஆதரவு குறித்து தகவல் தற்போது வெளியாகியுள்ளதால் தேக்க நிலைக்கு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி கூறியுள்ளார். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு நடராஜருக்கு இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனையில் ஏளாரமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை புறநகர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பரவலான மழை பெய்து வருகிறது. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, மீனம்பாக்கம், நங்கநல்லூர், மேடவாக்கம், மடிப்பாக்கம், வேளச்சேரி, வண்டலூர், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் பகுதிகளில் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாழ்க்கையோட சாரம் என்னன்னு தெரியுமாங்க? தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. இழந்ததை நினைச்சு கவலைப்படாம நாம விரும்பினதை மீண்டும் உண்டாக்கிக்கிறது தாங்க வாழ்க்கையோட சாரமே. இதமான பாடல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், கூடவே நீங்க எங்களுக்காக அனுப்பின கடிதங்களும் மின்னஞ்சல்களும் காற்றலைகள்ல இப்போ இசைத்துறல் தான் கேட்க போறோம். இது நம்ம ரெயின்போ 102.1.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

3:11 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 இசை துறதாங்க. இது மாட பாடல் கேட்டாச்சதுக்கப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். சீனாவில் பெற்றோரால் கைவிடப்பட்ட 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு தங்கும் இடமும் கல்வியும் கொடுத்திருக்கிறாரு பாய் ஜியான் அப்படிங்கிற 52 வயது உடற்கல்வி ஆசிரியர். சின்ன வயசில் ஒரு நண்பனுக்கு உதவியதிலிருந்து இந்த புனித பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறாரு. இந்த குழந்தைகளுக்கான செலவை சமாளிக்கணுமே, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சவர் பகுதி நேரமாக வேடைக்கும் போறாராம். இதை பார்க்கும் போது, கேட்கும் போதும், படிக்கும் போது ஒன்னே ஒண்ணு தோணுதுங்க, அன்புடையார் என்பும் உரியற்பிறருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 இசை தோறல்.

0: SRCE தலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRCE தலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRCE கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRCE.
1: கேட்டுருக்கீங்க, இது நம்ம டிஃபிம் ரெயின்போ 102.1 இசை துறல் தாங்க. அடுத்ததா என்ன, நீங்க எங்களுக்கு அனுப்பின மின்னஞ்சல் தான். இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? 7ஆம் தேதி காலை மலர் காய்கறி தங்கும் மருத்துவ நேரம் தெரிந்து கொண்டோம். அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் சிறப்பு. அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள். நிலைய இயக்குநர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க தான் 8ஆம் தேதி காலையில காலை மலர் நிகழ்ச்சி இதயராகும் மதுரை கீதம் இசைத்துறல் நிகழ்ச்சி கேட்டேன் சிறப்பு. அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு அப்படியே இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, 8ஆம் தேதி வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில 30 வினாடி கேள்விகள், மைண்ட் கேம் கேள்விகள், அருமை இதே ரகம் இரவு இசை இனிமை ஞாபகம் இறுதி நிகழ்ச்சிகளிலும் பாடல்கள் இனிமை அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க யாரு அப்படின்னா, சென்னையிலிருந்து அந்தோணிராஜ் அவருக்கும் நாம ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நம்ம ரெயின்போ 102.1 இசை தோரல்.

கேட்டுருக்கிறீங்க இது நம்ம ரெயின்போ 102.1 இசை தோறல். மஞ்சள் மூக்குனாரே குழிக்கடா அரிவாள் மூக்கன் தேன்பருந்து ஆர்டிகாலா சைபீரியன் கொக்கு சிம்பருந்து ரா கொக்கு விசிறுவாழ் உள்ளான் நீர்க்காகம். என்னடா இது பறவைகளோட பேரா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு உலக வலசை பறவைகள் தினம். வலசை பறவைகளின் வாழ்விடங்களை பாதுகாக்கிறதோட அவசியத்தையும் எடுத்து சொல்ற ஒரு விழிப்புணர்வு தினம் தான் இன்னைக்கு. பறவைகளின் வலசை ஒரு இயற்கை அதிசயம்ங்க. பறவைகள் இனப்பெருக்கம் செய்வதற்கும் இறை தேடுவதற்கும் நீண்ட தூரம் பயணம் போகுது. சிறந்த சூழலியலை தேடி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் போறாங்க இவங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தோறல்.

கேட்டு இருக்கிறீங்க, இது இசைத்தூரல் நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா. இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறவங்க பேரு அன்புராணி, ஆனா எந்த ஊரு அப்படின்னு சொல்லி அனுப்பல. நேற்றுக்கு எழுத்தாளர் சிவக்குமார் முத்தையா அவர்களுடன் வடைக்கலராஜ் ஐயா அவர்கள் உரையாடல், அதாவது இலக்கியம் பேசும் நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்துச்சு. தஞ்சை பேச்சு வழக்குகள், வெளிநிலத்தில் நாலு வகை மண் பற்றி சுவாரஸ்யமான புதிய தகவலை கேட்டேன். சிறிது நேரம் தான் நிகழ்ச்சியை கேட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையையும் பதிவு பண்ணிட்டாங்க. தூண்டில் முள் வளைவுகள் அப்படிங்கிற குறு நாவல்கள் பற்றி கூகுள் மூலம் தேடி தெரிந்து கொண்டேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முறை உங்க ஊர் எது அப்படிங்கிறதையும் அன்புராணிமா நீங்க அப்படியே எங்களுக்கு அனுப்பி வச்சிருங்க. அடுத்த மின்னஞ்சல் யார் அனுப்பியிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. 8ஆம் தேதி இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை கௌதமன் மற்றும் அபி இருவரும் அட்டகாசமாக நெறிப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இனிய உலகம் இனியும் தாங்குமா பகுதியில் தம்பி மனோஜ் கோடை மழையை சேவிக்க வேண்டியதன் அவசியத்தையும், குப்பை குளம்குட்டைகளில் குப்பைகளை குளம்குட்டைகளில் வீசாமல் சூழலை காக்க வேண்டியதன் அவசியத்தையும் சொன்னது டைமிங்கா இருந்துச்சு, வாழ்த்துக்கள் தமிழ் மனோஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மங்கை உலகம் நிகழ்ச்சியில் முயற்சியும் வெற்றியும் தலைப்பு கொடுத்து தோழிகளை பேச அழைப்பு விடுத்தார் ராஜலட்சுமி. விடாமுயற்சி பற்றி ஒரு கதை சொன்னார் தோழி தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம். அவங்களோட முயற்சியும் வெற்றியும் பற்றி சொல்வார்னு நான் எதிர்பார்த்த தோழி காதர் பிவி இக்பால் அழகாக அவர் எடுத்த முயற்சியும் வெற்றியும் பற்றி பகிர்ந்தார். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ஒரு மணி நேரம் வழங்கினால் தோழிகளுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும், இன்னும் நிறைய தோழிகள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரை மணி நேரத்தில் 3 தோழிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு அமைகிறது. இயக்குநரிடம் இதை வந்து கோரிக்கையாகவும் வைக்கிறேன், ஒரு மணி நேரம் மங்கை உலகம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க யாருன்னா குமரநகர் லட்சுமி. அடுத்ததா இந்த லட்சுமி படிச்சாச்சு. அடுத்த லட்சுமி அம்மா யார் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி அம்மா அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க 8ஆம் தேதி நேற்று 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் மைண்ட் கேம் விளையாட்டை நேர்களோடு சிறப்பாக விளையாடிய அபிராமி மேம் அவர்களுக்கும் தரணி மேம் இருவருக்கும் பாராட்டுக்கள். 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் இனிமையாக இருந்தது. 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்களின் நேரலை பாடல்கள் அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அபிராமி மேடம் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுக்களும் சிறப்பை பற்றியும் தமிழ் மொழியின் பெருமையை பற்றியும் கூறியதை கேட்டபோது மிகவும் மகிழ்ச்சியாக

இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த விஜயலட்சுமி மேம் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி, இவங்களுக்கும் நாம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கலாம். கேட்டுட்ருக்குறீங்க இது இசை தூரல்.

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: 3:38 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம ரெயின்போ 102.1 இசை தூரல்.

6:43 கேட்டு இருக்கோம். இது இசை தூரல் நம்ம நம்ம ரெயின்போ 10.1 இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க யாரு, என்னைக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, நேற்றைய நிகழ்ச்சிகளுக்காக இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி. நேற்று காலை முதல் மாலை வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக மிக சிறப்பு. எனவே 8 மணிக்கு பாடல்கள் அனைத்தும் கேட்டு மகிழ்ந்தோம், மகிழ்ச்சி. எனவே 10 மணிக்கு நேயர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேரலையில் தங்களுக்கு படைத்த பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்தார்கள். நேயர்கள் நேரலையில் பேசுவது கேட்பது என்பது மிக ஒரு அலாதியான விஷயமாக மகிழ்ச்சியாக உணர்ந்தும், நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேரலை நிகழ்ச்சி மனதிற்கு புத்துணர்ச்சியை அளித்தது. எங்கள் விருப்ப பாடலும் வழங்கினார் சகோதரி அறிவிப்பாளர், அவர்களுக்கு பாராட்டுக்கள். சிறப்புடன் நிகழ்ச்சியை நேர்களுக்கு ஏற்றவாறு பக்குவமாக பேசி பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் அபிராமி அவர்களுக்கு ஒரு சபாஷ். இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி கும்பகோணத்திலிருந்து. அவங்களுக்கும் நாம நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல் ரெயின்போ 10.1.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: 3:50 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஷ் எஃப்எம் ரெயின்போ 100.1 இசை தூரல். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஏதாச்சும் சொன்னா அந்த விஷயத்துல நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம முகம் சின்னதா அப்படியே வாடிருங்க. உடனே வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன தொட்டாசனிகை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ நிகழ்ச்சியில தொட்டாசனிங்கி செடி பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த தொட்டாசினிங்கிய தொட்டா சுருங்கி, தொட்டால் சுணங்கி, தொட்டால் வாடி அப்படின்னு சொல்லி பல பெயர்களில் கூப்பிடுறாங்க. இந்த தாவரத்தின் தாவரவியல் பெயர் மிமோசா பியூடிகா. இந்த செடியை தொட்டாலோ அதன் மீது ஏதாவது பட்டாலோ உடனே தன்னோட சின்ன சின்ன சின்ன இலைகளை சுருக்கிக்கும். அது இது நடுத்தன் அமெரிக்காவை தாயகமாக கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தொட்டாச்சி நீங்க இலைகளை தொடும்போது அதோட தண்டு பகுதியில ஒரு வகையான அமிலத்தை சுருக்குமா, அதனால இலையோட கீழ்ப்பகுதியில இருக்கிற செல்கள்ல இருந்த திரவத்தன்மை போயிருமா. ஆனா இலையோட மேல்பகுதி செல்கள்ல இருக்கிற திரவத்தன்மை நீங்கிறது இல்லையா. மேற்பகுதி இலையின் எடை காரணமா முழு இலையும் நெகிழ்ந்து வளைந்து மூடிக்கொள்ளுதாங்க. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம டிஷ் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 4 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைக்க விசிக நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் தாவேகாவின் ஆதரவு குறித்த தகவல் வெளியாகியுள்ளதை அடுத்து தேக்க நிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தாவேகா தலைவர் திரு விஜய் தலைமையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள முன்னாள் அஇஅதிமுக அமைச்சர் திரு சி வி சண்முகம் இல்லத்தில் ஆலோசனைகள் நடைபெறுவது முக்கியத்துவம் பெறுகிறது. திருச்சி வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் இன்றும் நாளையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற உள்ளதால் இப்பகுதியில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டத்திற்கு தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசரகால தீத்தடுப்பு மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் உயரமான கட்டிடங்கள், ஆக்ஸிஜன் பாதுகாப்பு

பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள் ஆகியவற்றில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் எவ்வாறு அதனை கட்டுப்படுத்துவது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் கோம்பை, ராஜபாளையம், சிப்பி உள்ளிட்ட இந்திய ரக மற்றும் வெளிநாட்டு ரக நாய்களும் பங்கேற்கின்றன. சென்னையில் கனமழை காரணமாக பெங்களூரு மற்றும் மும்பையிலிருந்து வந்த 2 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் உட்பட 5 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் தொடர்ந்து நடுவானில் வட்டமடித்தது. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 10க்கும் மேற்பட்ட விமானங்களும் காலதாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நீ கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐ யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
3: நாலு மணி நாலு நிமிஷம் ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம டிஷன் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். எப்ப அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு மணி நேரம் இப்ப உங்களுக்கு வந்துருச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மனோஜ்?
4: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
3: ஆமா,
4: நேயர்கள்ட்ட பேச போறோம் சொல்லிட்டு. சரி, வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாட்டு?
3: எதிரில
4: இருக்கிறது நான் ராஜலட்சுமிங்கிறத மறந்துட்டேன். கேக்குற கேள்விக்கான பதில்களை சொல்லிடணும். வழக்கம் போலவே இன்னைக்கு நீங்க தொடர வேண்டிய தொலைபேசி எண்கள்
3: 0431-246-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2. இந்த எண்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. டான் டான் டான் பதில் சொல்ல நீங்க வாங்க. டான் டான் டான் கேள்வி கேட்க நாங்களும் ரெடியா இருக்கோம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது வண்ண கொடுங்கள் நம்ம ரெயின்போ 102.1.

Kabaddi.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசம் அன்கோ.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ் க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
8: திருச்சி சாரதாஸ்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: நேரம் கிட்டத்தட்ட 4:11 ஆக போகுதுங்க. வண்ண கோலங்கள் கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு புதறிவு வினாக்கள்னு சொல்லிட்டீங்க.
12: ஆமாம், புதறிவு வினாக்கள்னு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி டக்குன்னு என்கிட்ட கேள்வி கேட்கறது, என்கிட்ட பதில் எதிர்பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பொறுப்பு திரும்ப முன்னாடியே கையெழுத்து போட்டு விட்டுருக்கேன். அது ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க மனோஜ், கேள்விகளை வந்து நேர்கள் கிட்ட கேட்கறீங்க, எனக்கு பதிலாக வந்து நேர்கள் பதில் சொல்லுவாங்க. சரியா? சரி, இப்ப என்ன கேள்வி கேட்கலாம்னு இருக்கீங்க அதை சொல்லுங்க.
11: இல்ல இல்ல, நான் நேர தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல யார் என்ன
12: யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்பீங்களா? வணக்கம்
13: அனைவருக்கும், நீங்க மாலை வணக்கம்.
11: வணக்கம்
12: வணக்கம்.
13: நான் மதுரை மாவட்டம் மணிநாரன் சண்முக சுந்தரம்.
11: ஐயா வணக்கம். ஐயா
13: வணக்கம்.
11: சரிங்க, இப்போ வந்து மதுரை பக்கம் எப்படிங்க, மழை எப்படி இருக்கு?
13: மதுரை பக்கம் இப்போ மழை தூரல் இருக்கு.

0: இருக்கு. இங்கே இந்த வாரம் பூராவே ஒரு மாதிரி மழை இருந்துச்சுங்க திருச்சி சுற்று வட்டாரத்தில். இப்போ உங்களுக்கான கேள்வியும் கூட மழை சம்பந்தமானது தான், கேட்டுடலாமா? இப்போ வந்து மழை வந்து நம்ம செய்தி ஏரிய சுருக்கத்துலலாம் கேட்குறப்ப வந்து இவ்வளோ மழை பெஞ்சுது அவ்வளோ மழை பெஞ்சுதுன்னு சொல்கிறாங்கல்ல, இத்தனை மில்லி மீட்டர் பெஞ்சுதுன்னு, இந்த மழையை அளக்க ஒரு உதவுற அந்த கருவியின் பெயர் என்னங்கய்யா?
1: அதன் பேர் வந்து ரெயின் காச்.
0: சரியான பதில். தமிழ் இல்லைங்கய்யா?
1: மழை மானி.
0: மழை மானி. ஆகா, சிறப்பான பதிலுங்கய்யா. அதை பார்த்துருக்கீங்களா ஐயா நம்ம நேரில்?
1: ஆமாம் பார்த்துருக்கேன். நான் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மதுரையில் வந்து ஒரு ட்ரைனிங் போயிருக்கேன். நான் வந்து இந்த இம்ப்ளான்ட் ட்ரைனிங் சொல்லுவாங்க, கல்லடி கால் படிக்கிறது. அப்போ அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அந்த மழை மானி வச்சுருந்தாங்க.
0: இப்போ கூட செய்தி சுருக்கத்தில் ஏதோ சென்னை பக்கம் விமானம் மேலேயே சுற்றிட்டு இருக்குன்னாங்க, எல்லாம் மழையினால தான்.
2: புதுக்கோட்டை, நாகை இந்த பக்கம்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மதுரைக்கும் கூட மழை வந்தால் நல்லா தானே இருக்கும். திருச்சி இன்னும் ரெண்டு நாள் பெய்யட்டுமே மழை.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க. முதல் நேராக வந்து அருமையாக பதில் சொல்லிட்டீங்க. நன்றிங்க, நன்றி. இந்த மழை மானிக்கு வந்து ப்ளூவியோ மீட்டர், ஆம்ப்ரோ மீட்டர், ஊடுவோ மீட்டர் அப்படின்லாம் கூட பெயர்கள் இருக்குது. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் ரெண்டுத்துலேயுமே கூட குறிப்பிடுறாங்க இந்த மழையோட அளவை. நீங்கள் இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச சுவாரஸ்யமான கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சால் பதில் சொல்லலாம், இல்லாட்டி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் முதல்ல தொட்டு வந்து பேசலாம். 0431 246 1 அல்லது 240 102 1 வண்ணக்கோளங்கள் கேட்டு நினைஞ்சிருக்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: 4:18 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கோம் வண்ண குழந்தைகள். இந்த நிகழ்ச்சி நமக்காக தந்துட்டு இருக்காங்க வசந்த் அண்ட் கோ.
2: வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு பொது அறிவு வினாக்கள். நம்முடனேயும் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஹலோ.
1: ஹலோ வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க? சத்தமா பேசுங்க.
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருச்சி எடப்பாடி புதூர்ல இருந்து பழனிசாமி பேசுறேன்.
1: ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா?
3: நல்லா இருக்கிறேன்.
2: அழகா பேசிக்கிறீங்களே ரெண்டு பேரும். நானும் நேயர்களும் உட்காந்து கேக்குறோம் பழனிசாமி ஐயாவும் நீங்களும் பேசிக்கிறத.
1: எடமலைப்பட்டி புதூர்ல பழனிசாமி ஐயா, நான் முதல் முறையா ஏதோ ஒரு பேரு கேக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு ஐயா. இதுக்கு முன்னாடி நீங்க பேசிருக்கீங்களா?
2: பழனிசாமி ஐயா, வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கு கேள்விகள் எல்லாம் தயாரா இருக்கு. கேள்வி மட்டும் போதுமா, கேள்விகள் வேணுமா?
3: கேள்விகள் சொல்ல தெரியாது,
2: அதனால ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கிறீங்களா?
3: சொல்லுங்க.
2: சரி ஐயா, உங்களுக்கு வந்து சுலபமாவே கேட்டுருவோமா? சரி, இப்ப வந்து ஒளி ஒளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஓசை ஒலியும் இருக்கு, வெளிச்சத்துக்கு ஒரு ஒலி சொல்லுவோம்ல, இது ரெண்டுத்துல எதுங்க வேகமானது?
3: ஒலி ஒலிங்கறதா?
2: அது ரெண்டுத்துல எது வந்து வேகமா பயணிக்கும்?
3: ஒலி ஒலிதா.
2: அந்த ஒலி எந்த ஒலி? ஓசையா வெளிச்சமா?
1: ஒலியா ஒலியா, லைட்டா சவுண்டா அப்படின்னு
3: கேக்குறாரு.
2: ஓசைதான் வந்து வேகமா பயணிக்குமா?
3: ஆமா.
2: சரிங்க ஐயா, சொல்லியிருக்க இந்த பதில் சரியா இல்லையான்னு உங்களோட சக நேயர்கள்ட்ட இன்னொரு வாட்டி கேட்டுருவோம். கேட்டுட்டு சரியான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பழனிசாமி ஐயா வெற்றியாளரா கேட்டலாம். சரிங்க. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். ராஜாமணி வின்சென்ட்மா, நல்லமா இருக்கீங்களா? யார் முதல்ல கேட்கறோங்கிறதா இருக்கு, நீங்க கேட்டீங்க. சரிம்மா சரிம்மா, இப்போ கேள்வி, ஒலி ஒலி அதாவது ஓசை வெளிச்சம், இவை இரண்டில் எதன் வேகம் அதிகம், எது வேகமா பயணிக்கும்? இதற்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லுவாங்க நம்ம அறிவியல் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது, அது என்ன ஞாபகம் இருக்கா? காலங்காலமா இதே வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லுவாங்க, நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி.
4: நம்ம என்ன, நம்ம இதை விட வேகமாக போகக்கூடியது நம்ம எண்ணம். நம்ம உடனே அமெரிக்காவோட
2: திடீர்னு, நீங்க ராஜாமணி அம்மா நீங்க வந்து திடீர்னு வந்து நம்ம இணையதளம் நிலவி கேட்க மாதிரி போயிட்டீங்க, நல்லா இருந்துச்சுங்க. ஆனா உங்களோட பதில் சரியான பதில், அதை முதல்ல அங்கீகரிச்சிருவோம். நன்றிமா, நன்றி. அந்த அறிவியல் ஆசிரியர்கள் வந்து சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து மின்னல் வெட்டி இடி இடிக்கிற சத்தம்லாம் கேட்கும் அப்படின்னா முதல்ல வந்து மின்னல் தெரிஞ்சிடும் நம்ம கண்ணுக்கு, இடி வந்து அப்புறமா என்னப்பா மின்னலை வெட்டிட்டு போயிடுச்சு இப்போதான் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து வெளிச்சம் தான் வந்து

0: நம்ம பயணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன வினாக்கள் அழகாக உங்களுக்காகவே காத்திருக்கு. விளையாட வாங்க.
1: 0-4-3-1-246-1-240-1-2 இந்த மாதிரி கேள்வி, கேள்விக்கான சரியான விளக்கத்தையும் அந்த மாதிரி புதுறிவு கேள்விகள்ல மனோஜ் நீங்க அடுத்ததான் ஏதோ ஒரு கேள்வி வச்சிருப்பீங்க, அந்த கேள்வியும் கூட நீங்க என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா நல்லா
0: இருக்கும். இப்பேவா சரி ரைட். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை,
1: ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை
0: அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. எண்ணிக்கை எவ்வளோன்னு வந்து நேயர்கள் அடுத்து வந்து சொல்ல போறாங்க. கேட்டு இணைஞ்சிருக்கீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.

0: 4:26 எப்படி ஆச்சுன்னே தெரியல. நேயர்கள் கிட்ட நீங்க கேள்வி கேட்கறதும், நேயர்கள் வந்து பதில் சொல்றதும், அதுக்கு விளக்கம் கொடுக்கறதும், நல்ல பாடல்களை கொடுக்கறதும், அந்த 26 நிமிஷம் எப்படி போணுச்சு அப்படிங்கறத நான் அப்பதான் உட்காந்து பேனா பென்சில்ல நோட் எல்லாம் வச்சு கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததா கேள்வியும் கேட்டாச்சு, அந்த கேள்விக்கான பதில் யாரு சொல்ல வந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
1: முதல்ல முன்னாடி அந்த கேள்வி ஒரு வாட்டி சொல்லிருக்கேன்,
0: சொல்லிருங்க.
1: அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை என்ன, இதுதான் வந்து கேள்வி. இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைய போறாங்க, யாரு எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: மாவட்டம் வடசேரில இருந்து லட்சுமி கருணாகரன் சார்.
1: லட்சுமி கருணாகரன் அம்மா வடசேரியில இருந்து?
2: ஆமாங்க சார்.
1: சரிங்கம்மா, கேள்வி கேட்டீங்களா?

0: இல்லைங்க சார், முத கேள்வி கேட்டேன், திருப்பாடி சொன்ன
1: லைன் பிடிக்கல. பரபரப்பா நம்ம வந்து லைன் பிடிச்சிட்டு இருக்கோம். சரிங்கம்மா, லட்சுமி கர்நாகனமா இப்ப நான் கேள்வி கேட்டுறேன்.
0: இந்த இது கொடுத்தது ரொம்ப நன்றி சார், ரொம்ப நொந்து போயிட்டேன் சார்.
1: என்னாச்சுங்கம்மா?
0: மக்களுக்கு கிடைக்கலன்னு எனக்கு மறுபடியும்
1: கிடைச்சிருச்சு.
0: மறுபடியும் ஆரம்பிச்சாங்க.

0: வண்ணக்கோளங்கள்ல உங்களுக்கான அந்த புதிரி வினாக்கள் இன்னைக்கு வந்து ராம்சார் தலங்கள் அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இல்லைங்க சார், அவ்வளவு நாலேஜ் இல்ல.
0: சரி, சும்மா நம்ம வந்து கேள்வி கேட்போம், நீங்க ஒரு பதில் சொல்லுங்க, சரியா தப்பான்னு பாத்துக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனை? சும்மா நீங்க சொல்லுங்களேன், எத்தனை இருக்கலாம்? தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ராம்சார் தலங்கள், நான் வேணா ராம்சார் தலம்னா என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்களா? ராம்சார் தலம்னா என்ன அப்படின்னா, அது வந்து உயிரியல் ரீதியா முக்கியத்துவம் பெற்ற ஒரு பல்லுயிர் பாதுகாப்பு தலம். இப்போ அந்த இடத்துல வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கலாம், இல்லை அந்த இடத்துக்குன்னு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கலாம் உயிரியல் ரீதியாக. ராம்சாருங்கிறது ஒரு இடத்தோட பேர். அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கையில் வந்து எல்லா நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க. எங்கெங்க நம்ம ஊரில் வந்து சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும், இந்த பேர்லேயே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கிறாங்க. அப்படி இந்தியாவில் எத்தனையோ ராம்சார் தலங்கள் எத்தனையோ மாநிலங்களில் இருக்குது. நம்ம ஊரில் அப்படி உயிரியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எத்தனை இருக்கலாம்? ஒன்பது இருக்கலான்னு நீங்க சொல்லிருக்கீங்கம்மா. சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்கள்ட்டையும் கேட்டு நம்ம முடிவு கூறுவோம். சரிம்மா, நன்றிம்மா, நன்றி, நன்றிம்மா. சரி, இப்போ வந்து லக்ஷ்மி அம்மா வந்து ஒன்பது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த எண்ணிக்கையை பத்தி?
2: கூடுதலா
0: சொல்லிருக்கலாம். சரி, இப்ப இவர்கிட்ட கேட்போம், அடுத்து யாரு? ஆஹா, அடுத்து வந்தவங்க வந்து எண்ணிக்கை யோசிக்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எண்ணிக்கை கூடுதலாக இருக்குமா குறைச்சிருக்குமா? நேர்களே, நீங்கள் உங்கள் பதிலை சொல்ல வாங்க. 0434162 அல்லது 240102. இதுவரை நிகழ்ச்சியை வழங்கியது வசந்தன்கோ, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் கிட்ட நினைச்சிருக்கோம்.
3: प्यार से प्यार करें,
4: मुझे इसकी परवाह नहीं।

0: ஏண்ணா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 4:35 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வண்ண குழந்தைகள் நம்ம டிஜிஎஃப்எம் ரெயின்போ 101.1 சூப்பரான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்ததான் நான் வந்து பதில் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு எங்க இருந்து கேட்டலாமா? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், செல்வனர்ல இருந்து சரவணன் பேசுறேன்.
0: சரவணன் சார் எப்படி இருக்கீங்க?
1: ஃபைன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். கேள்வி கேட்டாச்சு, பதில் ரெடியா இருக்குங்களா? சொல்லிடலாமா?
1: 20 ராம்சார் தலங்கள் மேடம்.
2: அக்கா, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை வந்து 20 நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா சார்.
2: சரியான ஒரு காலத்துல அங்கிருந்து வளர்ந்து வளர்ந்து இப்ப வந்து 20. அந்த 20 வந்து நீங்க வந்து ஒரு மகிழ்ச்சியோட வந்து அந்த பதிலை கேட்கணும். ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்களை பெற்ற மாநிலம் வந்து தமிழ்நாடு தானா? கேள்விகள் நிறைய இருக்கு. நேயர்கள் வந்து தொட்டு வரலாம். தொலைபேசி எண்கள் 0-4-3-1-246-102-1 அல்லது 240-102-1. சரி, இப்ப நேயர்களுக்காக நம்ம வந்து கேள்வி எப்பயே கேட்டுருவோமா?
0: பாடலுக்கு
2: முன்னாடியே கூட சரி, ஒரு பர்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா?
0: ஒரு பர்லாங் நடக்கணும், ஒரு பர்லாங் தூரம் அப்படிலாம் கிராமப்புறத்துல இருக்கிறவங்க பேசி நம்ம அந்த வார்த்தையை கேட்டிருக்கோம்.
2: சரி, அந்த பர்லாங்கு அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி தூரத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோல். இப்போ வந்து நம்ம வந்து கிலோமீட்டர் சொல்றோம், மீட்டர் சொல்றோம், இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா நாடுகள்லையும் ஒரே மாதிரியான அளவுகோல் இது. இந்த பர்லாங்கு அப்படிங்கறதெல்லாம் பிரிட்டிஷாரோட அந்த ஒரு அளவுகோல் முறை. இப்போ இருக்கக்கூடிய இந்த மீட்டர் கிலோமீட்டரின் படி ஒரு பர்லாங்கு அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்?
0: ஒரு பர்லாங்கு அப்படிங்கிறது எத்தனை
2: மீட்டர் அப்படிங்கிறது தான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி. தொட்டு வரலாம் தொலைபேசி எண்கள் 0-4-3-1-246-102-1 அல்லது 240-102-1.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.

0: நேரம் 4:42 ஆயாச்சு. திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பொது அறிவு வினாக்கள். கடைசியாக கேட்ட கேள்வி கூட சுவாரஸ்யமான கேள்வி போல பதில் சொல்ல நிறைய
1: நிறைய
0: நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதில் இப்போ நம்ம கூட பேச போகிறது யார்? வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கோமா. யார் இங்கிருந்து?
2: பல்லக்காட்டிலிருந்து.
0: ஞானாம்பலம்மா, ஆஹா, அருமையான பேர்மா. சரி சொல்லுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வரலாங்க அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்களா இருக்கலாம்
2: சார்? ஒரு 100 மீட்டர் கொண்டது 1 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க சார்.
0: சரிம்மா, 1000 மீட்டர் சொல்லுங்க. 1000 மீட்டர் வந்து ஒரு
2: 1000 மீட்டர் ஒரு பரலாங்கன்னு சொல்றேன் சார். நான்
0: அதாவது இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பரலாங்க அப்படிங்கிறது 1000 மீட்டர்னு நீங்க விடை சொல்றீங்க.
2: ஆமா
0: சார். சரிம்மா, இது ஒரு அருமையான விடை. இதை நம்ம குறிச்சு வச்சுக்கலாம், அடுத்த நேயர்கள்ட்டயே நம்ம கேட்கலாம். சரிங்கம்மா. ஞானாம்பலம்மா வந்து 1000 மீட்டர் அப்படிங்கிறத பதிலாக சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? அக்கா, அடுத்த நேயர் யாருன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஞானாம்பலம்மா வந்து 1000 மீட்டர் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வரவங்க என்ன நினைக்கிறாங்க?
0: அவங்கள்ட்ட கேட்குறீங்களா? வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வரநகரிலிருந்து ரவி பேசுகிறேன்.
0: ரவி அவர்கள் வரநகரிலிருந்து சொல்லுங்கய்யா.
3: சார், முன்னாடி வந்து 5/8 மைல் வந்து 1 கிலோமீட்டர் சொல்லிட்டு இருந்தோம்.
0: என்னங்கய்யா?
3: 5/8 வந்து 1 கிலோமீட்டர் 1/2 மைல். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது மைல் போடும்
0: மைல் கணக்கு சொல்லுவாங்க. அந்த மைல் கணக்குல 5, அதாவது 8/5 வந்து ஒரு பரலாங்க.
3: 5/8 போட்டுட்டு இருந்தோம்.
0: அது வந்து ஒரு பரலாங்க.
3: அப்படி பார்த்தோம்னா 200 மீட்டர் வரும் சார்.
0: 5/8 மைல் வந்து ஒரு பரலாங்கங்களா?
3: ஆமா சார்.
0: நீங்க வந்து மீட்டர்ல சொல்லுங்களேன்.
3: ஒரு 200 மீட்டர் வருமா?
0: 200 மீட்டர் ஐயா வந்து வாழ்த்துக்கள் ஐயா, ரவி ஐயா. ஆனா நீங்க வந்து மீட்டர்ல சொன்னதுதான் சரியான பதில். நீங்க 200 மீட்டர்ங்கிறது கரெக்டா பிடிச்சிட்டீங்க. மைல் கணக்குல வந்து 1/8. 5/8ங்களா? சரிங்க. அந்த நீங்க வந்து மீட்டர்ல சரியான பதில் சொல்லிட்டீங்க.
3: சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த கிலோமீட்டருக்கு மைல் இருந்து கிலோமீட்டருக்கு மாறணும். அப்போ வந்து 5/8 தான் நாங்கள் கால்குலேட் பண்ணி போவோம். இத்தனை மைல் இத்தனை மைல், எனக்கு மைல் தான் ரொம்ப நாளே வந்துட்டு இருந்துச்சு.
0: நம்மளும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க என் மைல் வந்து கிலோமீட்டருக்கு மாறணும். மைல் கல்
3: நாங்கள் சின்ன பிள்ளைங்க மாறி வரும்போது டக்குன்னு அதை கால்குலேஷன் போட்டு வரும். இத்தனை மைல் இத்தனை மைல் கால்குலேட் கிலோமீட்டர்.
0: சிறப்புங்கய்யா, சிறப்பு. நன்றிங்கய்யா. நன்றிங்க, நன்றி. கிட்டத்தட்ட இப்போ வந்து 1 மைல் அப்படிங்கிறது வந்து கிலோமீட்டர்ல எஸ்ஐ யூனிட்ல கன்வெர்ட் பண்ணுறப்போ 1.6 கிலோமீட்டர் வருது 1 மைல். ஸோ ஒரு வரலாங்க அப்படிங்கிறது அதில் 1/8 அப்படிங்கிறது தான் வந்து 200 மீட்டர் அப்படிங்கிறது ஐயா சரியாக சொல்லிட்டாங்க. அதாவது 1.6 கிலோமீட்டரை நீங்கள் வந்து பிரித்து பிரித்து 8 பிரித்து பார்த்தீங்கன்னா சற்றேற குறைய 200 மீட்டர் வரும். ஏன்னா எக்ஸாக்டாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 201 மீட்டர் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வரலாங்கு அப்படிங்கிறது இன்றைய நவீன காலகட்டத்தில் 200 மீட்டர். ஏன்னா 4:45 ஆயாச்சு. அடுத்த கேள்வியை கேட்டுருவோமா?
1: என்ன கேள்வின்னு கேட்டலாமே.
0: இப்போ மழைக்காலம் வேற, நிறைய பூச்சிகள்லாம் தென்படுது, வீடுகளெல்லாம் வலையெல்லாம் அடிச்சு
1: மழைக்காலம். மழை ஒரு வாரத்துல விட லைட்டான சூழல், இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான மழை.
0: அது மே மாசத்துல நான் மழைக்காலம்னு சொல்றேன், அதான் அதுவே உங்களுக்கு வித்தியாசமா தெரியல. சரி, ரைட்டு. திருச்சி ரெயின்போ 102.1 வண்ண கோளங்கள் கிட்ட நினைஞ்சிருக்கோம். சரி, இந்த பூச்சிகளை பத்தி எல்லாம் நிறைய பேர் படிப்பாங்க இல்லையா, நமக்கு வந்து அதை விட்டு தள்ளி போனா போதுன்னு இருக்கும். ஆனா அதையே வந்து ஆர்வமா எடுத்து சார் படிப்பாங்க. அப்படி பூச்சிகளை பற்றிய அந்த படிப்பின் பெயர் என்ன?
1: பூச்சிகளை பற்றி மட்டும் படிக்கிற
0: படிக்கிறதுக்கு பேர். இப்போ பறவைகளை பற்றி படித்தா ஆர்னிதாலஜின்னு சொல்லுவோம். செலிமலையெல்லாம் கூட நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த மாதிரி பூச்சிகளை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? இதுதான் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி.
1: முதல்ல பூச்சிகளை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. இந்த கேள்விக்கான பதில நிச்சயமான நேயர்கள் சொல்லுவாங்க அப்படிங்கறத நான் வலியுறுத்தி
0: சொல்லிக்கிறேன். நேயர்களே, தொலைபேசி எண்கள் 0-4-3-1-246-102-1 அல்லது 240-102-1.

0: நேரம் 4:51 ஆக போகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கும். நேயர்கள் வந்து அப்படியே கேட்டு ரசிக்கிட்டே இருக்காங்க நினைக்கிறேன். நீங்கள் வாங்க பேசலாம், தொட்டு வாங்க. 0431-246-1 அல்லது 240-102-1. இந்த பூச்சிகள் பற்றிய அந்த படிப்பு இருக்குல்ல, அதில் வந்து என்னெல்லாம் படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: பூச்சிகள் பற்றி படிப்பாங்க.
0: ஆக அந்த பூச்சியோட அந்த தோற்றம் எப்படி இருந்துச்சு, இது எவல்யூஷனில் எங்கேருந்து வந்துச்சு, இதை பற்றிலாம் கூட நிறைய படிப்பாங்க. சரி, அதுக்கான விடையை சொல்லிவிட்டு அடுத்த கேள்வியை கேட்டுருவோமா?
1: கேட்டுலாமே.
0: அதுக்கான விடை என்ன உங்களுக்கு தெரியுமா? பூச்சிகள் பற்றி அந்த படிப்பு
1: நாங்கெல்லாம் படிக்கும் போது சுவாலஜி அப்படின்னு சொன்னீங்க.
0: நான் கிட்டத்தட்ட பாதி பதில் சரி, கரெக்ட். அந்த லஜிங்கிறது
1: கரெக்ட். ஜி மட்டும் கரெக்டா இருக்கு அப்படினு சொல்லுவீங்க. அப்படிதானே?
0: ஆமா.
1: சரி, என்டோமாலஜி அப்படி நான் நினைக்கிறேன்.
0: என்டோமாலஜி
1: என்டோமாலஜி
0: அப்படிங்கிறது தான் அந்த பூச்சிகள் பற்றிய

0: நடிப்பின் பெயர். சரி, கிட்டத்தட்ட இப்போ நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கறதுனால கடைசி கேள்வியும் கேட்டுடலாம். கடைசி கேள்வி என்ன
1: என்ன
0: அக்கா?
1: மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பத்தி கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ கூட
0: இப்போ நம்ம பேருந்துகள் வந்து பார்ப்போம், மோட்டார் வாகன சட்டத்தின்படி நீங்க வந்து பயணச்சீட்டு எடுக்கலன்னா வந்து 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மோட்டார் வாகன சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? நிறைவு கேள்வி நேர்களே, மோட்டார் வாகன சட்டம் இந்தியாவில் ஏற்றப்பட்ட அந்த ஆண்டு என்ன? தெரிஞ்சா தொட்டுவாங்க. தொலைபேசி எண்கள் 0431 246 101 அல்லது 240 102 1.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: திருச்சி சாரதாஸ்.

0: 4:58 ஆச்சுங்க, கேட்டுட்டு இருக்கோம். இது வந்து வண்ண கோளங்கள் தான். கேள்விக்கு பதில் சொல்ல இப்ப கடைசியா நான் சொல்லிடுறேங்க, நேரமும் முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: நான் இங்க திருவானைக்காவல் இருந்து ஆர்கே மூர்த்தி.
0: ஆர்கே மூர்த்தி, மூர்த்தி ஐயா எப்படி இருக்கிறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ ஐயா, கேக்குதுங்களா பேசுறது?
1: திருவானைக்காவல் இருந்து ஆர்கே மூர்த்தி பேசுறேன்.
0: சரிங்க ஐயா, கேட்ட கேள்விக்கான பதில். சரியான விடை சொல்லிருக்கீங்க ஐயா,
2: வாழ்த்துக்கலங்க ஐயா. நன்றிங்க, நன்றி. அதாவது நம்ம வந்து பேருந்துகளில் வந்து ஒரு அட்டை ஒன்று ஒட்டியிருப்பாங்க, என்ன அப்படின்னா சரியான சில்லறை கொடுத்து பயணச்சீட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதையும் கூட ஒட்டியிருப்பாங்க. என்ன ஒட்டியிருப்பாங்க அப்படின்னா, தகுந்த பயணச்சீட்டு இல்லாமல் பயணிக்கும் பயணிகளிடம் மோட்டார் வாகன சட்டம் 1989 போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்றுனது 88, நடைமுறைக்கு வந்தது வந்து 89. ஐயா வந்து அதுக்கான சரியான பதில சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில
0: போட்டிருப்பாங்க, கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல, அதெல்லாம் சின்ன வயசுல எழுத்துக்கூடி எழுத்துக்கூடி படிச்ச ஞாபகம். நீங்களாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா?
2: நாங்களாம் படிச்சிருக்கோம்.
0: படிச்சிருக்கீங்களா? ஆமா. இல்ல, இப்ப இனிமே ஒருவேளை படிக்கலாம், பஸ்ல போறவங்க அதெல்லாம் கேட்டு படிச்சு அப்படி.
2: இன்னைக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில புதறிவு கேள்விகளுக்கு ஏராளமான பதில்கள், ஏராளமான கேள்விகள், சரியா சொன்ன முயற்சி செய்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இப்ப நாம கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழகத்தில் நிலையான ஆட்சி அமைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். ஆதரவிற்கான கடிதத்தை தாவேகாவின் திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் இன்று அவர் வழங்கினார். இந்த தேர்தலில் 107 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவிற்கு 5 காங்கிரஸ் உறுப்பினர்களும் இடதுசாரிகள் விசிக தலா 2 என 6 உறுப்பினர்களும் வழங்கியுள்ள ஆதரவால் பெரும்பான்மைக்கான 118 இடங்கள் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய்

ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்னும் சற்று நேரத்தில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். தமிழகத்தில் அமையவுள்ள புதிய அரசிற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதனிடையே தாபேகாவிற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியுள்ளது. ஆதரவு கடிதத்தை தாபேகாவின் திரு செங்கோட்டையனிடம் அக்கட்சி வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு செய்து ஓட்டுநர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் 380 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. வாகனங்களில் முதலுதவி பெட்டி, அவசரகால வழி, வேகக்கட்டுப்பாட்டு கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகளை அவர் ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆற்றுப்பாளம் மற்றும் தாமிரபரணி ஆற்றுப்படுகை மறு சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளதை ஆட்சித்தலைவர் திரு விசு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால நாதசுவாமி திருக்கோவிலில் இன்று சித்திரை மாத திருவோண நட்சத்திரத்தில் சுவாமி நடராஜர் செண்பக பூங்கோதை அம்பாளுக்கு 16 வகை மூலிகைப் பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதனை தரிசித்தனர். தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

சனிக்கிழமையின் மாலை பொழுது இதம் கூட்டும் இதயம் வருடும் இனிமையான பாடல்கள் வழங்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளை கேட்டிணைந்திருக்கிறோம். அந்திவானம் சிவந்திருக்கும் இந்த இனிய வேளையில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி பொன்மாலை

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: சேர்ந்து பாடுவதுதான் எத்தனை சுகம் கேட்டு நினைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையில். நாம் இருவரும் இணைந்து பாட எப்போதும் விரும்புகிறோம். நாமும் கூட பாடல் வரிகளைப் போலே ஒன்றோடொன்று கலந்திருக்கிறோம். நம் பாடலை கேட்போமா?
3: ஐயா கொஞ்சம் பாடுகிறீர்களா?
4: என்ன பாடுவது,
3: என்ன பாடுவது, கேட்டியா பாத சொல்றத, என்ன பாடுவது, என்ன பாடுவது, அட பாடு அண்ண,
4: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
3: கேட்டியா பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, வேற என்ன தெரியும்?
4: வேறயா, நான் பாடம் நடத்துவேன்,
3: அப்புறம்
4: ப்ரே பண்ணுவேன்,

0: நேரம் 5:15 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டிருக்கோம்.
1: தரை கிடத்த கஜம், தா கிடத்த கஜம், தரை கிடத்த கஜம்,

0: பொன்மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 5:24 ஆயாச்சுங்க. காத்திருப்பின் சுகம்தான் எத்தனை, உன்னை காணும் வரை நானும் அதை ஏதோ தவிப்பு என்றுதான் நினைத்தேன். உன்னை கண்ட பின்தான் தெரிந்தது அது ஒரு சுகமான தவிப்பென்று.
1: யாரது?
2: நான் தான்.
1: நான் தானா?
2: நான் தான்.
1: எங்க இருக்கீங்க?
2: எங்கே
1: எங்கே

பொன்மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 5:31 ஆயாச்சுங்க. காதலில் ஊடல் இயல்புதான். உன் தந்தையை பற்றி பேசினால் உனக்கு எங்கிருந்து வருகிறது இவ்வளவு கோபம்? எனக்கு இல்லையா அக்கறை என் மாமனாரை பற்றி?

ஒரு சம்மதம் கிடைத்தவுடன் எத்தனை மகிழ்ச்சி! காதலுக்காகட்டும், திருமணத்திற்காகட்டும், அந்த சம்மதத்தின் வெளிப்பாடு எவ்வளவு சந்தோஷம்!

பொன்மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்த தென்றலுக்குத்தான் எத்தனை உறவஞ்சனை, உன்னை தீண்டுவதில் எப்போதும் என்னோடு போட்டி போடுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இப்போ மாலை 6 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழகத்தில் நிலையான ஆட்சி அமைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆதரவிற்கானது கடிதத்தை தாவைக்காவின் திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் இன்று அவர் வழங்கினார். இதனிடையே தாவைக்காவிற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கும் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளது. ஆதரவிற்கான கடிதத்தை தாவேகாவின் திரு செங்கோட்டையனிடம் அந்த கட்சி வழங்கியது. இந்த தேர்தலில் 107 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவிற்கு 5 காங்கிரஸ் உறுப்பினர்களின் ஆதரவுடன் இடதுசாரிகள் விசிக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலா 2 உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைத்துள்ள நிலையில் பெரும்பான்மைக்கான 120 எண்ணிக்கையை தாவேகா எட்டியுள்ளது. இதையடுத்து தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளார். இந்நிலையில் திரு விஜய்க்கு ஆளுநர் இன்று நேரம் ஒதுக்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே திரு விஜய் விரும்பினால் வரும் திங்கட்கிழமை பதவி ஏற்பு விழா நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் அமையவுள்ள புதிய அரசிற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து பல இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன அக்னி ஏவுகணை இந்திய பெருங்கடல் பகுதியில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வளர்ந்து வரும் சவால்களின் மத்தியில் மிகவும் திறன் வாய்ந்ததாக இது கருதப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோ ஹெர்ட்ஸையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டறிஞ்சிருக்கோங்க. எல்லாத்துக்கும் இனிமையான மாலை வணக்கம். திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்னைக்கு கொஞ்சம் மிதமான மழை, கொஞ்சம் வேகமாக பெஞ்சது பாங்க பகுதியிலலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சின்ன வயசில் இந்த கத்தி கப்பல்லாம் செஞ்சு அப்படி பேப்பரில் விடுவோம், அது பாட்டுக்கு சல்லுன்னு போவோம், பார்த்தியா எந்த மூழ்கிடுச்சு ஒன்று மட்டும்தான் போகுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எனக்கும் செஞ்சு விட்றோம் அப்படின்லாம் கேட்டிருப்போம். இப்போவும் குழந்தைகளாக மாதிரி நம்ம இந்த மாதிரி கப்பல்லாம் விடலாம். இந்த மழை நீர் சேகரிப்பை பற்றியும் யோசிக்கலாம். இப்போது தொலைபேசியில் கூட பசங்க அதிகமாக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மலாம் குறைப்பட்டுக்கிறோம். அவங்களுக்கு இந்த கப்பல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களும் ஜாலியாக விளையாட போகிறாங்க. கோடை விடுமுறையெல்லாம் தொடங்கியாச்சு, இன்றைக்கும் நல்ல மழை பெஞ்சாச்சு. ஆறு வாரத்தின் இணைய பாடலோட திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு நம்ம அந்த நினைவுகளை அசைப்படலாம் வாங்க.

இன்னும் 6:10 ஆயாச்சுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் 6 வாரம். ஒரு பக்கம் கோடை விடுமுறை விட்டாச்சு அப்படின்னு பள்ளி மாணவர்கள்லாம் சந்தோஷப்பட்டாலும் அடுத்ததாக கல்லூரியில் சேரணுமே அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் கல்லூரியை முடித்த மாணவர்கள் அடுத்து வேலைக்கு போகலாமா இல்லை உயர்கல்வி படிக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க. இந்த வகையில் நம்ம டான்சர் நுழைவுத் தேர்வு உயர்கல்வி படிக்கணுங்கிறவங்களுக்கு மத்தியில் ரொம்ப பிரபலமானது. தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்வுன்னு இதை சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க போகுது. இன்றைக்கு கூட நிறைய மாணவர்கள் போய் தேர்வு எழுதிட்டு வந்திருப்பாங்க. நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரி வளாகத்தில் நாளைக்கும் தேர்வு நடைபெற போகுது. இதுக்காக நம்ம கலைஞர் பேருந்து முனையத்திலிருந்தும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட போகுது அப்படின்னு நம்ம திருச்சிராப்பள்ளி அண்ணா பல்கலைக்கழக புல முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பேருந்துகள் மாணவர்களோட வசதிக்காக கலைஞர் பேருந்து முனையத்திலிருந்தும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்பட போகுது.

0: ஆரவாரம் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடவும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 6:15 ஆயாச்சுங்க.
1: உடல் எடை கூடியிருக்கு, அதை குறைக்கிறதுக்கு சமூக ஊடகங்கள்ல பல முறைகளை சொல்றாங்க. அதை நம்ம பின்பற்றலாமா இல்ல நமக்கு தெரிஞ்சதை நம்ம பின்பற்றலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களா, உங்களுக்காக தான் இப்ப உணவே மருந்து நிகழ்ச்சி ஆலோசனைகளோட இணைகிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்.
2: முக்கியமா ரெண்டு விஷயம் தான் ஒபிசிட்டியை தவிர்க்க நம்ம பண்ண வேண்டியது. அது என்னன்னா டயட், எக்ஸசைஸ். டயட் அப்படின்னா என்ன? டயட்னா நம்ம உணவு கட்டுப்பாடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உணவு கட்டுப்பாடு கிடையாது. டயட்டுங்கிறது என்னன்னா உணவு முறை அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழாக்கம் டயட்டுங்கிற வார்த்தைக்கு. ஸோ உணவு முறையை முறைப்படுத்தணும். அதிக மாவுச்சத்தில் இருக்கிற உணவை சாப்பிடக்கூடாது. முழு தானியங்கள், சிறு தானியங்கள் இதை சாப்பிடணும். அதாவது ரொம்ப ரிஃபைன் பண்ணாம மைதா மாவு அந்த மாதிரியான சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை உண்ணாமல் ஹோல் கிரெயின்ஸ் வந்து சாப்பிடணும். அடுத்தது வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவை சாப்பிடணும். இப்ப புரதச்சத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து ஊடகங்கள்ல அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருள் உண்டுன்னா அது வந்து புரதம் தான். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய புரதம்னா எவ்வளவு புரதம் நம்ம எடுத்துக்கலாம்? நம்மளுடைய உடல் எடையிலிருந்து ஒரு கிலோ எடைக்கு 0.821 கிராம் ஆஃப் புரோட்டீன். அதாவது நம்ம அதிகப்படியான எடை கிடையாது, நம்மளுடைய ஐடியல் பாடி வெயிட். நம்ம வந்து நம்மளுடைய வயதுக்கும் நம்மளுடைய உயரத்திற்கும் நம்ம என்ன எடை இருக்க வேண்டுமோ அந்த எடைக்கு ஏற்ற மாதிரி 1 கிராம் புரோட்டீன், 1 கிலோ பாடி வெயிட். நம்ம உயரத்துக்கு வந்து 50 கிலோ இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 50 கிராம் புரோட்டீன் எடுக்கணும். நம்ம வந்து 80 கிலோ இருக்கலாம், நம்ம இருக்கக்கூடியது அதிகமான எடை, அது கணக்கு கிடையாது. 50 கிராம் புரோட்டீன் நம்ம எடுக்கணும். ஸோ ஹை புரோட்டீன், ஹை புரோட்டீன் அப்படின்னு வரும்பொழுது சில புரோட்டீன் உணவுகள் வந்து கொழுப்பு சத்தும் அதிகமா இருக்கும், அதை அவாய்ட் பண்ணிட்டு கொழுப்பு அதிகம் இல்லாத புரோட்டீன் உணவுகளை நம்ம எடுக்கணும். அடுத்தது வந்து லோ ஃபேட். ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லி இருக்கு. சில வந்து இந்த ஒமேகா 3

0: ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரியான ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய பருப்பு வகைகள், அதாவது பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் வால்நட்ஸ், அதுக்கப்புறம் நிலக்கடலை. நிலக்கடலை வந்து நல்ல ஒரு புரோட்டீன் சோர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு உணவு, ஃபேட்டும் இருக்கக்கூடிய உணவு. இதெல்லாம் வந்து அதிகப்படியா நம்ம உணவுல சேர்த்துக்கணும். பொரித்த வறுத்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒபேசிட்டி அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். எதுக்கெல்லாம்னா டயபெட்டிஸ், ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு பிற்காலத்துல டயபெட்டிஸ் வர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இருதய கோளாறுகள் கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் கேன்சர் நோய் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஒபேசிட்டி எப்படி கண்டறியலாம்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், நம்மளுடைய ஹைட் வெயிட், அதை வச்சு நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு இருக்கு. அந்த குறியீடு மூலமா நம்ம அதிக பருமனா இருக்குமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். பிஎம்ஐ வந்து 30% மேல இருந்ததுன்னா நம்ம வந்து கிரேட் 1 ஒபிசிட்டியில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். 30-35 இருந்தா கிரேட் 1, 35-40 இருந்தா கிரேட் 2 உடல் பருமன், 40 மேல இருந்தா மார்பிட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பிட் ஒபிசிட்டினா ரொம்ப ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவு ஒபீஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியா இருக்கும் பொழுது நம்ம ஒழுங்கான நடைப்பயிற்சி, ஒழுங்கான டயட் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா உடல் பருமனை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரலாம்.
1: உடல் எடை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்.

ஆரவாரம் கேட்டணிந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த அறிவிப்பு வந்து வந்ததுலேருந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்துச்சு. அதிலிருந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த வாராந்திர குறைதீர் கூட்டம் நடத்துவது வந்து அந்த நடத்தை விதிமுறைகளின் காரணமாக நிறுத்தப்பட்டுச்சு. இப்போது நேற்றைக்கு முன்தினம் இம்மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு அந்த நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுச்சு. அதனால் வரும் 11ஆம் தேதியிலிருந்து இம்மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து எல்லா திங்கட்கிழமையும் வழக்கம் போலவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குறைதீர் நாள் கூட்ட அரங்கத்தில் வாராந்திர குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வழக்கம் போல நடைபெறும் அப்படின்னு நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று பிசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தாவேக்காவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்கவுள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள பிசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை இன்று பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தாவேக்கா தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தாவேக்காவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தாவேக்காவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும், கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைநோக்கு சிந்தனையுடனும் வளமான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும் அனைத்து தரப்பு மக்கள்

0: நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிகளில் இரவு மணி 11:50 இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7ஆம் தேதிகளில் இரவு மணி 11:25 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர், மும்பையிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்து கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடிமின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பள்ளி, பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை

0: நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத்திருவிழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெறவுள்ளது. நேற்று, இன்று, நாளை ஆகிய மூன்று தினங்கள் நடைபெறும் இந்த தெப்பத்திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளாக இன்று இரவு 7 மணி முதல் தெப்பத்திருவிழா நடைபெறவுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று வீசிக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40 ஆயாச்சுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: நேரம் 6:47 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கோம். நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் அகரப்பேட்டை சகரத்தில் இருக்கக்கூடிய அலமேலபுரம் கிராமத்தில் பூண்டி மாதா திருத்தல பேராலயம் அமைஞ்சிருக்கு. இது உலக புகழ்பெற்றது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே இவ்வாண்டுக்கான அந்த திருவிழா சில தினங்களுக்கு முன்னாடி, சரியாக சொல்லணும்னா இம்மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்குச்சு. இம்மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற போகுது. இதுக்கு நிறைய பக்தர்கள் நாடெங்கிலும் இருந்து உலகெங்கிலும் இருந்து வந்துட்டு போகிறாங்க. இப்போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அவங்களுக்குலாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே கோவிலுக்கு வரக்கூடிய பேராலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் யாரும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம கொள்ளிடம் ஆற்றில் இறங்கக்கூடாது, அங்கே போய் குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. கடந்த ஆண்டுகளில் ஆற்றில் தேவையில்லாமல் புகுதை மணலில் சிக்கி நிறைய விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் வந்து யாருமே ஆற்றுல குளிக்கிறதுக்காக இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆரவாரம் கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 6:53 ஆக போதுங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய வீரமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி சுடும் பயிற்சி மையம் பற்றி நமக்குலாம் தெரியும்ல. இங்கே இன்றைக்கி பாதுகாப்பு துறையினர் துப்பாக்கி சுடும் பயிற்சியிலே ஈடுபட போகிறாங்க. காலையிலையும் ஈடுபட்டாங்க, நாளைக்கும் காலை மாலை இரண்டு வேளையுமே ஈடுபட போகிறாங்க. எப்போ காலையில் 7:30 மாலை 5:30 வரை, அப்புறம் மாலை 7 மணிலேருந்து 10:00 வரை. இதோ இப்போ கூட நடந்துகிட்டு தான் இருக்கும், இன்னொரு சில நிமிஷம்.

தொடங்க போகுது. அங்க நாளைக்கும் காலை மாலை இப்ப இரண்டு வேளையும் நடக்க போகுது. அதனால இந்த சமயங்கள்ல அங்க மேய்ச்சலுக்காக கால்நடைகள் கொண்டு போகிறதோ இல்ல மனித நடமாட்டமோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

திருச்செஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் கேட்டணிஞ்சிருக்கோம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் இது வானிலை முன்னறிவிப்புக்கான நேரம். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம், விதர்பா, மரத்வாடா, கர்நாடகா, ராயல்சீமா, தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டலமும் கீழடுக்கு சுழற்சியும் நிலவுது. இதனால் தென் தமிழகத்தோட அநேக இடங்கள், வட தமிழ்நாட்டோட ஒரு சில இடங்கள், புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நம்ம மீனவ நண்பர்களுக்கான பிரத்யேகமான எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்துலையும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்தில் கூட வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:00. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். 107 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவிற்கு காங்கிரஸ், இடதுசாரி, விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் சார்பாக 13 உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததை அடுத்து ஆதரவு எண்ணிக்கை 120 எட்டியது. இதையடுத்து ஆளுநரை சந்தித்த விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க நேரம் கோரியதாக தெரிகிறது. நாளை மாலை 3 மணிக்கு திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் முதலாம் ஆண்டு வெற்றியை குறிக்கும் வகையில் வேலூர் கோட்டையில் NCC மாணாக்கர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு 10வது பட்டாலியன் பிரிவைச் சேர்ந்த 300 மேற்பட்ட NCC மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் 2025 நாடு முழுவதிலுமிருந்து 42 பஞ்சாயத்துகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 3ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ள விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. கர்நாடக மாநிலம் அதிகபட்சமாக 6 விருதுகளையும் ஆந்திரா, ஒடிசா மாநிலங்கள் தலா 5 விருதுகளையும் பெறுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனையொட்டி சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் கோம்பை, ராஜபாளையம், சிப்பி உள்ளிட்ட இந்திய ரக நாய்களும் வெளிநாட்டு ரக நாய்கள் என 435 நாய்கள் பங்கேற்கின்றன. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ஆடவர் தனிநபர் காம்பவுண்ட் பிரிவில் இந்தியாவின் ஷாகில் ஜாதவ் வெண்கல பதக்கம் வென்றார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
0: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா. விவசாயத்துல புரட்சியா இருந்தாலும் சரி, தீராத நோய்க்கு மருந்தா இருந்தாலும் சரி, ஏன் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்து வரைக்கும் பின்னணியில இருக்கிறது இந்த உயிர் தொழில்நுட்பவியல் துறை தாங்க. கண்ணுக்கு தெரியாத செல்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான அறிவியலை இன்னைக்கு நாம அலச போறோம். இன்றைய நிகழ்ச்சி உயிர் தொழில்நுட்ப படிப்புகளும் அதன் வேலை வாய்ப்புகளும். உயிர் தொழில்நுட்பவியல்னா என்ன, இந்த துறையில

0: இப்போ மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆராய்ச்சிகள் என்னென்ன, இந்த துறை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இதுல ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என்னென்ன, இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கிய கல்வி நிறுவனங்கள்ல இந்த துறை சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது, இந்த துறையில உள்ள வேலை வாய்ப்புகள் என்னென்ன, இப்படி உயிர் தொழில்நுட்பவியல் துறை குறித்து ஆ முதல் அக்கு வரை உள்ள அனைத்து தகவல்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க திருச்சிராப்பள்ளி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிர் தொழில்நுட்பவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் பி பிரகாஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே அடைக்கலராஜ் அவர்கள்.
1: ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: முதல்ல பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பவியல்னாவே என்ன, அதுல நீங்க கத்து தரீங்க?
2: ஐயா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிறப்புங்கிறதுல இருந்து இறப்பு வரை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் குழந்தை இன்மை தன்மை இருக்கு. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எதனாலும் சரி IVF தான் போய் நிக்கிறாங்க. நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா மருத்துவர் வந்து நம்மளை டயக்னோஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மெடிசன் தான் எழுதுவாங்க. அந்த மெடிசன் எழுதுறாங்கல்ல அதை உருவாக்குறதே எங்க ஃபீல்டு பயோடெக் தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா நாங்க தான் வந்து இப்ப RDNA டெக்னாலஜி மூலமா மரபணு மூலமா நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் வந்து முன்னேற்றம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு பிறப்பே கூட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ ஜீன் லெவல கொடுக்கறோம். சரி பிறந்தாச்சு, அடுத்து நம்ம நல்லபடியா வளர்றோம். அந்த வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன தேவைங்கறதையும் நாங்க தான் கொடுக்கறோம். எப்படின்னா நோயின்மை தான் நம்மளோட முதல் வளர்ச்சியே சொல்லலாம். ஓகேங்களா? அதனாலதான் ஹெல்த் கேர் வேர்ல்டே வந்து கொரோனாக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்க கூட முடிய நிலைமை வந்துச்சு. அந்த பாத்தீங்கன்னா வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதே எங்க பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி இதுதான் ரீசெண்டா பூம் ஆயிட்டு இருக்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இது வந்து கணினி சார்ந்த தொழில்நுட்பமான ஒரு படிப்பு தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏஐங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அது எல்லா ஸ்பீட்லயும் நம்மளுக்கு சேர்ந்து வருதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் பயோடெக்ங்கிறது தான் இப்ப ரீசெண்டா நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு.
1: பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்
2: சிறப்புங்க.
1: உங்களுடைய துறை சார்ந்த ஆய்வுகள் இப்ப ரீசெண்டா என்னென்ன இருக்கு, அது எதை நோக்கி போய் கொண்டிருக்கு?
2: உயிர் தொழில்நுட்பவியல் பொறுத்தளவு என்னன்னா இப்ப வந்து எல்லாமே வேல்யூ ப்ராடக்டா போயிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி எடுத்தீங்கன்னா ஹெல்த் கேர்ல எடுத்தீங்கன்னா வேக்சின் டெவலப்மெண்ட், ஜீன் தெரப்பி, டயக்னோஸ்டிக். இப்ப சாதாரண பிரெக்னன்சி கிட் எடுத்தா கூட அது கூட எங்களோட பயோடெக்னாலஜி மூலமா தான் நாங்க வந்து அந்த கிட்டையே நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா டிஷு கல்ச்சர், பயோ ஃபெர்டிலைசர், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ், இதெல்லாமே நியூ டெக்னாலஜி மூலமா வந்துட்டு இருக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் பாத்தீங்கன்னா என்சைம் ப்ரொடக்ஷன், பயோஃபியூல், பயோஃபியூல் எடுத்தீங்கன்னா எத்தனால் அண்ட் பயோடீசல் ப்ரொடக்ஷன் பண்றது. அப்புறம் என்வரன்மெண்டல் எடுத்துட்டீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், பயோ ரெமிடியேஷன் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் இப்ப ரீசெண்டா வந்து 3 இயர்ஸா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த போக்கஸ் பண்ணதுல 2 ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கவர்மெண்ட் மூலமா கிடைச்சதுங்க.
1: என்ன செஞ்சீங்க?
2: நம்ம பிளவர் வேஸ்ட் இருக்குல்ல, மேரேஜ் ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இல்ல மிதமிஞ்சின அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சேல் ஆகாது. அந்த பூவை எல்லாமே வேஸ்டா என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு ஆத்துல கொட்டுவாங்க. ஆத்துல போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அது ரன்னிங் வாட்டர் வந்து வாட்டர் பொல்யூஷன் ஆகும். சோ இத டார்கெட் பண்ணி தான் இந்த வேஸ்டான இருக்கிற பிளவர் எல்லாமே நாங்க கலெக்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணத பவுடர் ஆக்கி பவுடர் ஆக்கினத நாங்க ஊதுபத்தியா மேக் பண்ணோம். ஊதுபத்தியா மேக் பண்ணது இல்லாம அதுல நாங்க என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மஸ்கிட்டோ ரிப்ளண்டாவும் அதுல ஆர்கானிக் மெட்டீரியல் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம அதுக்குன்னு ஒரு சில பொருள் எல்லாம் இருக்கு பேட்டர்ல இருக்கிறதுனால என்னால வெளிப்படையா உங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியல. ஓகேங்களா? அந்த பொருள் எல்லாம் எடுத்து நாங்க ஒரு ஊதுபத்தி கரித்தூள் பண்ணிடுவாங்க.

0: ஹோல்டு வேஸ்ட் இருக்கலாம், அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிட்டு மைக்ரோ கிரீன்ஸ் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. கெமிக்கல் இல்லாத ஒரு ஃபெர்டிலைசர், ஆர்கானிக் மேட்டர்னு வேணுங்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் போட்டோம். இதுக்கும் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் பண்டு கொடுத்து அதை கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணி அதுலயும் நாங்க சக்சீட் பண்ணிருக்கோம். இந்த ஊதுபத்தி தயாரிக்கிறத நாங்க எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கறோம். எங்க ஸ்டூடெண்ட் அவங்களே தயாரிக்கிறாங்க, அவங்களே செல்லும் பண்றாங்க, அதை 10 பேருக்கு சொல்லி கொடுக்கறாங்க.
1: சிறப்பீங்க, அழகா சொன்னீங்க. அதே போல இந்த உன்னத் பாரத் அபியான்ங்கிற அந்த ஸ்கீம் மூலமா நீங்க இந்த கிராம மக்களுக்கு நிறைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக வேலை செஞ்சுட்டு வரீங்க, அதனுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கீங்க. அந்த பணிகளை பத்தி சுருக்கமா சொல்லுங்க.
0: கண்டிப்பா, இது வந்து பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட ப்ரோக்ராம். ஒவ்வொரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் ஒரு 5 வில்லேஜை வந்து அடாப்ட் பண்ணுவோம். எங்க காலேஜ்ல இருந்து நியர்பை பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா தாளக்குடி, வாலாடி, எசனகோரை, அப்பாதுரை, இந்த மாதிரி ஒரு 5 வில்லேஜ் அந்த லைன்ல நாங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கற விஷயம் கிடையாதுங்க. அந்த மக்களுக்கான அடிப்படை முன்னேற்றத்தையும் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து எப்படி வந்து நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது. இப்ப ஒருத்தவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா நாங்க இந்த ஊதுபத்தி தயாரிக்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கறது. இதோட மெயின் மோட்டோவே, உன்னத் பாரத் அபியானோட மெயின் மோட்டோவே அதாங்க, கிராமப்புறங்களை வந்து வலுவடைய வைக்கிறது த்ரூ த ஹையர் எஜுகேஷன் மூலமாங்க.
1: சிறப்பீங்க ஐயா. இப்ப இந்த உயிரி தொழில்நுட்பவியல்ல என்ன மாதிரியான ஆராய்ச்சி படிப்புகள் இருக்கு, இந்தியாவில எங்கெங்க முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் இருக்கு?
0: இந்த உயிர் தொழில்நுட்பவியல் அப்படிங்கிறது வந்து அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட், யூஜி பிஜி சொல்லுவாங்க, அப்புறமேட்டு மேற்கொண்டு PhD படிப்புகள் இருக்குங்க. இப்ப உயிர் தொழில்நுட்பவியலோட படிக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்ட் கொடுக்கறாங்க. படிக்கிறதுக்கான ஒரு ஃபெல்லோஷிப் அமௌண்ட்டை இப்ப கொடுக்கறாங்க. இப்ப எங்க கல்லூரியில எங்க டிபார்ட்மெண்ட்ல லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா என்னோட ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து EUA அப்படின்னு சொல்லிட்டு BRISA அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சில் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, அதுல EUA அப்படின்னு சொல்லுவாங்க. அது எம்பவரிங் யூத் ஃபார் அண்டர்டேக்கிங் வேல்யூ ஆடட் இனோவேஷன் டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச் அப்படின்றாங்க. இந்த ரிசர்ச் என்னன்னா அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு நியூவா என்னால கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுப்போங்க. செகண்ட் இயர்ல அது வந்து ஒரு வலுவடைஞ்ச ஒரு நம்பிக்கையா இருக்கும். அந்த நம்பிக்கையை ஒரு ப்ராஜெக்டா எழுதி அந்த EUA சென்டருக்கு அனுப்புவோம். லாஸ்ட் இயர் நான் நடந்தது சொல்றேன், என்னோட ஸ்டூடெண்ட் 5 பேருக்கு அவங்க நேம்ல தான் வந்து A3DT இவங்களாவே ஓனா பயோரியாக்டர்ங்கிறது ஒரு ஓனா டிசைன் பண்ணி அதுல இருந்து வேல்யூ அடட் ப்ராடக்ட். நம்ம சொன்னோம்ல வேஸ்ட்னு சொன்னா என்னோட ஃபோக்கஸ் வேஸ்ட் ஃப்ரூட் எல்லாம் இருக்குங்க, அந்த வேஸ்ட் ஃப்ரூட்டை எடுத்து அதுல இருந்து என்னன்னா க்ளோத் கிளீனிங் ஆர் ஃபுளோர் கிளீனிங் ப்ரிப்பேர் பண்றது. ஏன்னா கெமிக்கலே இல்லாம ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் எடுத்து பண்றதுன்னு சொல்லி அது ஒரு ப்ராஜெக்ட் எழுதி போட்டோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பயராக் EUAங்கிறது இயர்லி 3 டைம்ஸ் குவாலிஃபை பண்ணுவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் 2 டைம் மிஸ் பண்ணியாச்சு, 3வது டைம் தான், அதாவது ஒரு அகாடமிக் இயர்ல 3வது முறை தான் எங்களால வந்து தெரிய வந்து நாங்க அப்ளை பண்ணோம். கிட்டத்தட்ட 30,000 அப்ளிகேஷன், கடைசியா வந்து ஒரு 15 பேரை மட்டும் இன் பர்சனா வந்து இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. அதையும் நாங்க போய் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம் அந்த இதுக்கான வெயிட்டிங். இதனால என்ன நன்மன் பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட ரன் பண்றதுக்கு 2 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கறாங்க. இது வந்து மானியம் கிடையாது, 2 லட்சம் ரூபாய் ஃபண்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 7,500 ரூபாய் மாசம் ஸ்டைஃபண்ட் தராங்க. இப்ப இந்த ஒன்ஸ் வந்து அந்த இது சக்சீட் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா அவங்களே கொண்டு போயிருவாங்க. அதுக்காக தான் பயோடெக்ல வந்து யூஜி லெவலுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கவர்மெண்ட் வந்து இவ்வளவு தராங்க. போஸ்ட் கிராஜுவேட் போயிட்டா ஒன்ஸ் 2 இயர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டானா ரிசர்ச் தான் அவங்களோட ஃபீல்டா இருந்துச்சுன்னா அப்படின்னா நிறைய ஃபண்டிங் ஏஜென்சி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 14 ஃபண்டிங் ஏஜென்சி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, பிஜி முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அந்த கிரேட் கிடைக்கும். மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாத்தீங்கன்னா 31,000 to 35,000 ரூபாய் எடுத்தோடனே கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி DST இன்ஸ்பயர் ஃபெலோஷிப் சொல்லுவாங்க, அதுவும் 35,000 வரைக்கும் கிடைக்கும். இது 2 வருஷம் அவங்க சக்சீடா முடிச்சுட்டு அவங்க அடுத்த வருஷம் போனாங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா SRF கன்வெர்ட் ஆயிக்குங்க. அந்த மாதிரி பிஜி முடிச்சுட்டு UGC நெட் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா எலிஜிபிள் டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்.
1: சூப்பர்ங்க. வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு இந்த பயோடெக்னாலஜி துறையில எப்படி இருக்கு?
0: கண்டிப்பா இருக்கு. பாதி பேர் சொல்லுவாங்க பயோடெக் படிச்சிட்டீங்களா நீங்க வந்து ஃபாரின் போலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 54 கம்பெனிஸ்க்கு மேல வந்து நம்ம இந்தியாலே இருக்கு. ஓகேங்களா. பாத்தீங்கன்னா DNA கைரேகை ஃபாரன்சிக் சயின்ஸ் அது பண்ணலாம். பயோடெக்னாலஜி தேசிய நிறுவனங்கள் ஹைதராபாத்ல இருக்கு. நான் சொல்றது கவர்மெண்ட் சொல்றேன், அது இல்லாம பிரைவேட்டும் இருக்கு. தேசிய மூளை ஆராய்ச்சி மையம், நோய் எதிர்ப்பு சக்தி தேசிய நிறுவனம் டெல்லி, அந்த மாதிரி வாழ்க்கை அறிவியல் கழகம், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 அரசு நிறுவனங்கள் இருக்கு. அது இல்லாம பிரைவேட்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒவ்வொரு கம்பெனியா உருவாகிட்டு இருக்கு. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பயோடெக்னாலஜிஸ்ட் வந்து இப்ப வந்து தொழில் முனைவராங்கன்னா நாங்க வேலை தரோம், அதுதான் உண்மை. அதுக்கு கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுது. பாத்தீங்கன்னா MSME சொல்றாங்க, அந்த MSME ல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கான என்னன்னா அமௌண்ட் வந்து கவர்மெண்டே கொடுக்குது, அது மானியமா கொடுக்கறாங்க. நான் சொன்ன மாதிரி

0: பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு யூனிட் கம்பெனி வைக்கிறாங்கன்னா 50 lakhs இஸ் சஃபிஷியன்ட். ஓகேங்களா, ப்ராடக்ட்ல இருந்து பேக்கேஜ் வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். கொடுத்து முடிச்சதா அதை வந்து அவுட்லெட் பண்ணிடலாம். அதுக்காக 50 lakhs கொடுக்குறாங்க, அதுல 10-35% வந்து மானியமா அவங்க கொடுத்துறாங்க. பேலன்ஸ் வர்றதை வந்து அவங்க எடுத்துக்கிற லாபத்துல இருந்து அவங்க அந்த வந்து அமௌண்ட்டை வந்து இது பண்ணிக்க வேண்டியதான்.
1: சிறப்பிங்க ஐயா, இதுவரை எங்களோட இணைஞ்சு கொண்டு உயிர் தொழில்நுட்பவியல்ல என்னென்ன படிப்பெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு, அது படிப்பாக இல்ல தொழில் வாய்ப்பா இருக்கட்டும், ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கல்லூரி மூலமா உன்னத் பாரத் அபியான் சொல்லிட்டு ஒரு கிராமப்புறத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கீங்க. வாழ்த்துகள் இங்க வானொலி சார்பா வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி.
0: நன்றி. நன்றிங்க.
2: இயற்கையோட அறிவியலை இணைச்சு மனித குலத்தோட எதிர்காலத்தையே அழகா செதுக்கிக்கிட்டு வர உயிர் தொழில்நுட்பவியல் துறை குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க திருச்சிராப்பள்ளி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிர் தொழில்நுட்பவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் பி. பிரகாஷ் அவர்கள். உடன் உரையாடினார் கே. அடைக்கலராஜ் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில உயிர் தொழில்நுட்பவியல் துறை குறித்து நிறைய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் உயிர் தொழில்நுட்ப படிப்புகளும் அதன் வேலை வாய்ப்புகளும்.
3: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. இப்ப நாம கேட்கலாம் தமிழில் செய்திகளை.

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும், அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னிமித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும், நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலைசிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும்

0: இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும் ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன எம்ஐஆர்வி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட 3 பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்டிஜிஎஸ் வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2 மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: 2 உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81 நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ராணுவ அணிவகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும்.

0: இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராவளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 7:25. இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: நிகழ்ச்சி துவங்கும் முன்
3: உழவர் நண்பர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தில் பெருவாரியான இடங்களில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வது அவசியம். கோடையில் உழவு செய்வதால் களைகள் பெருக்கமடைவது தவிர்க்கப்படுகிறது. இதனால் பயிர் சாகுபடியின் போது களை பிரச்சினை வெகுவாக குறைகிறது. உழவு செய்யாத வயல்களில் மழை பொழிவின் பொழுது மழைநீர் வயலில் சேகரிக்கப்படாமல் வீணாகின்றது. இதனால் மேல்மண் அரிமானம் ஏற்படுவதோடு மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் விரயமாகின்றது. உழவு செய்வதால் மண் அரிமானம் தடுக்கப்பட்டு வயலிலேயே மழைநீர் கிரகிக்கப்படுகின்றது. நிலப்பரப்பின் கீழ் ஈரம் காக்கப்படுகிறது. பூச்சி பூஞ்சானங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. உழவு செய்வதால் முன்பருவ விதைப்பு செய்வதற்கு வசதியாக இருக்கும். முன்பே உழவு செய்த நிலத்தில் மறு உழவு செய்து விதைப்பது சுலபமாக இருக்கும். இதனால் அடிமண் இறுக்கம் நீக்கப்படுவதுடன் நீர் கொள்திறனும் அதிகரிக்கும். விளைச்சலும் 20% வரை அதிகமாக வாய்ப்புள்ளது. எனவே வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்து எதிர்வரும் பருவ காலங்களில் அதிக மகசூல் பெற்று பயனடையுமாறு பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அறிவிக்கின்றார்.
4: புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். கனமழை காற்று காரணமாக கொடிவகை பயிர்களில் பந்தல் கம்பி கால்கள் முறிந்துவிட வாய்ப்புள்ளது. பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் தூண்களை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். போதுமான முட்டுகளை கொடுப்பது அவசியம். அடுத்து தோட்டக்கலை காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் முறையான வடிகால் வசதியினை வாழை சாகுபடியாளர்கள் கண்டிப்பாக செய்திட வேண்டும். காய்ந்த சருகுகளை அப்புறப்படுத்தவும் 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கும் தார்விட்ட மரங்களுக்கும் முட்டுக்கால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். எதிர்வரும் நாட்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் இந்த காலகட்டத்தில் விவசாயிகள் விதைத்தல் நீர்ப்பாய்ச்சுதல் உரமிடுதல் பூச்சி மருந்து தெளிக்கும் வேலைகளை ஒத்திவைக்க வேண்டும். விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்களை சேதப்படுத்தாத அளவில் தேவையான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தும்படியும் மழைநீரினை பண்ணை குட்டைகளில் சேகரிப்பதற்கான கட்டமைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளும்படியும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டும்படியும் பப்பாளி மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கும்படியும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. சமீப நாட்களில் ஆங்காங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல் மக்காச்சோள தட்டை போன்ற தீவன பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல் சோள தட்டைகளை வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாக்டாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களுடைய கால்நடைகளை பாதுகாக்கலாம். இந்த செய்தியினை புதுக்கோட்டை

0: மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது.
1: கரூர் மாவட்ட விவசாயிகளே, தற்பொழுது பெறப்பட்ட மழையால் நிலங்களிலும் வரப்புகளிலும் களைகள், அதாவது பார்த்தீனியம், சாரணை போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த களைகளை நல்ல எருவாக மாற்றும் வாய்ப்புள்ளது. இவ்வாறு எரு தயாரிப்பதற்கு 5 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலம் உள்ள நிழல் தரக்கூடிய கூரை வேய்ந்த நிலப்பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அவ்விடத்தில் சேகரிக்கப்பட்ட களைகளை எளிதில் மக்கும் வண்ணம் 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு சிறிது சிறிதாக வெட்டி கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை 100 கிலோ என்றளவில் பரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் மேல் ட்ரைகோடர்மா புளோரோட்டஸ் அடங்கிய நுண்ணுயிர் கலவையை ஒரு பாட்டில் தூவ வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்ப

0: வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். அதன் மேல் 1 கிலோ யூரியாவை சீராக தூவ வேண்டும். இதேபோல் 1 மீட்டர் உயரம் வரும் வரை கூறப்பட்டது போல் களைகள் நுண்ணுயிர் கலவை யூரியாவை இட வேண்டும். ஈரப்பதம் 50-60% வரும் வரை தண்ணீர் தெளிக்க வேண்டும். இந்த குவியலின் மேற்பரப்பை சிறிதாக மண்ணை கொண்டு மூட வேண்டும். நல்ல ஈரப்பதம் இருக்கும் வண்ணம் தேவைப்படும் போது தண்ணீர் தெளிக்க வேண்டும். இப்படி தயாரிக்கப்பட்ட கம்போஸ்ட் குவியலை 20 நாட்களுக்கு 1 முறை கிளறிவிட வேண்டும். 40 நாட்களுக்குள் மக்கிய உரம் தயாராகிவிடும். இவ்வாறு கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30.
3: ஆகாஷவாணி.
4: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்.
4: அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திட.
3: நிகழ்ச்சியில் இன்று மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நேர்முகம் பங்கேற்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி. சிவரஞ்சனி அவர்கள்.
5: அண்ணே, கந்தசாமி அண்ணே.
6: அடடே முத்துலட்சுமி, வா வா. ரொம்ப நாள் கழிச்சு வீடு தேடி வந்திருக்க. விஷயம் என்னவோ?
5: என்ன விஷயம் இருந்தாதான் தேடி வரணுமா என்ன? இந்தாங்கண்ணே ஸ்வீட்டு.
6: எதுக்கு ஸ்வீட் எல்லாம், என்ன விசேஷம்?
5: அண்ணே, ஓ மருமக புள்ள பிளஸ் டூல பாஸ் பண்ணதோட ஸ்கூல்லயே டாப் மார்க் வாங்கியிருக்கால. அது மட்டும் இல்லாம நம்ம வய பக்கம் 3 ஏக்கர் விலைக்கு வந்துச்சு. ஏதோ உங்க புண்ணியத்துல அந்த 3 ஏக்கரையும் வாங்கிட்டல.
6: ஓஹோ, அதுக்குதான் ஸ்வீட்டா? நல்ல விஷயம்தான் முத்துலட்சுமி. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி சொத்து சேர்த்துட்டோம்னு சும்மா இருந்துட முடியாது.
5: என்ன நீங்க, எனக்கு அப்புறம் ஏன் பிள்ளைங்க அடுத்து வர வம்சமே நிம்மதியா இருக்கும்ல? நீங்க என்னமோ புதிரி போட்டு பேசுற மாதிரி இருக்க.
6: முத்துலட்சுமி, பிறக்கும் போது எதையாவது கொண்டு வர்றோமா?
5: இல்லையே.
6: போகும்போது எதையாவது கொண்டு போறோமா?
5: இல்லையே.
6: அப்ப நாம வாங்குற சொத்தும் திருப்பி தரக்கூடிய கடனு தான்.
5: கந்தசாமி என்ன, புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்குனே. நான் ஏதோ 3 ஏக்கர் வாங்கினா இன்னும் நிறைய பல பயிர்களை சாகுபடி செஞ்சு லாபம் எடுத்த மாதிரி இருக்கும். காசு பணம் ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சா பயமுறுத்துறியம்மா.
6: தங்கச்சி, ஒன்னும் நான் பயமுறுத்தல. பயிர் சாகுபடி பண்ணணும்னு நிலம் வாங்கியாச்சு.
5: ஆமா,
6: அந்த நிலம் மண்ணுதான், ஆனா அது நமக்கு தாய் மாதிரி.
5: ஆமாண்ணே, விவசாயிங்க எல்லாருக்குமே மண்ணு தானே தாய்.
6: அந்த மண்ணு தரமானதா, சத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பரிசோதனை செஞ்சிட்டியா?
5: இல்லண்ணே, ஆனா ஏதோ எனக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல, அத சொல்லிடுங்களேன்.
6: தங்கச்சிக்கு சொல்லாம இருப்போமா? சமீபத்துல நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி. சிவரஞ்சனி அவங்கள சந்திச்சு பேசுனேன். அப்ப
7: அம்மா, வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
7: மண்ணு அதுதான் வந்து நம்மளுக்கு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் எல்லா பயிர்களும் விளையுது. மண்ணுங்கிறது ஒரு பயிர் விளைய வைக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியம், வளமான மண் ஏன் முக்கியம், எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத எங்களோட நேயர்களுக்கு சொல்லுங்க.
8: இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையில எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சொத்து சேர்க்கணும் அப்படின்னு. எதற்காக சொத்து சேர்க்கணும், அதை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும் பிற்காலத்துல அப்படிங்கறதுன்னு யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கே போக மாட்டோம். சொத்துங்கிறது ஒரு இடம், அது இத்தனை ஏக்கர் இத்தனை சென்ட் அப்படின்னு. இன்னைக்கு சென்ட்டே வந்து லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் போயிட்டு இருக்கு. ஆனா அதுல இருக்கிற மண் வளமான மண்ணா இல்லையா? இன்னைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடியவங்க நம்ம திருச்சி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண்ணோட வகை என்ன, அதோட

0: கலர் என்ன, அதோட தரம் என்ன, அப்படிங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம அந்த மண் வளமான மண்ணா இல்லையானே தெரியாம நம்ம சொத்து சேர்த்துட்டே இருக்கோம்.
1: சிறப்பு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த வளமான மண்ணுலதான் நம்ம சொத்து சேர்க்கணும் அப்படின்னா கூட, அது எப்படி நான் வளமான மண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா மண்ணுக்கு உயிர் இருக்குன்றாங்க, உருவம் இருக்குன்றாங்க, எப்படி அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத சொல்லுங்க.
0: தரமான மண்ணுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுதான் எங்களோட மண்ணியல் ஆய்வாளர்களோட வேலையே. இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் விவசாயம் செஞ்சுட்டே இருக்காங்க, ஆனா ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும் நல்ல வருமானம் வருது, ஒரு சில விவசாயிகளுக்கு வருமானம் வரமாட்டேங்குது. சோ அதற்கு நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க செலவு கம்மியா செஞ்சீங்க அதனால உங்களுக்கு விளைச்சல் வரல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது உண்மை இல்ல, மண்ணோட தரம் மிக குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கறதுதான் உண்மை. சொத்துன்ற பேர்ல ஒரு பத்திரம் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா மண் வள அட்டை கொடுக்க போறோம். சோ அந்த மண் வள அட்டைய மண்ணை பரிசோதிச்சு அந்த மண் வள அட்டைய கொடுக்கிறது தான் எங்களோட வேலை. ஸோ அந்த மண் பரிசோதனை மிக மிக அவசியம். முதல்ல 2 ஆண்டுக்கு 1 முறை 3 ஆண்டுக்கு 1 முறை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு ஆண்டும், முக்கியமாக கோடை காலங்கள்ல, முக்கியமாக பயிர் அறுவடை செய்த பிறகு கண்டிப்பாக நம்ம மண்ணுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்துடணும்.
1: அதாவது ஒரு வளமான மண்ணா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மண் பரிசோதனை அவசியம். அதை அழகா சொல்லியிருக்காங்க. மண் பரிசோதனையில என்ன கண்டுபிடிச்சு என்ன ஆலோசனைகள் தருவீங்க?
0: நம்ம எப்படி என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அந்த சத்துக்கள் குறைஞ்சா நம்ம என்னென்ன விட்டமின்ஸ் டேப்லெட் சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்லுவோம். அதே மாதிரி உணவுலயே நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கறது தான் டாக்டர் தருவாங்க. அதே மாதிரி நம்ம மண்ணுக்கு கார அமிலத்தன்மைன்னு சொல்லக்கூடிய pHEC, அது மட்டும் இல்லாம அங்கக கரிம அளவு, ஆங்கிலத்துல ஆர்கானிக் கார்பன் சொல்லுவோம், அதுதான் மண்ணோட உயிரே. சோ அதோட அளவு, அது மட்டும் இல்லாம எப்படி மனிதர்களுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவையோ அதே மாதிரி 17 வகையான ஊட்டச்சத்து மண்ணிற்கு ரொம்ப அவசியம். ஆனா இன்னைக்கு மண் பரிசோதனை செய்யக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட லபோரட்டரியில எல்லாமே பேரூட்டச்சத்துக்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் சொல்லுவாங்க. அதுல பேரூட்டச்சத்துக்கள்ல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நுண்ணூட்டச்சத்துக்கள்ல ஜிங்க், காப்பர், மேங்கனீஸ், அயன் சொல்லக்கூடிய இந்த எல்லா சத்துக்கள் நிறைந்த அட்டைய எல்லா விவசாயிகளுக்கும் வழங்குவாங்க.
1: சரிங்க, நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிருவீங்க, அதாவது 17 ஊட்டச்சத்துக்கள்ல ஏதெல்லாம் இருக்கு அப்படின்னு. இப்ப ஏன் பயிருக்கு இதெல்லாம் கம்மியா இருக்கு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யாரும் ஆலோசனை வழங்குவாங்க?
0: சார், இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மண் பரிசோதனை செய்யக்கூடிய இடங்களா நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருச்சியில மட்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் குமுளூர்ல இருக்கு, அடுத்து திருச்சியில நாவலூர் குட்டப்பட்டுல இருக்கு. சோ இந்த 2 இடத்துலயும் நமக்கு பரிசோதனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேளாண்மை அங்காடி இருக்கிற இடம் திருச்சியிலேயே இருக்கு. சோ அங்க நீங்க மண் பரிசோதனைக்குன்னே தனியா ஒரு நிலையம் இருக்கு, அங்க தாராளமா நீங்க கொடுக்கலாம், அங்கேயும் பரிசோதனை பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் அறிவியல் நிலையம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க மண் பரிசோதனை செஞ்சுக்கலாம். இந்த மண் பரிசோதனை செய்த பிறகு உங்களுக்கு 1 வாரம் தான் டைம் எடுத்துப்பாங்க. 1 வாரம் டைம்லயே உங்களோட அலைபேசிக்கு மெசேஜ் வந்துடும். அது மட்டும் இல்லாம நீங்க நேரடியா வந்தா உங்களுக்கான கார்டும் தருவாங்க. அந்த கார்ட்லயே நான் சொன்ன மாதிரி pHஓட அளவு என்ன, EC-ஓட அளவு என்ன, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நுண்ணூட்டச்சத்துக்களோட அளவு என்ன, நெக்ஸ்ட் கால்சியமோட அளவு என்ன, சோடியமோட அளவு என்ன, உப்பு, அந்த உப்புத்தன்மை நம்மளோடதுல இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா அளவும், எவ்வளவு இருக்கணும், அதிகமா இருந்தா எவ்வளோ, கம்மியா இருந்தா எவ்வளோ, நம்மளோட மத்திய அளவு இருந்தா என்ன அப்படிங்கறதுக்கான எல்லா குறியீடுகளும் அந்த அட்டையில இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த அட்டையில நீங்க அடுத்து என்ன பயிர் செய்யலாம், அப்படி இல்ல நீங்க மண் மாதிரி கொடுக்கறப்பவே நீங்க என்ன பயிர் செய்ய இருக்கீங்க, அந்த பயிர் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க முன்னாடியே கேட்டுட்டீங்கன்னா அதுக்கான ஆலோசனைகளும் அந்த அட்டையிலேயே பதிவு செய்து தரப்படும்.
1: விவசாயிகள் பொதுவா பின்பற்றது மண் பரிசோதனை செய்யறாங்களோ இல்லையோ, ஊர்ல வந்து கரம்படிக்கிறேங்கிற பேர்ல மண்ணெல்லாம் கொண்டாந்து போடுவாங்க. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
0: சரி, இன்னைக்கு எல்லாத்திலையும் ஒரு தரம் உயர்த்தப்பட்ட, தென் மெருகூட்டப்பட்ட, செறிவூட்டப்பட்ட அப்படின்னு வேற வேற ஆங்கில வார்த்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டிஃபிகேஷன், பயோ ஃபோர்டிஃபிகேஷன், ப்ரீடிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ மண்ணிலையும் அப்படி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னா, அதை தான் நம்ம முன்னோர்கள் வேற இடத்துல, அதாவது நம்ம குளம் குட்டை அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம

0: மண்ணோட கலந்து அதோட தரத்தை உயர்த்துறாங்க. அந்த தரம் உயர்த்துறது அப்படிங்கிறது என்னன்னா, சத்துக்கள், அதாவது பேரூட்டச்சத்துக்கள், இடைநிலை ஊட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், கார அமிலத்தன்மையை சரி செய்வதற்காக. அடுத்து மணல் பாங்கான, ஸோ களிமண் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பயிரால நல்ல ஒரு விளைச்சலை தர முடியாது. இதே மணல் பாங்கான நம்மளால பிரீட் பண்ண முடியும் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரும். அதனால தான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாம இந்த மண்களை ஒன்றாக ஆக்குவதில் இந்த டெக்னிக் கொண்டு வந்தாங்க. அதை நம்ம இந்த நேரத்தில் செய்யறது மிக மிக உசிதமான செயலா இருக்கும்.
1: அதாவது கரம்பை மட்டும் அடிக்காம நிறைய பேர் வந்து வருஷ வருஷம் தானிய பயிர்களை கொஞ்சோண்டு, எண்ணெய் வித்துக்களில் கொஞ்சோண்டு, இதெல்லாம் போட்டு வளர்த்து மண்ணை வளப்படுத்துறேன்பாங்க. அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எந்த அளவுக்கு இந்த மண்ணுக்கு பயனுள்ளதாக இருக்கும்
0: என்ன அப்படின்னா, எல்லாத்தாலையும் இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா? அதாவது ஃபார்மர்ஸ் எல்லாத்தாலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கவங்களால இதை நம்ம செய்ய முடியும். வெளியிலேருந்து மண் எடுத்துட்டு வந்து அதை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான காஸ்ட், ஜேசிபி காஸ்டா இருக்கட்டும், லாரியோட காஸ்டா இருக்கட்டும், எல்லாமே அதிகம். இதே என்கிட்ட ஒரு 50 சென்ட் தான் இருக்கு, 1 ஏக்கர் தான் இருக்கு, நான் அதை வைத்து தான் என்னோட அந்த ஒரு வருடத்துக்கான செலவையே மீட் ஓவர் பண்ண போறேன்னு சொல்லக்கூடிய ஃபார்மர் கிட்ட நம்மளால இதை சொல்ல முடியாது. ஆனா அவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடலாம். ஸோ பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடுறதுனால நமக்கு நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிக அளவுல கிடைக்கும். சோ அதுக்கு மாற்றாதான் நம்ம இன்னைக்கு யூரியா பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். யூரியா பயன்படுத்துறதுனால எவ்வளவு கெடுதல்னு நமக்கு தெரிந்தால் கூட அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாம போயிறதுக்கான காரணம், இந்த காலத்துல கோடை காலத்துல அறுவடை செய்ததுக்கு அப்புறம் நம்ம மண் பராமரிப்பை கவனிக்காததுனால. அதுல நம்ம பசுந்தாள் பசுந்தலை உரங்களை இடலாம். அதுல முக்கியமா நம்ம டெஞ்சா, சன்னெம்ப் இதெல்லாம் போறப்ப நம்ம மடக்கி உழுது நம்ம மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து மட்டும்தான் தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதுல இருந்து நீங்க ஒரு வருமானம் ஈட்டலாம். ஏன்னா அடுத்த 3 மாதங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுல எந்த விதமான பயிரும் நம்ம செய்ய போறது இல்ல. சோ அதனால உங்க பிளாக்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர்னு சொல்லுவோம், வேளாண்மை உதவி அலுவலர், வேளாண்மை அலுவலர், அவங்களை போய் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்க சீட் ப்ரொடியூஸ் பண்ணி தரோம் அப்படிங்கறத சொல்லலாம். சீடுங்கிறது விதை, அதாவது நெல்லுக்கு மட்டும்தான் விதை வந்து நம்ம பண்ணி தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த பசுந்தாள் உரங்களுக்கும் நீங்க விதை உற்பத்தி செய்து தரலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல 1 கிலோ விதை 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் போகுது. இன்னமும் ரேட்டு ஏறலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு யுக்திகள் தெரியாம இது நமக்கு மட்டும் பயன்படாது, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், விதைகளை எடுத்து நமக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுத்தாவே நமக்கு 2 வருமானம் ஆகும். நம்மளோட மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும், நமக்கான வருமானமும் ஈட்ட முடியும்.
1: சோ அப்ப கேட்டுட்டு இருக்க விவசாயிகள் பசுந்தாள் உரத்தை வளர்த்து அந்த விதையை விற்பனை செஞ்சிருங்க அப்படிங்கறதுதான் சிவரஞ்சனி அம்மா சொல்லியிருக்காங்க. சிறப்புமா இந்த பசுந்தாள் உரங்களை வந்து மடிச்சு உழுவுறதுனால நைட்ரஜன் மட்டும் கிடைக்காது, வேற சத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிற போக்கில் சொல்லிட்டு யூரியாவை நம்ம அதனாலதான் நிறைய பயன்படுத்துறோம் அப்படின்னீங்க. இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்துறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல நிறைய விளைச்சல் கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு குற்றமா விவசாயிகள் வைக்கிறாங்க. என்னதான் உரம் போட்டாலும் ஒரு இதுக்கு மேல வரமாட்டேது விளைச்சல், அதுதான் என்ன வருதோ அதான் வருது அப்படின்றாங்க. ஏன் அந்த உரங்களை எடுத்துக்க மாட்டேங்குது பயிர்கள்?
0: அதாவது இதுக்கு நான் வந்து அனைவருக்கும் புரியுற மாதிரியும் சொல்லணும், சயின்டிஃபிக்காகவும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ஒரு மண்ணுக்கு தெரியாது நம்ம அதுக்கு ஆர்கானிக் உரம் தான் கொடுக்குறோமா, இன்ஆர்கானிக் உரம் தான் கொடுக்குறோமா, தொழு உரம் தான் கொடுக்குறோமா, இன்ஆர்கானிக் உரம்னு சொல்லக்கூடிய யூரியா கொடுக்குறோமா, டிஏபி கொடுக்குறோமா, பொட்டாஷ் கொடுக்குறோமா அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அதற்கு தேவையான ஃபார்மெட்டில் தேவையான அளவில் எடுத்துக்க தெரியும், அவ்வளோதான். அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிறது 2 ஃபார்மில் எடுத்துக்கோன்னு சொல்லுவோம், நைட்ரேட் ஃபார்ம், அமோனியாக்கல் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாஸ்பரஸுக்கு 3 ஃபார்ம் இருக்குது. அந்த 3 ஃபார்மும் அமிலத்தன்மையாக இருந்தால் ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துக்கும், இதே காரத்தன்மையா இருந்தா ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்திருக்கும், மத்திய நிலையில இருந்தா அது ஒரு மாதிரி பாஸ்பரஸ் எடுத்திருக்கும். ஸோ பொட்டாசியமும் அதே மாதிரி தான். ஆனா நம்ம ஏன் ஆர்கானிக்கா கொடுக்கணும், ஏன் அங்ககம் சார்ந்து கொடுக்கணும், ஏன் நம்ம வந்து இந்த யூரியா டிஏபி இதோட பயன்பாடெல்லாம் ஏன் குறைக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூரியால 100 கிலோல 46 கிலோ தான் நைட்ரஜன் சத்து இருக்கு அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் என்ன? அது நம்ம மண்ணுக்கு என்ன பண்ணும்? எப்பவாச்சும் யோசிச்சிருக்கோமா? 100 கிலோ வாங்கிட்டு போய் போடுறோம்னா 100 கிலோக்கும் காசு கொடுக்கறோம், ஆனா அந்த மூட்டையில என்ன எழுதிருப்பாங்க?

0: 46% தான் நைட்ரஜன் எழுதியிருப்பாங்க. இந்த 46% இருக்கக்கூடிய யூரியா கூட 18 மணி நேரம் தான் உங்களோட மண்ணில இருந்து வேலை செய்யும். நீங்க யோசிச்சு பாருங்க, சார் சொன்னாரு நான் எவ்வளவு கொடுத்தாலும் அது அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு விவசாயிகள் எல்லாம் வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு. சோ ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 18 மணி நேரம் தான் மண்ணில போட்டோனே அதோட வேலை நடக்கும். அப்ப நம்ம மண் அதற்கான பசி தன்மையோட இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். ஸோ எவ்வளோ பிரியாணி நம்மளால் சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஆனால் அது எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி மண்ணிற்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய அளவு, இப்போ நாங்கள் இந்த மண் வள அட்டையிலே உங்களுக்கு போட்டு கொடுப்போம். சார் நீங்கள் வந்து 56.5 கிலோ தான் யூரியா பயன்படுத்தணும்னு எழுதி கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 மூட்டையும் எடுத்துகிட்டு வந்து அதை நான் எங்கே பத்திரப்படுத்தி வைக்க முடியும், நம்ம மண்ணுக்கு தானே போடுறோம் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஆனால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அந்த நுண்ணுயிரிகளோட ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி நல்லா இருந்தாதான் நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டை வேர் வழியா தாவரத்திற்கு எடுத்துட்டு போய் நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரும். அப்ப மண்ணில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கணும், அது மிக அதிக அளவில் இருக்கணும். அப்பதான் நீங்க கொடுக்கக்கூடிய பொருள், அதாவது அது ஆர்கானிக்காவோ இன்ஆர்கானிக்காவோ இருந்தா கூட அதற்கு தேவையான அளவுல தேவையான வடிவத்துல அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மாத்தி கொடுக்கும். இது அங்ககம் சார்ந்த உரமா இருந்தது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்க்கு பிரியாணி கொடுத்த மாதிரி. அப்படி இல்ல, நீங்க இன்ஆர்கானிக்கா யூரியாவை தேவைக்கு அதிகமான அளவுல கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு உணவு கூட கொஞ்சம் விஷமும் சேர்த்து கொடுக்கற மாதிரின்னு அர்த்தம்.
1: அண்ணே, மண்ணில் இருக்கிற அங்கக கரிம அளவுதான் மண்ணுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குதுன்னு தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி மேடம் சொன்னாங்க.
2: ஆமா.
1: அப்ப மண்ணில் ஏகப்பட்ட நுண்ணுயிரிகளும் இருக்கு, நூற்புழுக்களும் இருக்கு, எது நமக்கு முக்கியம்?
2: முத்துலட்சுமி, மண்ணுக்குள்ள நண்பனும் இருக்காங்க, எதிரியும் இருக்காங்க.
1: புரியலனே, மண்ணுக்குள்ளயும் நண்பனும் எதிரியும் மாறி மாறியா? வெளி உலகத்திலயும் இந்த போராட்டம், மண்ணுக்குள்ளயும் இந்த போராட்டம்.
2: எங்க போனாலும் போராட்டம் தான். இப்ப நீ பேசுறத கேளு.
3: மண் பரிசோதனையில நீங்க வந்து ஆர்கானிக் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவீங்க, பிஹெச் லெவல் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க, 17 வகையான நியூட்ரியன்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அதில் நுண்ணுயிர்கள் எப்படி கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்களா அந்த மண் பரிசோதனையில?
0: சார் இப்போ அந்த மண் பரிசோதனை மேஜராக சொன்ன மாதிரி மொத்தம் 12 தான் அதில் ரிசல்ட் வரும். பிஹெச், இசி, நியூட்ரியன்ஸ் எல்லாமே வரும். ஆனால் இந்த நுண்ணுயிர்களுக்கான கணக்கு அதில் இருக்காது. அதுக்கான குறியீடாக தான் அந்த ஆர்கானிக் கார்பன் ஒன்று சொல்கிறோம். ஆனால் ஆராய்ச்சியாளர்களாக நாங்கள் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கை, ஆக்டினோமைசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை நாங்கள் பார்ப்போம். அது வந்து ஆராய்ச்சி திடல் பண்ணுறப்போ நமக்கு தேவைன்னு இருக்கிறப்போ அதை பண்ணுவோம். இதே ஆர்கானிக் கார்பன் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் கொண்டு வர சாயில்ல, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட குறியீடு அளவை வச்சு தான் சொல்லுவோமே தவிர தனித்தனியாக நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டோம். இப்போ வந்து அங்ககம் சார்ந்த விவசாயம் நிறைய விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதுக்கான தர சான்றிதழ் வாங்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி நமக்கு சில குறியீடுகள் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான லெபார்ட்ரிஸும் வந்துடுச்சு. நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அணுகி அதையும் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம பாக்டீரியா எவ்வளவு இருக்கு, ஃபங்கை எவ்வளவு இருக்கு, ஆக்டினோமைசிட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற குறியீடையும் வாங்கிக்கணும்.
3: அந்த ஆர்கானிக் லெவல், அதாவது கரிம சத்து எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாமா?
0: கண்டிப்பாக சார். அங்கக கரிம அளவு அப்படிங்கிறது தான் நம்மளோட உடம்பை எதோட கம்பேர் பண்ணலாம், ரத்தம் அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கக கரிம அளவு தான் முடிவு பண்ணுது ஒரு மண் வளமான தரமான மண்ணா, அதுல உயிர்கள் வாழக்கூடிய இடம் இருக்கா அப்படின்னு. அந்த உயிர்கள் வாழக்கூடிய இடம் இருக்கான்னு சொல்றது நுண்ணுயிரிகள், தாவரங்கள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே. ஸோ அந்த அங்கக கரிம அளவு தான் கீ நியூட்ரியன் ஃபேக்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுதான் ஒரு திறவுகோல். அது மண்ணில் இருந்தாதான் மண்ணை மண்ணே சொல்ல முடியும்.
3: சிறப்பு. இப்போ நீங்க நுண்ணுயிர்னு சொல்றீங்க, அது இருந்தால் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கும் அப்படின்னு. எல்லாருமே மண்புழு உரம்னு ஒன்று அடுத்து சொல்றாங்க, உழவனின் நண்பன் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மண்புழு வந்து இந்த மண்ணினுடைய ஒரு வளத்திற்கு இல்லை ஒரு தரமான மண்ணிற்கு எந்த வகையிலெல்லாம் உதவி பண்ணுதுன்னு சொல்லுங்களா?
0: மண்புழு உரம் தயாரித்தல் அப்படிங்கிறது வேற. ஆனால் மண்புழு நம்ம மண்ணில் இருக்கு அப்படின்னு.

0: அப்படின்னா நம்ம மண் வளமான தரமான மண்ணுன்னு அர்த்தம். சோ கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அதிகமா இருக்குங்கிறத கண்ணுக்கு தெரிந்த மண்புழுவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ ஒரு உழவர் வந்து போய் நம்மளோட மண் வளமா இருக்கா தரமா இருக்கா அப்படின்னு எப்ப கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மண் வெட்டிய வச்சு வெட்டுறப்ப மொதல் மண் வெட்டிலேயே நமக்கு ஒரு 10 மண்புழு இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது மிக தரமான மண் சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்னொரு விஷயம் எல்லா உழவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, மண்புழுன்னு சொன்னோன்னையும் மண்புழு என்பது வேறு, நூற்புழு என்பது வேறு. சோ இந்த மண்புழுவும் நூற்புழுவும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர மண்புழு நண்பன், நூற்புழு எதிரி. சோ இன்னைக்கு நீங்க நடவு நடக்கூடிய அந்த வயல்கள்ல நாத்து போட்டிருக்க இடத்துல அதிகமான இந்த நூற்புழு இருக்கு. அதுக்கான கட்டுப்படுத்தும் முறைய நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். அதுக்கு முதல்ல ஆர்கானிக்கா நீங்க பண்ண முடியாது, வேற நீங்க அதுக்கான கெமிக்கல் உங்க பகுதியில என்ன இருக்கோ அதற்கான வல்லுநர்கள் கிட்ட நீங்க போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கானதை கண்டிப்பா பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மாவட்டங்கள்ல சுத்திலும் இதற்கான நிறைய என்குயரிஸ் எங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கு. மண்புழு என்பது வேறு, நூற்புழு என்பது வேறு.
1: அடுத்து இப்ப கோடை காலம், அதுக்கு எப்படி எல்லாம் நம்ம வந்து பயிர் நடுறதுக்கு பராமரிப்பு எப்படி பண்ணிக்கணும்ங்கறத சொல்லுங்க.
0: இப்போ எல்லாருமே எல்லா விஷயங்களையும் செஞ்சிர முடியுமானா கண்டிப்பா கிடையாது. சோ நம்ம என்னெல்லாம் பண்ணா மண்ணை கொஞ்சமா பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கறதுக்கு கொஞ்சம் விஷயம் சொல்லலாம். அதுல முதல் விஷயம் கோடை உழவு. கோடை உழவுன்னு வர்றப்போ நம்ம சொல்லியாச்சு, இப்போ மேடம் நீங்க கோடை உழவுன்னு சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நான் டிராக்டரை கேட்க போனா அது கரெக்டா உழவு செய்யுதா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏக்கருக்கு மினிமமா ஒரு 45 நிமிஷம் அதுல ஓட்டணும் கோடை உழவு. அந்த ஒரு மணி நேரம் நீங்க செலவு செஞ்சு அந்த உழவு செய்யற இடத்துல இருந்துட்டீங்க அப்படின்னா 20% அளவுக்கு நீங்க அந்த அடுத்த பயிருக்கு என்ன செலவழிக்க போறீங்களோ அதை கம்மி பண்ண முடியும். இது புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். என்ன மேடம், நான் போய் டிராக்டர் உழுவுறத பாத்துக்கிட்டே இருந்தா 20% செலவை கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிறது. நம்ம உழவு செய்யறப்போ எதற்காக உழவு செய்யறோம், களை வந்து அதிகமா வரக்கூடாது. நெக்ஸ்ட், உள்ள இருக்கிற மண் வெளியில வரணும், அது காற்றோட்டம் அடையணும். முக்கியமா மண்ணை வந்து நம்ம ஒரு 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 25% சாயில் வாட்டர்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், இன்னொரு 25% சாயில் ஏர்னு சொல்லுவோம், இன்னொரு 5% இந்த அங்கக கரிம அளவு ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம், மீதி 45% மினரல் மேட்டர்னு சொல்லுவோம். இப்ப இங்க காற்றோட்டமும் இந்த நீரும் மொத்தமா 50%. அப்ப இது ரெண்டையுமே சரி செய்யற ஒரு ப்ராசஸ் தான் கோடை உழவு. அதுக்கான காற்றோட்டம், அதற்கான நீர்பிடிப்பு தன்மையை சரி செய்வது. இதுல களை செடி, அதாவது களை எப்படி வரும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பூண்டுன்னெலாம் நிறைய சொல்லுவோம். சோ அதுக்கான பல்ப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், அது மண்ணுக்குள்ளேயே இருக்கும், வெளியில இருக்க செடியை மட்டுமே கிள்ளி போட்டுட்டு வந்துருவோம் களைன்னு. ஆனா உள்ள இருக்கிற கிழங்க நம்ம வெளியிலேயே எடுக்க மாட்டோம். இந்த கோடை உழவு செய்யறதுனால நமக்கு என்ன வரும்னா, அந்த கிழங்க 15 சென்டிமீட்டர் ஆழத்துல இருக்கக்கூடிய கிழங்க வெளியில எடுப்போம். அப்ப அது வெயில காயும், அடுத்த வாட்டி நமக்கு களை வராது. அங்க 2 மருந்து அடிக்கிறது கம்மி ஆயிடும், 3 களைக்கொல்லி போடுறது கம்மி ஆயிடும். அப்ப மண்ணோட தரம் கெட்டு போகாது, மைக்ரோ ஆர்கானிசமோட வளர்ச்சி மிக அதிகம் இருக்கும். மொதல் 15 தேவையான growth 30 அளவுக்கு உங்களுக்கு வளர்ந்துரும். எப்ப நம்ம வீடி சைடுன்னு யூஸ் பண்ணாதப்போ. எல்லாரும் சொல்லுவோம், நான் களைக்கொல்லி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் உக்காந்தி ஏந்திருக்குது, இன்னும் உக்காந்தியே இருக்கு, பயிர் எழுந்திருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கான காரணங்கள்லாம் அது.
1: சரி, இப்ப இந்த மாதிரி கோடை உழவு பண்ணும்போது நீங்க மைக்ரோ ஆர்கானிசம் நல்லா வளருது அப்படின்னு, நீங்க அந்த மண்புழு இருக்குல்ல வயல இருக்கக்கூடிய, நீ அதை பெரட்டிட்டு வந்தீங்கன்னா வெயில பட்டா அந்த பாவம் அந்த மண்புழு என்ன ஆகும்?
0: கண்டிப்பா சார், மண்புழுவை பொறுத்த அளவுல அதுக்கான ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் 15 சென்டிமீட்டர் அது வந்து கோடை உழவு செய்யறப்ப கண்டிப்பா கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனா உடனடியாக ரீகெயின் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி மண்புழுக்கும் மிக மிக அதிகம். அதனாலதான் அதை உழவனின் நண்பன்னு சொல்றோம்.
1: அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை.
0: ஆமா, கண்டிப்பா அதற்கு தேவையான கரிமச்சத்து தரக்கூடிய நம்ம உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வகையான ஆர்கானிசம்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் அந்த வகையில் மண்புழு நமக்கு மிகுந்த நண்பன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கு கெட்டதே செஞ்சால் கூட அது நமக்கு நல்லதே செய்யும்.
1: அப்புறம் மேடம், இன்னைக்கு வந்து வாய்க்கால்

0: பாசனத்தை நான் சொல்றேன். ரொம்ப தூரத்திலிருந்து வருது, வர்ற வழியில பல கழிவுகள் அதோட சேருது, ஹெவி மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல்வேறு தனிமங்கள் அதோட இணையுது. அதைத்தான் நம்ம வயலுக்கும் நான் கொடுக்குறோம், அதுதான் பயிரும் எடுத்துக்குது. அப்படிங்கும்போது அந்த மண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் வேற தொழிற்சாலை கழிவுகள்லாம் சேரும்போது மண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அதை எப்படி நான் ரீகெயின் பண்ணிக்கிறது, அந்த மண்ணை எப்படி நான் திருப்பி வளப்படுத்திக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க.
1: இது வந்து நீங்க தண்ணியில அடிச்சிட்டு வர கழிவுகள் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய நிறைய கழிவுகள், தெரிந்தோ தெரியாமலோ வேணும்னோ வேண்டாமலோ அது வந்தே தீரப்போகுது. ஆனா அதை நீங்க இந்த மாதிரி பரிசோதனைகள் மூலமா கண்டுபிடிக்கலாம் முத விஷயம். சோ அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க மண்ணோட எல்லா தன்மைகளும் மாறுறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மண்ணை பொறுத்த வகையில நீங்க நேரா பார்த்த உடனே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. அதற்கு ரெண்டு சொல்லுவோம், ஒன்னு பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின் சொல்லுவோம், இன்னொன்னு கெமிக்கல் கன்ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது, அதாவது மண்ணோட கலர் மாறி இருக்கிறது, மண்ணோட கட்டமைப்பு மாறி இருக்கிறது, நெக்ஸ்ட் மண்ணோட பொளப்பொளப்பு தன்மை இல்லாம இறுக்கி போயிருக்கிற மாதிரி இருக்கிறது, நெக்ஸ்ட் மண் மேல ஃபுல்லா உப்பு படிஞ்ச மாதிரி வெள்ளையா இருக்கிறது, மண் மேல ஃபுல்லா காக்கி கலர்ல ஒரு நல்ல மினுமினுப்பு தன்மையோட மண்ணோட நிறம் மாறி இருக்கிறத நம்ம உணர்றது. இந்த மாதிரி சில குறியீடு வந்து பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்குள்ள வைக்கலாம். கெமிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்குள்ள அப்படின்னா அதை நீங்க நம்ம இந்த மாதிரி பரிசோதனை செஞ்சுதான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, இந்த பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தென்பட்டாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாயில் டெஸ்டுக்கு போயிடணும். அதுல பர்டிகுலரா நம்ம ஹெவி மெட்டல்ஸ் அப்படிங்கறத அனலைஸ் பண்ண மாட்டோம் யூஸ்வலாவே. ஆனா நமக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்கு, அது எப்ப அந்த டவுட் நமக்கு வர செய்யும் அப்படின்னா இந்த மாற்றங்கள் முன்னாடியே நம்மளால உணர முடியாது, பயிர் செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்மளால உணர முடியும். அது எப்படின்னா உடனடியா பயிர் வந்து சாகிறது, நெக்ஸ்ட் தண்ணி இருக்கும் ஆனாலும் பயிர் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது, அதோட வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. சோ சுத்திலும் இருக்கிற பயிர் வந்து எப்போதும் இல்லாம அதோட நிறமாகட்டும், வளர்ச்சியின் தன்மையாகட்டும், வளர்ச்சியின் வேகமாகட்டும், இலையோட மாற்றங்கள் ஆகட்டும், இலை வந்து சின்னதாகிறது பெருசாகிறது அதுக்கு பின்னாடி உப்பு படுகிறது, அந்த மாதிரி சில சில அறிகுறிகளை நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா நம்மளோட மண் வந்து வளமான மண்ணா இல்லாம இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் நிறைந்த மண்ணா மாறுது அப்படின்னா அதை கூட நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய உயிர் உரங்கள், அந்த உயிர் உரங்களை கண்டினியூஸா நீங்க பயன்படுத்திக்கிட்டே அதாவது தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை வெளியே தள்ளி நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நீங்க அதுல பெருக்கலாம். ரெண்டாவது நீங்க அதுக்குன்னே இன்னைக்கு மரங்கள், நிறைய மரங்கள், அதுல முக்கியமா நம்ம மாநில அரசாங்கம் நிறைய மரக்கன்றுகள் தந்துகிட்டே இருக்காங்க. சோ இப்ப கூட நீங்க உங்களோட ஏஓ சிஏடிஎஸ் அவங்கள அணுகி நமக்கான மரக்கன்றுகள் இருக்கா அப்படின்னு கேட்டு அதற்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வயல்ல சுத்தி வரப்ப சுத்தி நீங்க மரம் வைக்கலாம். இந்த மாதிரி தரம் இல்லாமல் அதிகமாக இந்த கடின உலோகங்கள் நிறைந்த மண்ணை நீங்க மீட்டு வெளியில எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நீங்க வெட்டி வேர் தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி ஆலிவேரான்னு சொல்லக்கூடிய நம்ம கற்றாழை அதுவும் பண்ணலாம். இதுக்கான மார்க்கெட் வேல்யூ மிக மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாம நுண்ணுயிரிகள் அதிகமாக பெருகும். அது மட்டும் இல்லாம மண்ணில இருக்கக்கூடிய தேவையில்லாத தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸையும் உறிஞ்சிரும், மண்ணுக்கு அதிகமான பொலபலப்பு தன்மை கொடுக்கும், அந்த பயிருக்கு ஒரு மிக மிக நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
0: சிறப்பு. நம்ம இதுவரை மண்ணுனா என்ன, மண் பரிசோதனை ஏன் செய்யணும், கடின உலோகங்கள் மண்ணில் கலந்துருச்சுன்னா அதை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன பயிர் செய்யலாம், நல்ல தகவல்களை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றியா, நன்றி.
0: முத்துலட்சுமி
2: சொல்லுங்க,
0: மண்ணுங்கிறது சொத்து இல்ல, மண்ணுல இருந்து நாம ஏகப்பட்ட பொருளை வாங்குறோம். மண்ணு நமக்காக நிறைய வேலை செய்யுது, நுண்ணுயிர்களும் வேலை செய்யுது. அப்ப மண்ணுக்கு நாம இயற்கை சார்ந்த சத்துள்ள உணவுகளை தான் என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணும்.
2: அப்ப கடனுக்கு வட்டியா திருப்பி கொடுக்கணும்னு சொல்றீங்க?
0: கரெக்டா சொல்லிவிட்டா.
3: விவசாயிகளே, உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா 98 43 85 74 66 இந்த நம்பர்ல சிவரஞ்சனி மேடத்தை நீங்க தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். மறுபடியும் நம்பரை சொல்றேன், குறிச்சுக்கோங்க, 98 43

0: 84 ஆம்பிட்டு.
1: நேர்கள் இதுவரை கேட்டது, மண் என்பது சொத்து அல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நேர்முகம் பங்கேற்றார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள்.
2: அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு முதலமைச்சராக பதவியேற்கிறார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து 120 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரியதைத் தொடர்ந்து திரு விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் ஒப்புதல் வழங்கினார். இதனையடுத்து தமிழகத்தில் புதிய அரசு அமைய நிலவி வந்த தேக்க நிலை விலகி நாளை திரு விஜயின் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவத்தின் செயலாளராகவும் பணியாற்றுவார் என பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தற்போதைய முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் இந்நடவடிக்கை. ஒடிசாவில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து பல இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன அக்னி ஏவுகணை இந்திய பெருங்கடல் பகுதியில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியில் இந்த சோதனை மிகவும் திறன் வாய்ந்ததாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் 2025 நாடு முழுவதிலுமிருந்து 42 பஞ்சாயத்துகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 3ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ள விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்படவுள்ளன. கர்நாடக மாநிலம் அதிகபட்சமாக 6 விருதுகளையும் ஆந்திரா ஒடிசா மாநிலங்கள் தலா 5 விருதுகளையும் பெறவுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் 1ஆம் ஆண்டு வெற்றியை குறிக்கும் வகையில் வேலூர் கோட்டையில் NCC மாணாக்கர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு 10வது பெட்டாலியன் பிரிவைச் சேர்ந்த 300 மேற்பட்ட NCC மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். சிவகங்கையில் செயல்படும் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு தொடக்கப் பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேனி மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்து ஓட்டுநர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் 380 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. வாகனங்களில் முதலுதவி பெட்டி, அவசரகால வழி, வேகக்கட்டுப்பாட்டு கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசரகால தீ தடுப்பு மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் உயரமான கட்டிடங்கள், ஆக்ஸிஜன் பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள் ஆகியவற்றில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் எவ்வாறு அதனை கட்டுப்படுத்துவது என்பது குறித்த ஒத்திகை நடைபெற்றது. திருச்சி வீரமலை பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் நாளையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் இந்த பகுதி

புயல் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டத்திற்கு தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் உத்தரவிட்டுள்ளார். கொடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தளத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருவோண தினத்தை ஒட்டி வேலூர் கோட்டை அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர், தென்காசி மாவட்டம் குற்றாலநாதர் சுவாமி திருக்கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ஆடவர் தனிநபர் காம்பவுண்ட் பிரிவில் இந்தியாவின் ஷாக்கில் யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெய்ப்பூரில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் குஜராத் டைட்டன்ஸ் சற்று முன் 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 56 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:05 ஆச்சுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. மழை நேரத்தில் கொடை இருந்தாலும் நம்ம மேலே படுற ஒரு சில மழை தொழில்கள் அந்த குளிர்ச்சியை நம்மளை உணர வச்சிடும். அதே உணர்வு தரும் இனிமையான பாடல்கள் உங்கள் தேர்வில் நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில். இரவு இசை இனிமை. விருப்ப பாடல்களை கேட்க தொட்டுவாங்க தொலைபேசி எண்கள் 0431 246 1021 அல்லது 240 1021.

0: நேரம் 8:10 ஆயாச்சுங்க. இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியில் நீங்களும் பேச வரலாம், உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-102-1 அல்லது 240-102-1. இப்போது நம்மோடு இணையும் நேயர், வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: சார், நான் நியூட்டன் சார், திருச்சி வடக்கு சாலைப்பட்டு இருந்து பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு இரவு பொழுது அழகாக்க என்ன பாடல்?
1: அதாவது இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதுன்றாங்க.
0: ஆனா நல்ல மழையில பெய்யுது,
1: நம்ம ஊரே அப்படியே கொடைக்கானல்
0: மாதிரி. இந்த மாதிரி நேரத்துல அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சா கூட சமாளிச்சிடலாம்.
1: சொல்லுங்க, குறைச்சா
0: இருக்கு
1: சார். சரி சார், எனக்கு வந்து இந்த பன்னீர் புஷ்பம் படத்தை இருந்து சார், அந்த கோடை கால காற்று.
0: கோடை காலத்துல மழை பெய்யுதுன்னா உடனே இந்த பாட்டு.
1: ஆமா சார்.
0: சரிங்க, கேட்டலாமா?
1: ஓகே சார், நன்றி.
0: நன்றிங்க, நன்றி.

0: நேரம் கிட்டத்தட்ட 8:17 ஆக போகுதுங்க. இரவு இசை இனிமைக்கு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியிலிருந்து செல்லதுரை பேசுகிறேன்.
0: செல்லதுரை ஐயா, யாரை பார்த்தாலும் நீங்கள் நான் முதல்ல மழை நிலவரம் தான் கேட்கலான் இருக்கேன். துறையூர் பக்கம் எப்படி மலைகள் வேற நிறைய வச்சிருக்கீங்க?
1: மழை சாயந்தரம் ஒரு பாறல் வந்ததுங்க சார்.
0: ஓ, சாயங்காலம் வேறையா?
1: ஆமாங்க சார்.
0: ஆ சரிங்க.
1: காலையில் ஒரு பாறல் வந்தது, சாயந்தரம் ஒரு பாறல்.
0: சரிங்க, சொல்லுங்க. இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு தர்மசீலன் படத்துலங்க சார்,
0: ம்,
1: தென்றல் வரும் முன்னே முன்னேங்கிற பாடலுங்க சார்.
0: கேட்டலாமாயா?
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க, நன்றி. இன்னைக்கு எல்லாமே இரவு இசை நிமை முழுக்க அப்படியே தென்றலாக வீசுது.

0: நேரம் 8:23 ஆக போகுதுங்க. தென்றல் காற்றை தேடும் நாம தான் சில நேரம் அது கொஞ்சம் ஜாஸ்தி அடிக்கும் போகுது, சே எப்பயாவது எந்திரிச்சு ஒரு போர்வையை கொண்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். நம் மனம் தான் விசித்திரமானது. இரவு இசை இனிமே கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இருப்பு பாடல்களை கேட்க நீங்களும் தொட்டு வரலாம். தொலைபேசி எண்கள் 0431 அல்லது 240 102. இப்போ நம்மோடு இணையும் நேர் யாரு? வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: நான் திருச்சி மாவட்டம் தொழில் வட்டம் உப்பிலிவரம் ஓசரப்பள்ளி கிராமத்துலேருந்து செந்தில்குமார் பேசுகிறேன்.
0: ஐயா உங்கள் ஊர் பேர் நல்லா இருக்குங்க, இன்னொரு முறை சொல்லுங்க.
1: ஓசரப்பள்ளிங்க சார்.
0: ஓசரப்பள்ளி சொல்லுங்கய்யா.
1: பாடல் வந்து செல்வி படத்துலேருந்து குயிலே குயிலே அந்த பாட்டுங்க
0: சார். நல்லதுங்கய்யா, கேட்டுடலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றிங்க, நன்றி. இரவு வணக்கம். இரவு இசை இனிமே கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இருப்பு பாடல்களை கேட்க நீங்களும் தொட்டு வரலாம். தொலைபேசி எண்கள் 0431 246 102 அல்லது

0: 1 இப்போ நம்மோடு இணையும் நேர் யார்? வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்ங்கய்யா.
1: நான் திருச்சி மாவட்டம் தொழில் வட்டம் உப்பிலிவரம் வாசரப்பள்ளி கிராமத்திலிருந்து செந்தில்குமார் பேசுகிறேன்.
0: ஐயா, உங்கள் ஊர் பேர் நல்லா இருக்குங்க, இன்னொரு முறை சொல்லுங்க.
1: வாசரப்பள்ளிங்க சார்.
0: வாசரப்பள்ளி சொல்லுங்கய்யா.
1: பாடல் வந்து செல்வி படத்துலேருந்து குயிலே குயிலே அந்த பாட்டுங்க.
0: நல்லதுங்கய்யா, கேட்டுடலாமா?
1: கேட்டலாம்.
0: நன்றிங்க. நன்றி. இரவு வணக்கம்.
2: ஆத்தோ

0: 80-90களில் வந்த பாடல்களால் நம்ம இரவை அழகாக்கி கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை. இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கருப்பு வெள்ளை கானங்கள் காற்றலைகளில், அதுவும் நேயர்கள் தேர்வுகள் தான், இன்றைக்கி வாட்ஸ்அப் வழியாக மட்டும். 938-546-102.1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற படம், உங்கள் பேர், ஊர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரல் பதிவாக அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் மெசேஜாகவும், அதாவது குறுஞ்செய்தியாக கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இரண்டுலேயுமே உங்கள் பெயர் ஊரை குறிப்பிட மறந்துட வேண்டாம். இப்போது இரவு இசை இனிமையில் அடுத்த பாடல் கேட்க இணையும் நேயர் வணக்கம்.
1: இரவு நேரத்தில் இனிமையான இசையை தந்து கொண்டிருக்கும் எஃப்எம் ரெயின்போ 102.1 மனோஜ் கிரண் ஐயா அவர்களுக்கும் இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க.
1: திருச்சி செந்தநீர்புரத்துல இருந்து சையத் இப்ராஹிம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தாயம் உண்ண படத்துல இருந்து எஸ்பிபியும் சுசிலாமாவும் பாடின பாட்டு மனதிலே ஒரு பாடல். இந்த பாடலை காத்துல வழிய தவள விடுங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி.
1: நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோங்க ஐயா, நீங்களும் நலமா இருப்பீங்க.
1: நன்றிங்க, நன்றிங்க
0: ஐயா. இந்த மழை சம்பந்தமா, இந்த தென்றல் சம்பந்தமா கேட்டுட்டு இருக்கோம் பாடல்கள் தொடர்ந்து. இந்த பாடலும் அதே மெட்டில் அப்படியே வந்துருங்களா ஐயா?
1: ஆமாங்க ஐயா,
0: கண்டிப்பா. நன்றிங்க, நன்றி,
1: நன்றிங்க. இந்த மாதிரி நேரங்களில் சிச்சுவேஷன் நல்ல பாடல்.
0: ஆகா, நன்றிங்க, நன்றிங்க. நேயர்களின் தேர்வு என்னைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கேட்டலாம் பாடலை.

0: சொல்லுங்கய்யா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல்?
1: பஸ்ல அசோசியன் சிக்கிஸ் பிரசியா சேர்ந்து ரிட்டையர் ஆகியிருக்கோம்.
0: ஆஹா சொல்லுங்கய்யா.
1: அது நாங்கள் இது பாடம் வந்து நீயா படத்துல நான் கட்டின் மேலே கண்டேன் வெண்ணிலா.
0: ம்,
1: நன்றிங்க,
0: வாழ்த்துக்கள்.

0: இப்போதே வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ்கள் வர தொடங்கியாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் 10:00 பாடல்கள் கேட்க நீங்களும் பாடல் கேட்கலாம். 938-546-102 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப்பினுக்கு உங்களுக்கு பிடிச்ச கருப்பு வெள்ளை காலத்து பாடல்கள், உங்கள் பேர், ஊர், இது எல்லாத்தையும் ஒரு குரல் பதிவாகவோ இல்லை குறுஞ்செய்தியாகவோ அனுப்பி வைக்கலாம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நம்முடைய நேர அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம் ஐயா.
1: சிட்டிபாபு பேசுறேங்க.
0: சிட்டிபாபு ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க திருச்சி வடக்கு சோங்கத்திலிருந்து பேசுறோம்.

0: நேரம் 8:39 ஆயாச்சு. இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம். ஐயா
0: இரவு வணக்கம். ஐயா

0: காட்டுமணல் வட்டம் மேல கன்னியாகுமரி வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுங்க ஐயா.
1: சொல்லுங்கய்யா, என்ன படம் கேட்கலாம்? நலமுடன்
0: இருக்க வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றிங்க, நன்றி. உங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஐயா.
0: சரி ஐயா, எனக்கு நாடோடி பாட்டுக்காரன்லேருந்து வனமெல்லாம் செண்பகப்பூ அப்படிங்கிற பாடல் கொடுங்க ஐயா.
1: கேட்டலாமா ஐயா?
0: ஆ கேட்கலாம்.
1: நன்றிங்க, நன்றி.

0: நேரம் 8:45 ஆக போகுதுங்க. இரவு இசை இனிமை கிட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா. வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் சின்னக்காட்டுக்குளத்துல இருந்து பேசுறேங்க, ராதியா.
0: சின்னக்காட்டுக்குளம். எங்கம்மா இருக்கு இந்த ஊரு?
1: என்னங்க
0: இந்த ஊர் எந்த பக்கமா இருக்கு நமக்கு தெரியல. எனக்கு
1: திருவள்ளரை
0: பக்கம். ஓ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்ன பாடல்மா இன்னைக்கு கேட்கலாம்?
1: கர்த்தமால் வந்து தென்மேற்கு பருவ காற்று போறோம்.
0: எல்லாரும் காற்று தென்றல்னு போய்கிட்டே இருக்கீங்க. சரிம்மா,
1: செஞ்சிருக்கலாங்க.
0: சரிம்மா, கேட்டலாமா?
1: நன்றிங்க.
0: நன்றிங்கம்மா, நன்றி.
1: சரி.

0: இனிமையான பாடல்கள் அடுத்தடுத்து இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடவும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: சார், பெரிய முருகேசன் பேசுறேன் சார்.
0: முருகேசன் ஐயா, சொல்லுங்க.
1: மூங்கில் காட்டோரம்
0: கேட்டலாமா ஐயா?
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க, நன்றி.

0: இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நம்மோடு இணையும் நிறைவு நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கோங்க. யார் இங்கிருந்து?
1: இரவு இசை இனிமையில் இணைவது திருச்சி காஜாப்பட்டு ரஷீத் பேசுறேன் சார்.
0: ரஷீதையா, சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்?
1: படம் வந்து அவதாரம். அதுல வந்து செந்தல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, ஜானகி அம்மாவும் இளையராஜாவும் அதனால அருமையா பாடிட்டாங்க.
0: சரிங்க, கேட்டுடலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றிங்க, நன்றி.

பயண நேரத்தை அழகாக்க பாடல்கள், அழும் குழந்தையை சிரிக்க வைக்க பாடல்கள், நம் மனதை தேற்ற பாடல்கள், நம் உற்சாகத்தை வெளிப்படுத்த பாடல்கள், இப்படி எல்லாமும் நமக்கு பாடல்கள் தான். இனிய ராகம் நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச பாடல்கள் அடுத்தடுத்து கேட்டணிஞ்சிருங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட

0: இனிய ராகம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: Can you feel her? Is your heart speaking to her?

நேரம் 9:37 ஆயாச்சுங்க. இனிய ராகம் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் ஓடவும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடவும்.

கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில், அடுத்ததாக 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராஜ்குமார் மசூம்தார் அவர்களின் சந்தூர் இசை கேட்டு ரசிக்கலாம். நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் கருப்பு வெள்ளை கானங்களை உங்கள் தேர்வில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற 938-546-1021 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற படம், உங்கள் பேர், ஊர் இதெல்லாத்தையும் சேர்த்து அழகிய குரல் பதிவாக அனுப்பி வைக்கலாம். இல்லை குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது இடம்பெற்ற படம், உங்கள் பேர், ஊர் இதெல்லாத்தையும் சேர்த்து அனுப்ப மறக்காதீங்க.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இனிய ராகம். இனி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ராஜ்குமார் மசூத்தார் அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கருப்பு வெள்ளை காணங்கள் காற்றலைகளில் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில்

கடந்த கால ஞாபகங்கள் இனிமையானவை. காற்றலைகளில் வரும் பாடல்கள் மூலம் அதை தட்டி எழுப்பி நம்மை தாளாட்டுகிறது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க 938-546-102.1 இந்த வாட்ஸ்அப் எண் நமக்காகவே காத்திருக்கு. உங்களுக்கு பிடித்த பாட்டு, அது இடம்பெற்ற படம், உங்கள் பேர், ஊர், இது எல்லாத்தையும் அழகிய குரல் பதிவாக அனுப்பி வைக்கலாம். குறுஞ்செய்தியாகவும் தமிழில் தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைக்கலாம். முதல் பாடல் கேட்டிருக்காங்க. திருச்சி புத்தூர்லேருந்து பரமு. அவங்க கேட்டிருக்க பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்க 938-546-1021 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விருப்ப பாடலை பேர் ஊரோட குரல் பதிவாகவோ குறுஞ்செய்தியாகவோ அனுப்பி வைக்கலாம். நேரம் 10:05 ஆயாச்சுங்க. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க.

0: நடந்தது? காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: நாணி கோணி குனிந்து கொண்டன.
1: உங்கள் மன வாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
0: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம்.

0: ನಾಟಿಗಳಪ್ಪ.
1: ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಉಂಗಳ ನಲ್ಲ ಗಮನಿಸಿಕಿಟ್ಟಾಂಗ್ಲಾ.

0: பட் அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட், அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?

0: அப்பா.
1: அம்மகளே, நீ கண் திறந்தாய், அவள் கண் மறைந்தாள்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கிட்டணிஞ்சிருக்கோம். நேரம் 10:10 ஆக போகுதுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருச்சி திருவானைக்கோவில் கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ்செல்வி கல்யாணசுந்தரம் அவர்கள் அம்மாவுடைய விருப்பத்தில். அம்மா பாடல் கேட்டிருக்கிறது பாசம் திரைப்படத்திலிருந்து. என்ன பாட்டு கேட்டுடலாமா?

நேரம் 10:14 ஆயாச்சு. கடந்த காலத்திற்குள் ஒரு கருப்பு வெள்ளை பயணம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கிட்டணிந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் துவாக்குடிமலை, பவுலின் மைக்கேல் அவர்களின் விருப்பத்தில்.

நேரம் 10:18 ஆக போகுதுங்க. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டு நெஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருச்சியிலேருந்து நமச்சிவாயம் ஐயா கேட்டிருக்காங்க. ஐயா கேட்டிருக்க பாடல் சாரங்கதாரா திரைப்படத்திலிருந்து.

0: ஞாபகமரதி நிகழ்ச்சி கேட்டிணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் ஒழிக்க குறுஞ்செய்தியோ குரல் பதிவோ உங்கள் பெயர் ஊரோட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது இடம்பெற்ற படம் இதெல்லாத்தையும் சேர்த்து அனுப்புவீங்க. 9385461 இதுதான் நமக்கான வாட்ஸ்அப் எண். அடுத்ததாக ஒரு அழகிய குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. யார் எங்கேருந்துன்னு கேட்டுடலாமா?
1: கீரனூர் செல்வகுமார், வீர திருமகள் என்ற படத்திலிருந்து ரோஜா மலர் ராஜகுமார் என்ற பாட்டு பாட முடி கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஐயாவின் விருப்ப பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 10:26 ஆயாச்சு. ஞாபகம் வருதி நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிறுகாம்பூர் டவுன் குறிஞ்சி நகர்லேருந்து ஆர் கிட்டு மதியழகனையா கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பாடல் கல்யாணம் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து.

0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா விருப்ப பாடல் இதுதாங்க அப்படின்னு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறது யாரு?
1: நிலையத்தார் அனைவருக்கும் ராமகிருஷ்ணன் குமாரமங்கலம் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.

வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் தீர்க்க சுமங்கலி என்ற படத்தில் தீர்க்க சுமங்கலி வாழ்கவே, அந்த பாடல் பிசிசியில் பாடியது. எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் ஒளிபரப்பும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.

நேரம் 10:34. ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து. விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்னம்.

0: நேரம் 10:38 ஆயாச்சு. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நீங்களும் விரும்ப பாடல்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் எண் 9385461. அடுத்த குரல் பதிவு யாரிடமிருந்து?
1: வணக்கம் மனோஜ் கிரனுக்கு அந்தாந்த வணக்கம். நான் பி தாமஸ், லூப்ரா பார்ட்டி சேமே ஏற்படுத்திருச்சு. மனோஜ் நல்லாங்களா? பாடலாம் நேர்களுக்கு நல்லா பாடலாம் கொடுத்து வரீங்க, அதுக்கு உங்களுக்கு நன்றி. ஏன்னா பிடிச்ச பாட்டு வந்து கண்ணன் வருவான் கதை சொல்லுவான், அழகான ஒரு பாடல் பீசஸில் அவன் பாடியது. படம் வந்து பஞ்சவர்ணக்கிளி. இந்த பாட்டு வந்து எனக்கு இங்கே வாழும் தாத்தா பாட்டி முருகதாஸ் மற்றும் ராஜா அன்பரசு எல்லாத்துக்கும் இந்த பாடல் ஓரிப்புங்க. நன்றி, தேங்க்யூ.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டிருக்காங்க திருச்சி விஜய் நகர் ரெட்டை வாய்க்கால் சாமிநாதன் சித்ரா இவங்க ரெண்டு பேரும்.

நேரம் 10:45 ஆக போகுதுங்க. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கீழவலாளியிலிருந்து இளஞ்சேட் சென்னி ஜோசப் சிவா இவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:48 ஆயாச்சுங்க. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு அனுப்பியிருக்கிறது யாருன்னு பார்த்துடலாமா?
1: வணக்கம், திருச்சி எஃப்எம். நான் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியிலிருந்து பிரபு அறிமுக நாயர். எனக்கு மாலையிட்ட மங்கை படத்திலிருந்து செந்தமிழ் தேன்மொழி என்ற அருமையான பாடலை வழங்கவும். நன்றி, வணக்கம்.
0: பிரபு ஐயா அவர்களை நிலையத்துக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் கேளுங்கயா, பாடல்களும் தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 10:52 ஆயாச்சு. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து. விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து தமிழரசி சிங்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சாயதியன் பூவிழி இவர்களோட விருப்பத்தில் அவினாசி காந்திபுரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்ட பாடல் ஒன்று நினைவு பெற்றது இன்றைய ஞாபகம் வருதிய நிகழ்ச்சி. நேரம் 10:59. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:45 இதே அலைவரிசைகளில் இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நிகழ்ச்சிகளை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

11 மணி ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம். எஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் உங்களுக்காக என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அழகான பாடல் உங்களுக்காக ஒரு நாள் கூத்து படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ் ரைட், அடியே அழகே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையோட சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

0: எஸ் 11:10 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் பேசிட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல். ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகள்லாம் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். உதித் நாராயணன் மற்றும் சுசித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ் நெஞ்ச கசக்கி பிழிஞ்சு பிட்டு போற பண்ணே ரதிய ரதிய அப்படிங்கிற பாட்டு யாரடி நீ மோகினி படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. கேட்கலாம் இணைஞ்சிருங்க இசையோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.
1: ஹாய், ஆர் யூ சிங்கிள்? பை மீ எ ட்ரிங்க். Let's go out, man.

பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். நெஞ்ச கசக்கி புழிஞ்சு போட்டு போற பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பாடலை தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குக்கு படத்துல இருந்து பொட்ட புள்ள தொட்ட உடன் சித்தம் கலங்கிருச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு யோகபாரதி. அவங்களுடைய அழகான வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய இசையில கேட்கலாம். இசையிலோடு இணைஞ்சிருங்க.

பதினோரு மணி 20 நிமிஷத்துல ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பொட்ட புள்ள தொட்டாவுடன் சித்தம் கலங்கிருச்சு அப்படின்னு குக்கு படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான உங்களுடைய குரல்ல வைரமுத்து அவங்களுடைய ரகனவர்கள் ரகமான அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. ஸ்டார் படத்துல இருந்து மச்சினியே மச்ச மச்சினியே அப்படிங்கிற பாடுதான் கேட்டு நினைஞ்சிருங்க.

எஸ் மச்சினி மச்ச மச்சினி அப்படிங்கிற பாட்டு ஸ்டார் படத்துல இருந்து கேட்டு முடிச்சீங்களா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்துட வச்சிருக்கேன். ஜனா படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. கார்த்திக் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் இளங்கோ படத்துல இருந்து, ஐ மீன் இளங்கோ அவங்களுடைய அழகான வரிகள்ல தீனா அவங்களுடைய இசையில தான் அவங்களுக்காக அடுத்த பாட்டு காத்துட்டு இருக்கு. கீழ் இணைஞ்சிருங்க இசையலையோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திவன்.

16:37 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. என்ன விளையாடி என்ன விலை அப்படின்னு காதலன் படத்துல இருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். பா விஜய் அவங்களுடைய வழிகள்ல, யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. தாஸ் படத்துல இருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். சாமி கிட்ட சொல்லி போட்டேன், உன்ன நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருக்கேன் இசையோட.

11 மணி 42 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. சாமி கிட்ட சொல்லி போட்டேன் அப்படின்னு தாஸ் படத்துல இருந்து பாட்டு கேட்டு முடிச்சிருக்கீங்களா, அவங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். டிமா அவங்களுடைய இசைலேக பாரதி அவங்களுடைய அழகான வரிகள் தான் பாடல் காத்துட்டு இருக்கு. பிரபு சாலமன் அவங்களுடைய இயக்கத்துல தான் உருவான இந்த படம் கும்கி படத்துல இருந்து பாடல் காத்திருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசைலையோட.

11:47 ஆகிட்டு இருக்க. ரொம்ப அழகான பாடல். ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல அப்படிங்கிற பாட்டு கேட்டு முடிச்சு இல்ல. தொடர்ந்து உரியடி பாடல இருந்து மானே மானே அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆண்டனி தாசன் அவங்களுடைய குரல்ல கேட்கலாம் நினைச்சிருங்க. இசையோட

ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்து வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல் எல்லாம் பட்டய கலப்புது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு. சோமசுந்தர பிரபு சொல்லிருக்காரு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தரம், அனைவருக்கும் இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுப்பிரமணிய கார்த்திகேயன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழு கிணறு அபுதாஹேர் நிறைய பூங்கொத்துக்கள் அனுப்பியிருக்காரு. பர்வதவர்தினி, இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அடிய அழகை பாடல் கொஞ்சம் பேசிட வேண்டாம், பாடல் அருமை அப்படின்னு இருக்காங்க. தொடர்ந்து அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி, அன்பு அருவி பலர் சகாபாத்திமனவர்களுக்கு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஹேமலதா, மனசு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வீரராகவன், இனிய இரவு வணக்கம், மனசை மயக்கும் நேரம் இது, நித்திரை கலைக்கும் காலம் இது, பண்பலை வானொலி கோலம் இது, செவிகள் கேட்கும் இன்பம் இது, பாடல்கள் இருக்கும் தேனம் அது, நேயர்கள் விரும்பும் காலம் இது, வாழ்த்துக்கள் பேஸ்புக் வீரராகவன் மாதாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கனகரத்தினம் அவரும் அன்புக்குரியவர்கள் மற்றும் அழகானவர்கள், அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கனகரத்தினம் கன்னியாம்பூண்டி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலட்சுமி பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 11:54 நம்மளோட நினைஞ்ச நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத பாக்கலாமா? எஸ் ரைட், உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாட்டு ஷாகுல் ஹமீத் மற்றும் சுவர்ணலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகள்ல, இரகமான அவங்களுடைய இசையில, சங்கர் அவங்களுடைய இயக்கத்துல உருவான படத்துல இருந்தா உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்டில்மேன் படத்துல இருந்தா பாடல் காத்துட்டு இருக்கு. உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, திரும்பவும் காலையில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

நேரம் சரியாக 12 மணி. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: ஆதாம் ஏவால் தொடங்கி
1: அண்ணன் விஜயகாந்த்ல இருந்து இளைய தளபதி விஜய் வரைக்கும்
0: ஏகப்பட்ட ஆளுருக்கு ஐடியா நூறுக்கு காதல் சேர்த்து வைக்க.
1: ஆனா நமக்குன்னு யாரு இருக்கா?

0: ஆபரேஷன் டிஸ்கன். அப்படினா
1: கண்டதும் காதல், காணாமல் காதல், எஸ்ஒலி காதல், எஸ்எம்எஸ்எல் காதல், ஒன் சைட் காதல், ஹோட்டல் ரூம் காதல்,
2: அத்தனை காதலையும் உத்தரவாதமாய் பத்தே நாளில் பிரிக்க வேண்டுமா? அனுபவி முகரி டிஸ்கன் மாபிள ரயில்வர்கள்.
0: எஸ், ஐ அம் ரெடி.
3: ஐயா, அந்த ரெடி இல்ல.

0: அவனோட இஷ்டம் ரொம்ப காலம் டேட்டிங் அத்த பொண்ணு வெயிட்டிங் வீர வீர ஜாதி வெட்டு குத்து மீதி
1: சாரி நோ ஜாதி நோ மதம் முரமாம கான்செப்ட் ஓகே தான் அப்புறம் அவனை கட் பண்றதுக்கு நாம இன்னொரு ஆபரேஷன் பிளான் போட
2: வேண்டியிருக்கும். ஒண்ணு சேர்ந்து சாம்பலான காதல் தோடி எலும்பு செஞ்ச வசிய பங்கி பருவத்து மத்தியில ஊசி மட்டும் விட்டியானா பருவத்து காதல் எல்லாம் பறவையா வளர்ந்து

0: ஆல்ரெடி மேரிட். ஆத்துக்கார ஆறாவது படுக்கையிலே ஆத்தோட போயிட்டான். இப்ப அவ வீடு ஐடியா எப்படி?
1: அவன் அப்பாக்கு ரெண்டு தாரம், இவன் பப்பாட்டி பையன். சோ சத்திரி மகடையே, இது எப்படி?
0: ஆக்சிடென்ட் ஆனதுல ஒரு லேடி செய்து மேல் மாடி லேது. எப்ப வேணாலும் பைத்தியம் பிடிக்கும் சொல்றான்.
1: அவன் பகல்ல தான் ஜென்டில்மேன், நைட் ஆனா வாக்மேன். தூக்கத்துல நடக்க வியாதி இருக்குன்னு
0: சொல்றான். அவளுக்கு அம்னீசியா, மனமேடையிலேயே அவனை மறந்துடுவான்.
1: அவன் பயங்கர கஞ்சம், ஹனிமூனுக்கே தனியா தான் போவான்.
0: அவன் நாஸ்டாக்கு பதிலா தண்ணி அடிப்பான்.
1: அவன் புகழ்பெற்ற புலிராஜா.
2: கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க.
3: சரி ஓகே, நாம ரெண்டு பேரும்
0: க்ளோஸ் பண்ற வரைக்கும்

நேரம் 4 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இது சத்தியம் திரைப்படத்திற்காக சரவண பொய்கையில் நீராடி எனும் பாடல் பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

4:5 சரவண பொய்கையில் நீராடி எனும் பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக திருத்தணி முருகா எனும் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி. சுஷிலா அவர்கள் குரலில் கேட்கலாம்.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். சனாதனா என்று தொடங்கும் பலமஞ்சரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாச்சஸ்பதி ராகத்தில் அமைந்த பாஹி ஜெகஜ்ஜனனி ஸ்வாதி திருநாள் சாகித்யம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும். குழந்தையின்

0: இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
1: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஸ்ரீ மீனாட்சி சுப்ரபாரதம், எம் எஸ் சுபலட்சுமி குரலில்.

5:20 தெய்வீகாரகம் நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலாக ஐங்கிரி நந்தினி சோத்திரம் கேட்கலாம். சுனந்தா ஸ்வனலதா குரலில்

5:33 நிமிடம். நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலாக ஸ்ரீதுர்க பரமேஸ்வரி எனும் பாடல் பாம்பே சகோதரிகள் குரலில் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.